வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, நாட்டில் தீவிரமடைந்து வரும் எல்லை தாண்டிய இந்த புகை மூட்டம் காரணமாக எதிர்வரும் செப்டம்பர் 16 நடைபெறவுள்ள சபா மாநில அளவிலான மலேசிய தின கொண்டாட்டம் திறந்தவெளி அரங்கிலிருந்து சபா அனைத்துலக மாநாட்டு மையத்திற்கு, அதாவது SICCக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. திட்டமிட்டபடி விழா மிக கோலாகலமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காகவே இந்த இட மாற்றம் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சபா சுற்றுலா கலாச்சாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ஜஃப்ரி தெரிவிச்சிருக்கிறாரு. சபா மாநில ஆளுநர் தூன் மூசா அமானை சந்தித்து அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதை தெரிவிச்சிருக்கிறாரு. அதே நேரம் சரவா கூச்சிங்கில் நடைபெறும் தேசிய அளவிலான கொண்டாட்டத்திற்கு இணையான நேரத்திலேயே சபா மாநில அளவிலான இவ்விழாவும் 8 தொடங்கும். இந்த விழாவில் மலேசிய மடானி சிறப்பு காணொலிகள், பிரம்மாண்ட நடன நிகழ்ச்சிகள் மற்றும் உள்ளூர் பிரபல கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல சுவாரஸ்யமான அங்கங்கள் இடம்பெறவிருக்கின்றன. இந்த புகைமூட்டம் காலகட்டத்தில் நிச்சயமாக வார இறுதி நாட்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். வெளிப்புற நடவடிக்கைகள், அதாவது வெளியே செல்ல நேரிட்டால் சுவாச கவசம் அணிந்து செல்ல மறந்துடாதீங்க. ஒரு அன்பான நினைவூட்டல்.

0: யாரு சுவையத்து மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களை ஒன்னா இணைக்குதா, அம்மாவை போலுங்க அணைக்குதா. ஆமா பாபா.
2: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: ராஜா சார் பாட்டு பாடுங்க.

0: மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
1: வணக்கம். இன்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். உடலை மட்டும் கட்டமைப்பது அல்ல, தன்னம்பிக்கையும் ஒற்றுமையையும் ஆரோக்கியமான எதிர்காலத்தையும் கட்டமைப்பு, உடற்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லும் போது இதுல நம் மலேசியர்களின் ஆர்வம் அதிகமாக இப்போ இருந்து கொண்டுதான் வருகின்றது. மலேசியர்களை உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நோக்கி அழைத்து செல்லும் வகையில் தான் FIF பேரா 2026 முதன் முறையாக உடற்கட்டமைப்பு மற்றும் உடற்தகுதி சாம்பியன்ஷிப்பை நடத்த போகின்றது. இது குறித்த நிலவரங்களை பேரா அம்மாநில FIF-இன் இயக்குனர் காளியப்பன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கின்றன?
2: சிறப்பா போயிட்டு இருக்கு. டேட் மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: அப்படியா, 27-க்காக காத்திருக்கீங்களா?
2: ஆமா மிஸ்.
1: சரி, வருகின்ற 27 செப்டம்பர் தான் இது நடைபெறவிருக்கின்றது. முதன் முறையாக இதை நீங்க ஏற்பாடு செய்திருக்கீங்க இல்லையா, இதை பற்றி சொல்லுங்க.
2: என்ன மாநிலத்தையும் இந்த போட்டிகள் நடக்கப்படுது. ஆனா பேரால என்ன ஸ்பெஷலான ஒரு போட்டி நடக்க போகுதுன்னா, ஊனமற்றவர்கள் வந்து நம்ம அங்கீகாரம் கொடுக்க போறோம். 10 பேர் நம்ம கடையில கலந்துருக்காங்க. அந்த 10 பேரும் சாம்பியன். அவங்களுக்கு வந்து நாங்க 10 பேருக்கும் சாம்பியனோட பரிசு தான் கொடுக்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த உடம்ப குறைச்சிட்டு அவங்க வந்து ஸ்டேஜ் ஏற ஆசைப்படுவாங்க. காம்படிஷன் வந்தாலே உடம்பு ரொம்ப சிக்ஸ் பேக் ஃபுல் மசல் கில்லர் தான் ஏறுவாங்க. ஆனா நம்ம பேரால என்ன வாய்ப்பு கொடுக்கறோம்னா, நீங்க பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸுக்கு வந்திருந்தா கூட நீங்க ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இது ஒரு அங்கீகாரமா யாரு வந்தாலும் நாங்க வந்து பரிசும் மெடலும் கொடுக்கறோம். மத்தபடி பாத்தீங்கன்னா, மத்த காம்படிஷன் எல்லாமே நார்மலா தான் நடக்கும். மத்த மாநிலத்தை நடக்கிற மாதிரி நடக்கும். ஆனா பேரால இந்த ரெண்டு விஷயம் வந்து ஸ்பெஷலா நடக்கப்படுது.
1: ஓ, கூடுதலாக பேரா மாநிலத்துல மட்டும்தான் இது இருக்கு. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காகவும், அதாவது யாரெல்லாம் இந்த உடல் எடையை வந்து ஆரம்பத்துல இருந்து அந்த மாற்றம் இருக்கோ அவங்க வந்து கலந்துக்கலாம். வரவேற்பு எப்படி இருக்கு அந்த பக்கம், பேரா பக்கம்?
2: ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பா இருக்கு. ஆக்சுவலி வந்து இந்த பாடி டிரான்ஸ்பர்மேஷன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கல. சோ அதுல மட்டும் 70 பேர் கலந்துருக்காங்க, ஆண்களும் பெண்களும்.
1: பெண்களும் கலந்துக்கிறாங்களா?
2: கலந்துக்கிறாங்க.
1: இதன் வாயிலாக என்ன ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
2: சோ இதுல பாத்தீங்கன்னா, நம்ம சமுதாயம் எல்லா இளைஞர்களும் கட்டணிப்பு இதுல கலந்துக்கிட்டாங்கன்னா, இந்த ஃபீல்ட்ல வந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் மாறும். தப்பான வழிக்கு போகாம நல்ல வழிக்கு போறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்குன்னு நான் இதை செஞ்சுக்கிட்டு வரேன். ஆல்மோஸ்ட் நாங்க 10 வருஷம் நாங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பேரால இதான் முதல் வாட்டி செய்யறோம்.
1: பேரா மாநிலத்துல இதான் முதல் முறையாக?
2: இதான் முதல் முறையாக. எஃப்ஐ பேரால வந்து மிஸ் நாங்க எதுவுமே செஞ்சதுல, இதான் முதல் வாட்டி கால் எடுத்து வச்சிருக்கோம் பேரால.
1: பரவாயில்லையே,
2: எதுவுமே செஞ்சதுல பேரா. கேள்வி மத்த மாநிலத்துல நாங்க நடத்திருக்கோம் போட்டிகள்.
1: சரி, முதல் முயற்சி முற்றிலும் வெற்றியாக அமைய மின்னலுடைய அன்பான வாழ்த்து உங்களுக்கு, உங்களுடைய குழுவினருக்கும்.

0: வரவேற்பாளருக்கு வந்து எந்த சார்ஜஸ் இல்லை, ஃப்ரீ என்ட்ரன்ஸ்,
1: முற்றிலும் இலவசம்.
0: ஆமா மிஸ்.
1: காளியப்பன், நீங்க சொல்லுங்க, இதை தவிர்த்து மக்கள் இலவசமாக வந்து பார்க்கலாம் அல்லவா, என்னென்ன சிறப்பு அம்சங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன?
0: இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ பூத் கொடுத்திருக்கோம், லோக்கல் பேரால இருக்கிற வியாபாரிகளுக்கு வந்து இடம் கொடுத்திருக்கோம், எந்த ரெண்டு ஃபீஸ் கிடைக்கும், வாடகை எதுவும் கட்ட தேவையில்லை. சோ அவங்க வந்து அங்க பூத் பண்ணி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு பூத் பண்ணிக்கலாம் அங்க.
1: ஓ அப்படியா?
0: பரவாயில்லையே, நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறீங்க. இதை நம்ம விளம்பரப்படுத்தி என்ன மொழி இப்போ நிறைய இந்தியர்கள் இருக்காங்க. ஆமா, சோ அதனாலதான் நான் ரொம்ப வாய்ப்புகள் வந்து இந்தியர்கள் கொடுக்கறதுக்காக இந்த போட்டி நம்ம நாங்க நடத்துறோம்.
1: சரி, இது குறித்த தகவல்களை பெற்றுக் கொள்ளணும் நினைத்தா யாரை எப்படி தொடர்பு கொள்ளலாம்? உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்?
0: புலனம் வழியாக தொடர்பு பண்ணலாம். பூஜ்யம் 1 2 4 4 5 6 5 5.
1: மேல் விவரங்களை அங்கே வந்து பெற்றுக் கொள்ள நிறைவாக வணக்கம் என்ற கேட்டுக்கொண்டிருக்கும் பேரா மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
0: கண்டிப்பா வாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இன்னும் வருஷம் வர வேண்டிய வருஷத்துக்கு நாங்க அடிக்கடி வருஷம் செய்ய ஆசைப்படுறாங்க.
1: பேரா மக்கள் மட்டும்தான் வரணுமா, தலைநகர்ல இருந்து நாங்க வரலாமா?
0: எல்லாரும் வரலாம்.
1: எல்லாரும்
0: இப்போதைக்கு 200 பேர் மேல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க.
1: ஓ, 200 பேர் மேல வரவங்க வந்து முன்கூட்டியே முன்பதிவு செய்யணுமா?
0: போட்டியாளர்கள் முன்பதிவு செய்யணும், வரவேற்பாளர் தேவையில்லை.
1: வரவேற்பாளர்கள் தேவையில்லை, போட்டியாளர்கள் முன்பதிவு செஞ்சிட்டாங்க. சரி, முதல் முறையாக நீங்க எடுத்துள்ள இந்த முயற்சி வெற்றி அடையணும். நிறைய பேருக்கு இதன் வாயிலாக ஆரோக்கியம், உடற்பயிற்சி, இது குறித்த விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கமும் கூட. அதற்கு முன்கூட்டியே எங்களுடைய வாழ்த்து.
0: நன்றி.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: தாதியர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதியர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு கூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.
2: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
3: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: செப்டம்பர் 12 இன்று உலக மூதல் உதவிக்கான நாள்தான். ஒரு சில நிமிடங்கள் ஒரு உயிருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக மாறலாம். திடீரென உடல்நல அவசர நிலை ஏற்படும் போது மருத்துவ உதவி வரும் முன் நாம் செய்யும் முதலுதவி மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. முதலுதவி என்பது மருத்துவர்களுக்கு மட்டும் கிடையாது, நம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை திறன் அப்படின்னு சொல்லணும். முதலுதவி எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் மகிழ்ச்சிங்க. அப்படி இன்னும் தெரியல, கற்றுக்கொள்ளல அப்படின்னா தயவு செய்து அதற்கான பயிற்சியை கற்றுக்கொள்ள இன்று கூட நீங்க தொடங்கலாம். நமக்கு தெரிந்த ஒரு சிறிய உதவி ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். உதவ தயாராக இருப்போம், உயிரை காப்பாற்றும் அறிவை பகிர்வோம். தொடர்ந்து முதலுதவி குறித்து டாக்டர் சதீஷ்குமார் ஒரு சில முக்கியமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். கேளுங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதுவும் இன்றைய நாள்லன்னு நாங்க நம்புறோம்.
1: மலேசியர்கள் மத்தியில அந்த முதலுதவி முறையா செய்யக்கூடியவர்கள் மிக அரிதாகவே இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மருத்துவமனை ஊழியர்களை தாண்டி இந்த ஸ்போர்ட்ஸ்ல உள்ளவங்க அவங்களுக்கு ஓரளவு இந்த முதலுதவி தெரியும். மற்றவர்களுக்கு வந்து அந்த முறையான முறைகளோடு தெரியறது குறைவாகத்தான் இருக்கிறது. நிறைய காரணங்களால நம்ம முதலுதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது சாதாரணமா, அதாவது நம்ம எல்லா குடும்பங்கள்லயும் வயதானவர்கள் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல வந்து அவங்களுக்கு வந்து மூச்சு சம்பந்தப்பட்ட அல்லது இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த கொலாப்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, மயக்க முற்று விழுவது அந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க. அதாவது நம்ம என்னத்தான் முதல் உதவிக்காக நம்ம கூப்பிட்டு விட்டாலும் அவங்க வந்து சேருவதற்கு ஒரு ஆம்புலன்ஸோ மருத்துவமனை உதவி வந்து சேரத்துக்கு கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும். அந்த காலகட்டத்துல வந்து அவங்களுடைய கார்டியாக் அரெஸ் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க அந்த கொலாப்ஸ் ஆகி இருந்தால் அந்த நேரத்தில் முதலுதவி வந்து மிக மிக அவசியம். அதுதான் வந்து முதல் நிமிடங்களில் செய்யக்கூடிய அந்த விஷயம் தான் வந்து அவங்களை பிழைப்பார்களா இல்லையா அப்படின்றத நிர்ணயிக்கும். சோ அதனால அது வந்து ஒவ்வொரு மலேசியர்களும் இந்த முதலுதவியை செய்ய வேண்டிய அவசியத்தையும் அதனுடைய முறையை தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னாக்கா நம்ம நாகரிகத்தின் உச்சத்துல இருக்கிறோம். ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியணும்னாக்கா இப்ப இந்த முதலுதவி பத்தி தெரியும்னா கம்பீர சங்கமத்துல இருக்கணும், இல்லைனாக்கா ஒரு மருத்துவமனை ஊழியரா இருக்கணும், இப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்போசர் இருந்தா தான் சம்பந்தமான விஷயங்கள் தெரியும். இப்போதைய காலகட்டத்துல யூடியூப்ல பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படின்னு நீங்க தட்டுனீங்கனாலே அது சம்பந்தமான முறையே அழகா தெளிவாக சொல்லிவிடுவார்கள். அதை பார்த்தே நம்ம நிறைய விஷயங்களை பழகிக்கலாம். முதல்ல வந்து அந்த மாதிரி மயங்கி ஒருத்தவங்க விழுந்துட்டாங்கன்னாக்கா ரிமூவ் தேம் ஃப்ரம் டேஞ்சர்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து அவங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையில இருக்கிறாங்களா, அதாவது உங்களால முதல்ல செய்யக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாங்களான்னு முதல்ல உறுதி செய்ய வேண்டும். அவங்களை வந்து ஏதோ தண்ணியில இருந்தாக்கா அதை வந்து நல்ல தரைக்கு கொண்டு வந்து சம தரையில் அவங்களை வந்து படுக்க வச்சு அப்புறம் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸை செக் பண்ணணும். அதாவது அவங்களுடைய எப்படி இருக்கிறாங்கன்ட்டு நல்லா அவங்களுக்கு குலுக்கி பேசி கத்தி அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டும். முதல்ல ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்ற பட்சத்துல வந்து உடனே வந்து நம்ம வந்து அவங்க மூச்சு விடுகிறார்களா துடிப்பு இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ணணும். அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா பெரும்பாலும் இந்த தாடையை வந்து மயக்க முற்றவரை வந்து சமதரையில படுக்க வைத்து மேல் நோக்கி பார்க்கும்படி வைத்துட்டு அந்த தாடையை கொஞ்சம் மேல தூக்குவாங்க. அப்படி தூக்கும் போது அந்த இது நாக்கு ஏதும் அவருடைய குரல் வலையை அடைத்து மூச்சையை தடுக்காம இருக்கிறதுக்கு அதை செய்வாங்க. அது செய்த பிறகு நம்மளுடைய காது நம்மளுடைய அவருடைய மூக்கு பக்கத்துல வைத்து அவர் மூச்சு இருக்குதா அப்படின்றத கேட்டு நம்ம உறுதிப்படுத்த வேண்டும். அப்புறம் நம்மளுடைய கட்டை விரலுக்கு வந்து அந்த கழுத்து பகுதியில வந்து கெரட்டிட் ஆற்றுன்ற ஒரு பெரிய ஆற்று இருக்கு, அது வந்து அந்த அமுத்தி வந்து அந்த நாடி துடிப்பு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணும். இது ரெண்டும் செய்த பிறகு அது இல்லை அப்படின்ற பட்சத்துல வந்து கம்ப்ரஷன்ஸ் சொல்லக்கூடிய அந்த நெஞ்சில் கை வைத்து அமுத்துவது அதை செய்ய வேண்டும். அதுவும் தாண்டி வந்து இன்னொன்னு இருக்கு, அதாவது அந்த வாயோடு வாய் வைத்து அவளுக்கு வந்து மூச்சு நம்மளுடைய மூச்சை ஊதி சுவாசம் கொடுக்கறது. லேட்டஸ்ட் அந்த லைஃப் சப்போர்ட்ல வந்து அது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப பேர் வந்து அதுக்காக கூச்சப்பட்டுக்கிட்டு தான் வந்து இந்த உதவி கூட செய்யாம நின்று பார்ப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா அதையெல்லாம் தாண்டி அந்த மாதிரி இருதய துடிப்போ இல்ல மூச்சு நின்றவர்களுக்கு வந்து மிகவும் அத்தியாவசியம் என்னன்னாக்கா செஸ்ட் கம்ப்ரஷன்ஸ் அந்த நெஞ்சில் கை வைத்து அமுத்துவது. சோ அதை மட்டும் செய்தா கூட போதும் உதவி வரும் வரையில் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மிக அவசியம் முதலுதவி நேரத்துல வந்து நம்ம அந்த காரணத்தை கண்டறியது வந்து ரொம்ப கடினமான விஷயம். அதாவது சாதாரணமான மயக்கம் சாப்பிடாதனால மயக்கம் அந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுவுறவங்க வந்து முதல்ல நம்ம அந்த அசஸ்மெண்ட் செய்யறோம்ல, அவங்க வந்து மூச்சு விடுறாங்களா இல்லையா, இருதய துடிப்பு இருக்கா இல்லையான்னு அப்படின்றதுலாம் நம்ம வந்து ஓரளவு கண்டுபிடிச்சிடும். அதாவது சாதாரண காரணங்கள் இந்த மாதிரி சாப்பிடாதனால விழுவுறவங்க, அப்புறம் ஏதோ வெயில் சூட்டுனால விழுவுறவங்க, அந்த மாதிரி விழுவுறவங்களுடைய இருதய துடிப்பும் மூச்சு வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. இந்த இருதயத்து நின்று போய் விழுவுறவங்களுக்கு வந்து நாடி துடிப்பும் மூச்சு இருக்காது. சாதாரணமாகவே மயக்கம் போட்டு விழுந்தவர்கள் கண்டிப்பாக இருதய மருத்துவர்களை அணுகி அவர்களுடைய இருதயத்துல ஏதாவது இருதய துடைப்புல பிரச்சனை இருக்குதா, இல்ல இருதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்களில் பிரச்சனை இருக்குதான்றது பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக அவசியம். அதற்கு உண்டான அறிகுறிகள் எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்க பிசிக்கல் எக்ஸசன், அதாவது கொஞ்சம் ஹெவியான வேலைகளோ இல்ல விளையாட்டுகளோ அவர்களை ஈடுபடும் போது அவங்களுக்கு லேசான மயக்கம் உண்டாகுவது, நெஞ்சு பகுதியில் ஒரு நெஞ்சை யாரோ அமுத்துவது போல் மூச்சு கஷ்டம் ஏற்படுவது, தவிர்த்து அவர்களுக்கு வந்து கால்கள் அடிக்கடி வீங்குவது, இரவு நேரத்தில் அவர்களால் வந்து படுக்கையில பிளாட்டா படுக்க முடியாம அவர்களுக்கு வந்து நிறைய தலையணைகள் பயன்படுத்தி, இரண்டு இல்ல மூன்று தலையணைகள் பயன்படுத்தி கொஞ்சம் உயரமாக படுப்பார்கள். இப்படியான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தது என்றால் உடனடியாக இருதய சிகிச்சை மருத்துவரிடம் நீங்கள் வந்து பரிசோதனை பெற வேண்டும். அவர்களுக்கு இந்த மாதிரியான கடை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம்.

0: நம் செல்லங்களுக்காக ஹலோ மின்னல் சனிக்கிழமைகளில் காலை 9:15
1: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: கிளாம்டன் போமோசாங், அங்கதான் நாங்க சியால்கியன் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், நெசவு சுத்தம் பண்ணிடுறதும், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்கமிலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: புத்ராஜயா, மாஸ்கோ உடன்படிக்கைகளை விரைவுபடுத்த சிறப்பு வியூகம், பிரதமர் பரிந்துரை. எஸ்பிஆர்எம்மின் 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இதர நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளன. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பதினெட்டாவது பிரிக்ஸ் மாநாட்டின் முதல் நாள் கூட்டம் இன்று தொடங்கியுள்ள நிலையில் பிரதமர் டத்துஸ் அன்வர் இப்ராஹிம் உள்ளூர் நேரப்படி காலை 9:30 ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியனுடன் இருவழி சந்திப்பினை நடத்துவார். பின்னர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் மாலை இருவழி வர்த்தக கலந்துரையாடலை நடத்துவார். அதன் பின்னர் எத்தியோப்பிய பிரதமர் அபே அஹ்மத் அலியையும் அவர் சந்திப்பார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் அதன் பங்காளி நாடுகளின் தலைவர்களை ஒன்றிணைக்கும் தளமாக இந்த மாநாடு விளங்குகிறது. இம்மாநாட்டில் பன்னாட்டு நிர்வாகம், நீடித்த மேம்பாடு, பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தக முதலீடு, இலக்கவியல் உருமாற்றம் உட்பட வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் பன்னாட்டு விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும். இவ்வேளை புதுடெல்லியை சென்றடைந்தவுடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருவழி சந்திப்பை டத்துஸ் அன்வார் மேற்கொண்டார். புத்ராஜயாவுக்கும் மோஸ்கோவுக்கும் இடையிலான அனைத்து உடன்படிக்கைகளும் விரைவாக செயலாக்கப்படுவதற்கான வியூக முறையை அமைப்பது குறித்து அவர் பரிந்துரைத்தார். அந்த பரிந்துரையை புட்டின் ஏற்றுக்கொண்டதாக மலேசிய ஊடகத்தாருக்கு வழங்கப்பட்ட குறிப்பேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு தலைவர்களும் மலேசிய செம்பெண்ணெய் எண்ணெய் மோஸ்கோவுக்கு இறக்குமதி செய்வது குறித்து கலந்துரையாடினர். அதேவேளை மலேசியாவுடனான ஆற்றல் ஒத்துழைப்புக்கு புட்டின் ஆதரவு வழங்கியுள்ளதை நிதியமைச்சருமான டத்துஸ் அன்வார் வரவேற்றார். முன்னதாக ரஷ்யாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான வர்த்தக மதிப்பு 12.9% அதிகரித்திருப்பது ஒரு வலுவான அடைவு நிலை என புட்டின் மனநிறைவை வெளிப்படுத்தியதாக ரஷ்ய ஊடகம் தாஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. இவ்வேளை இஸ்ரேலின் சட்டவிரோத குடியேற்றங்களுக்கு எதிரான எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கடந்த 8ஆம் நாள் 12 மேற்கத்திய நாடுகள் வெளியிட்ட கூட்டு அறிக்கையை பிரதமர் வரவேற்றுள்ளார். அந்த நடவடிக்கை சில மேற்கத்திய நாடுகளின் அணுகுமுறையில் நீண்ட காலமாக தேவைப்பட்டிருந்த மாற்றத்தை குறிப்பதாக அவர் குறிப்பிட்டார். இனி இதனை உறுதியாக செயல்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அவர் சொன்னார். சம்பந்தப்பட்ட நாடுகள் தங்களின் அரசியல் பொருளாதார பலத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டுமென தமது முகநூல் பதிவின் வாயிலாக டத்துஸ் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு தொடங்கும் கல்வியாண்டில் முதலாம் ஆண்டு உட்பட முதலாம் படிவ மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டத்தில் சபாவின் பண்பாட்டு விழுமியங்கள் இணைக்கப்படும் என கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபரினா சிதிக் தெரிவித்தார். நேற்று காலை கல்வி சார்ந்து நடத்தப்பட்ட 1963 மலேசிய உடன்படிக்கை செயலாக்க மன்ற கூட்டத்தில் அந்த முடிவு எட்டப்பட்டதாக அவர் சொன்னார். இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அதன் கலந்துரையாடலுக்கு முழு ஆதரவு வழங்கவுள்ளதாக சபாவுக்கான கல்வி அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டத்தோ ஜேம்ஸ் ரத்தீப் குறிப்பிட்டதை டத்துஸ்ரீ ஃபர்லினா சுட்டிக்காட்டினார். படைப்பாற்றல், ஒத்துழைப்பு உட்பட ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்துதல் வாயிலாக மக்களிடையே அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்கி நாடுகளுக்கிடையிலான நட்பை வலுப்படுத்துவதில் பண்பாட்டு அரசு தந்திரம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பண்பாட்டு பரிமாற்றம், வட்டமேசை மாநாடுகள் உட்பட அதிகாரப்படியான உடன்பாடுகள் வாயிலாக மட்டுமே இடந்துரைக்கப்படுவதில்லை என சுற்றுலா கலை பண்பாட்டு துணை அமைச்சர் சோ சன் மன் தெரிவித்தார். இசை, நடனம், கலை படைப்புகள் பகிரப்படும் பண்பாட்டு அனுபவங்கள் வாயிலாகவும் வெளிப்படுத்த முடியும் என்றார் அவர். அத்தகைய தருணங்கள் புரிதலை ஆழப்படுத்தி நீடித்த நட்புறவுகளை ஏற்படுத்தும் என்றார் அவர். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எஸ்பிஆர்எம்மைச் சேர்ந்த 100 அதிகாரிகள் தற்போது அவ்வாணையத்திற்கு அப்பாற்பட்ட நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இது பொதுச்சேவை துறையிலும் அரசாங்க தொடர்புடைய நிறுவனங்களிலும் ஊழல் நடவடிக்கைகளையும் அதிகார முறைகேட்டையும் நிதி கசிவையும் முன்கூட்டியே கண்டறிவதற்கான வியூக நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படுவதாக எஸ்பிஆர்எம் தலைமை ஆணையர் டத்துஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் தெரிவித்தார். இதன் வாயிலாக தொடர்புடைய எஸ்பிஆர்எம் அதிகாரிகள் நிறுவனங்களின் கண்களாகவும் செவிகளாகவும் செயலாற்றுவதோடு நிர்வாக முறையில் உள்ள பலவீனத்தையும் அறிய இயலும் என்றார் அவர். இவ்வாண்டின் முற்பாதியில் சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவுக்கு வருகைக்கும் சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 10.7 மில்லியனாக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் அது 4.39 விழுக்காட்டு உயர்வினை குறிப்பதாக சிங்கப்பூருக்கான மலேசிய தூதர் டத்தின் படுகா அனிசன் சித்தி ஹஜர் அட்னான் குறிப்பிட்டுள்ளார். இது மலேசியா மீதான சிங்கப்பூர் மக்களின் தொடர்ச்சியான நீடித்த நட்புறவை புலப்படுத்துவதாக நேற்று ராசா மலேசியா நிகழ்ச்சியில் அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் barita.rtm.gov.my.
0: இந்தோனேசியா அனாக் ரகாத்தோ எரிமலை சீற்றம் தொடர்பில் தகவல் சேகரிக்க சென்ற அந்நாட்டு ஊடகத்தார் ஐவரும் படகோட்டிகள் மூவரும் காணாமல் போன நிலையில் அவர்கள் நல்ல நிலையில் திரும்பி வர வேண்டி அந்நாடு முழுவதும் உள்ள ஊடகத்துறையினர் பிரார்த்தனை கூட்டம் நடத்தினர். சுண்டக நீர் இணைப்பகுதியில் இருந்தபோது தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து அவர்களின் நிலை கேள்விக்குறியாக உள்ளது. இந்நிலையில் அனாக் ரகாத்தோவிலிருந்து 16.2 கடல் மைல் தூரத்திலிருந்து பாதுகாப்பு கவச ஆடை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அது காணாமல் போனவர்களுடையதுதானா என்பதை இன்னும் உறுதி செய்ய இயலவில்லை என பந்தேன் பகுதிக்கான கடற்படை தளபதி லெப்டினன்ட் கர்னல் வவாசன் ஜுபாக்கியோ தெரிவித்தார். ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7000 கடந்துள்ளதாக அந்நாட்டு தரவுகள் காட்டுகின்றன. புண்டி போகியா வகையால் பரவியுள்ள இத்தொற்று 2018 முதல் 2020 வரை அந்நாட்டை தாக்கிய இபோலா தொற்றினை கடந்துள்ளது. இத்தொற்று 7 பரவியுள்ள நிலையில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 3398 அதிகரித்துள்ளது. 7022 பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தென் உபாங்கியில் இபோலா தொற்று புதிதாக பதிவாகியுள்ளது. 2001 செப்டம்பர் 11 தாக்குதலின் 25 நினைவாண்டை முன்னிட்டு பென்டகனில் நடைபெற்ற நினைவாஞ்சலி நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அத்தாக்குதலுக்கு பிறகு பயங்கரவாதத்தை ஒழிக்க மேற்கொள்ளப்படும் போராட்டத்தையும் நடப்பு அமெரிக்கா ஈரான் போரையும் ஒப்பிட்டு பேசினார். செப்டம்பர் 11 தாக்குதலில் பலியானவர்களை அமெரிக்கா தொடர்ந்து நினைவு கூறும் என குறிப்பிட்ட ட்ரம்ப் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் சவால்களை வாஷிங்டன் தொடர்ந்து எதிர்கொள்ளும் என்ற கடப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். இவ்வேளை தாக்குதல் நிகழ்ந்த இடத்தில் உரிய மரியாதையுடன் நியூயார்க்கில் நடைபெற்ற முதன்மை நினைவாஞ்சலி நிகழ்ச்சியில் துணை அதிபர் ஜே டி வான்ஸ் உட்பட முன்னாள் அதிபர்களான ஜார்ஜ் டபிள்யூ பர்ச், ஜோ பைடன், பராக் ஒபாமா, பில் கிளிண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 2011 செப்டம்பர் 11 ஒரு விமானம் நியூயார்க்கில் உள்ள உலக வாணிப மையத்தையும் தற்காப்பு தலைமையகம் பென்டகனையும் தாக்கிய வேளை மற்றொரு விமானம் பென்சில்வேனியாவில் விழுந்து நொறுங்கியது. அதில் 2977 பேர் பலியாகினர். விளையாட்டு TNB துன் அப்துல் ரசாக் மகளிர் கிண்ண ஹாக்கி போட்டி குவாலலம்பூர் சடன் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி பஹாங்கை 4-3 என்ற கோல்களில் வெற்றி கொண்டு இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றது. பத்தலிஞ்சயா மாநகரமன்ற ஹாக்கி அரங்கத்தில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஸ்லாங்கூர் அணி மலாக்காவை 3-2 என்ற கோல்களில் வென்றது. இவ்வேளை நாளைய இறுதிச் சுற்றில் குவாலலம்பூர் ஸ்லாங்கூருடன் பொருதும். அதேவேளை 3-4 இடங்களை முடிவு செய்யும் சுற்றில் பஹாங் மலாக்காவை சந்திக்கிறது. புத்ராஜயா மோஸ்கோ உடன்படிக்கைகளை விரைவுபடுத்த சிறப்பு வியூகம், பிரதமர் பரிந்துரை. SPRM-இன் 100 மேற்பட்ட அதிகாரிகள் இதர நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நிகழ்ச்சியில வந்தா. ஆமாங்க, இவை எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில் வந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹலோ மினல் அங்கே சொல்லியாச்சு. ஆமாம், ஒவ்வொரு வாரமும் தம்பி தங்கச்சிங்க அவங்களுடைய சாதனைகளை நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். நம்ம மாணவர்கள் நம் சமுதாயத்துக்கு பெருமை சேர்த்து, அதாவது தன்னம்பிக்கை வாழ்க்கையில் மாணவராக இருக்கும்போது எவ்வளோ முக்கியம், தோல்வியிலிருந்து வெற்றியை எப்படி அடைவதுன்னு சொல்லி உலக அரங்கில் மிளிர்ந்து கொண்டு வராங்க. அந்த வகையில் மிளிர்ந்த ஒரு நட்சத்திர மாணவியை தான் இன்று நாம் சந்திக்க போகின்றோம். ஸ்லாங்கூரை சேர்ந்த காஜாங் கான்வென்ட் பள்ளி மாணவி கைராட்சினி மோகன் தன்னிரு 12 வயதிலேயே அறிவியல், கல்வி, விளையாட்டு, கலை மற்றும் பேச்சு திறன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 30 மேற்பட்ட சாதனைகளை பதிவு செய்து வந்திருக்கிறாங்க. வணக்கம் கைராட்சினி.
1: வணக்கம் அக்கா. வணக்கம் அனைவருக்கும்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்.
0: 8 வயதுல பார்த்ததா?
1: ஆமா அக்கா.
0: இப்ப 12 வயது ஆயிருச்சு. ஏன் அடையாளம் தெரியல? அடையாளம் தெரியலன்னா முடியெல்லாம் வளர்ந்தாச்சு இல்ல, கூந்தல் வருங்க, எவ்வளவு நீளமா இருக்கு. அப்போ உங்களுக்கு இவ்வளவு நீள கூந்தலா என்னது?
1: ஆமா.
0: அம்மாவா, என்ன ரகசியம் இவ்வளவு நீளமான கூந்தலுக்கு?
1: எனக்கு முடி நீட்டா வளர்க்கணும் ஆசை.
0: உங்களுக்கு ஆசையா? பரவாயில்லையே. இப்போ பெண்கள்லாம் வந்து, ஐயோ அக்காவுமே வந்து இல்லை, அக்காவுக்கும் நீளமாக தான் இருந்தது, இப்போ வேலை காரணமாக தான் அக்கா கொஞ்சம் வெட்டியிருக்கேன். சரியா, நான் பெண்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் முடியெல்லாம் வெட்டணும், கூந்தல் வெட்டணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு அந்த ஆசைலாம் இல்லை? இவ்ளோ நீளமா இருக்கு. அப்புறம் இரட்டை ஜடையோட வந்திருக்கீங்க, அம்மா பின்னி விட்டாங்களா?
1: ஆமா.
0: நீங்க சொந்தமா செஞ்சுப்பீங்களா, சலையெல்லாம் சீவிப்பீங்களா? ஆமா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். பரவாயில்ல, இந்த வயதுல நீங்க இதெல்லாம் பராமரிக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. சரி, ஒட்டு மொத்தமாக நிறைய சாதனைகள் இந்த 12 வயது வரைக்கும் நீங்க அடைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு ஹலோ மின்னல் மின்னலுடைய வாழ்த்து. சரியா, என்ன அமைதியான ஒரு ஒரு தியானத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு, என்னாச்சு? பயமா இருக்கா? நீங்க தான் ஏற்கனவே வந்திருக்கீங்களே, ஆண்டுகள் கடந்து ஓடிட்டனால பயமா இருக்க என்ன?
1: கொஞ்சம்
0: கொஞ்சமா. சின்ன பொண்ணா இருக்கிறப்ப நல்லா பேசுனீங்க, இப்ப என்னாச்சு? பேச்சு போட்டிலாம் வேற மேடை ஏறி ஒரு பேச்சாளர் இருக்கீங்க, பேச மாட்டீங்களா?
1: பேசுவேன்.
0: பிடிக்கலையா அண்ணா?
1: பிடிக்கும்.
0: பிடிக்கும். சரி, இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, இப்போதான் பள்ளி விடுமுறையெல்லாம் முடிந்து நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போனீங்க இல்லையா, பள்ளி விடுமுறையில எந்த இடத்த நீங்க சுற்றி பார்த்தீங்கம்மா?
1: நான் வந்து சபா தாவா மொட போனேன். ஒன்னு நாளைக்கு நான் தங்குனேன் போட்டிக்கு. அப்புறமேலும் நான் வந்து சபா சம்பூனால போனேன், கடல்ல நான் சுத்தி பார்த்தேன். அப்புறம் நான் வந்து ஸ்னோக்லிங் போனேன், நிறைய மீன் இருந்துச்சு.
0: ஸ்னோக்லிங் போனீங்களா? தைரியமான பொண்ணுதான். என்னெல்லாம் போக சொன்னீங்கன்னா அக்கா அழுவேன், அந்த பக்கமே போக மாட்டேன், உயிர் பயம் எனக்கு இருக்கு, தெரியுமா இல்லையா? அழகா இருக்கும் தானே ஸ்னோக்லிங்ல, நிறைய மீன்கள் பாத்தீங்களா?
1: பொண்ணா
0: இருந்துட்டு மீன் பிடிக்கும் சொல்லிருக்கீங்க, நீங்க உண்மையிலேயே தைரியமான ஒரு பொண்ணு தான். அந்த தைரியத்துக்கு வந்து தலை வணங்குகின்றோம். சரி, கடல் அப்படின்னு சொல்லும் போது இயற்கை அன்னையோட மிக அழகான அப்படி பறந்து விரிந்து கிடக்கிற ஒரு இடம்னு சொல்லுங்க. கடலுக்கு போனோடனே முதல்ல என்ன செய்வீங்கம்மா நீங்க? இப்ப கடற்கரைக்கு வந்துட்டீங்க, இறங்கின உடனே வந்து கைராட்சினி என்ன முதல்ல செய்வீங்க, முதல் நடவடிக்கை என்ன?
1: தண்ணில பாத்துவேன்.
0: என்னது தண்ணில? ஓ, நீந்துவீங்களா? ஓ, கடற்கரையை பார்த்தோடனே இந்த மணல் எல்லாம் நீங்க வந்து தாண்டி எல்லாம் போக மாட்டீங்க, நேரா குதிச்சிருவீங்களா என்ன? ஓ, வாகனத்தை விட்டு இறங்கினா அங்கேருந்து குதிப்பீங்களா? சூப்பர் மேமணி, நடக்கிறதெல்லாம் இல்ல. அப்ப மணல் விளையாட மாட்டீங்களா? மணல் கோட்டை எல்லாம் கட்டிருக்கீங்களா இல்லையா? கட்டினீங்களா? அல்ல, அந்த பேர்லாம் எழுதி பாப்பாங்க, அதெல்லாம் உண்மையா சொல்லுங்க. இருந்துச்சா இல்ல? நீங்க அடுத்த முறை ஏன் கூட வாங்க கடற்கரைக்கு. நீங்க சரியில்லை, அக்கா கூட்டிட்டு போறேன். நீங்க என்ன செய்யணும்னு அக்கா சொல்றேன். சரியா, ஸ்னோக்லிங் வரைக்கும் போக தெரியுது, முக்குள்ளிப்புலாம் பண்றீங்க, ஆனா இங்க கடற்கரைக்கு வந்தோன்னு மட்டும் நின்னாச்சு. சரி, இந்த மாதிரி நீங்க சொல்லுங்கம்மா, இப்ப பள்ளிக்கூட விடுமுறையில நம் நாட்டிலேயே சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய அற்புதமான இடங்கள் இருக்கின்றன, ஏன் மாணவர்கள் விடுமுறையில சுற்றி பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: நான் நினைக்கிறேன் for explore more.
0: நிறைய தெரிஞ்சுக்கலாம்,
1: நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய கத்துவேங்க. ஏன்னா நான் வந்து ஸ்லாங்கூர் இருக்கேன், ஸோ எனக்கு ஸ்லாங்கூர் பத்தி தெரியும், ஆனா சபா பத்தி தெரியாது. சோ நான் சபா போனேன், நான் நிறைய கத்துக்கினேன்.
0: ஆமா, உதாரணத்துக்கு இப்ப வந்து உணவு வகைகள் உங்களுக்கு தெரியும், அங்குள்ள மொழி, அப்புறம் அவங்களுடைய கலை கலாச்சாரம், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அல்லவா. அதனால தான் பள்ளிக்கூட விடுமுறை வந்து அப்படி சுற்றி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நீங்க மிக சரியா செய்திருக்கீங்க. சரி, இப்போ நம்ம எதை பற்றி பேச போறோம்னா, அறிவியல் ஒலிம்பியாட் போட்டியில நீங்க பதக்கம் பெற்றிருக்கீங்க இல்லையா, அந்த போட்டியை பற்றி சொல்லுங்க.
1: நான் வந்து TMP லிட்டில் சயின்டிஸ்ட் அகாடமி டாக்டர் மாலினியோட போட்டின போனேன். அது போட்டோன்னே அதில் நான் இப்போ இங்கே வந்தேன். ஸோ எனக்கு வந்து சயின்ஸ், அஸ்ட்ராலஜி, ஃபிசிக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து இது மாதிரி போட்டி நிறையா போவேன்.
0: சரி, உங்களுக்கு வந்து இந்த அறிவியல் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க இல்லையா, அறிவியல் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட எதிர்கால ஆசை என்னம்மா?
1: என்னோட இருக்கு ஆசை வந்து ஒரு அஸ்ட்ரோனாட்.
0: அப்படியா? விண்வெளி வீரரா ஆகணும். விண்வெளி வீரர் அப்படின்னா மிக முக்கியமா ஏவுகணை நாயகன் ஒருத்தர் இருக்கிறாரு, உலகமே அவரை திரும்பி பார்த்து வியக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனிதரா, மா மனிதரா அப்படின்வாங்க. யார் அவர்? டாக்டர்
1: அப்துல்,
0: ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான் இருக்கிறாரு. அதாவது உங்களை போன்ற மாணவர்களை அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்க விண்வெளி வீரர், அஸ்ட்ரோநாட், அதெல்லாம் விண்கலம் இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா அவரோட நிறைய புத்தகங்கள் இருக்கு, வாங்கி படிக்கணும். சரியா, நீங்க வாசிக்கும் போது உங்களுடைய கனவு மிக பக்கத்துல உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் மிக முக்கியமா ஒண்ணு சொல்லிருக்காருமா, கனவு காணுங்கள்னு சொல்லிருக்கிறாரு. உங்களுக்கு கனவு இருக்கா?
1: இருக்கு,
0: நிறைய இருக்கு. அதான் உங்க சாதனை எல்லாம் பாக்குறப்பே தெரியுது. அந்த கனவு உங்களை தூங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாடலை கேட்கலாம். ஏன்னா கைராஷினி வந்து நிறைய சவால்களை தாண்டி வாழ்க்கையில் சாதிச்சிருக்காங்க. 12 வயதில் இந்த பொண்ணு இவ்வளோ விஷயங்களை துறை சார்ந்து சாதிச்சிருக்காங்கன்னா அதற்கு முன்னுக்கு அவங்க கடந்து வந்த சவால்கள் தான் இப்படி உருவாக்கியிருக்கு. ஒரு பாடலை கேட்கலாம். பாடலுக்கு பிறகு தொடர்ந்து அவங்களுடைய சாதனைகளை பற்றி பேசலாம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரு

0: இந்த மாதிரி நம்ம மாணவ செல்வங்கள் சலங்கள்லாம் வாழ்க்கையில அவ்வளவு சவாலா நீங்க கேட்கலாம், ஆனா இருக்குங்க. அவங்க படிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அங்கதான் அவங்களுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே சிதுக்குறாங்க. அப்போ மாணவர்கள் கடந்து வர பாதைகள்ல அவங்க மேடு பள்ளம் வெற்றி தோல்வி இதெல்லாம் கிடைக்கிறது சகஜம்தான். வெற்றி பெற்றால் கொண்டாடுகின்ற மனது தோல்வி அடையும் போது அவங்களை திண்டாட விடக்கூடாது, தட்டி கொடுக்கணும் இல்லையா. அந்த வகையில நம்முடைய கைராஷினி மோகன் அவங்களுடைய குறிப்பிடத்தக்க ஒரு சில சாதனைகளை நம்ம பார்க்கலாம். 2024 கிட் மாடல் ஏசியா பசிபிக் பட்டம் வென்றிருக்காங்க. 2023 டாப் 10 அவுட்ஸ்டாண்டிங் யூத் அங்கீகாரம் மற்றும் பின்தங் நுகர தற்காப்பு கலை பிரிவில் முதல் 5 இடங்களுக்குள் இடம்பெற்றது இதில் உள்ளடங்கும். மேலும் கல்வி ஆராய்ச்சி துறையில் டாப் எஜுகேஷன் ரிசர்ச்சர் என்ற அங்கீகாரத்தையும் பெற்றிருக்காங்க. அதற்கு பிறகு மாடலிங், இந்த அழகு துறை, தற்காப்பு கலை, ரோபோடிக்ஸ், புதுமை துறை, இப்படி அனைத்துலக தேசிய அளவிலான போட்டிகள்ல பங்கெடுத்திருக்கீங்க. இவ்வளவு விருதுகள் உங்க கைவசம் இருக்கு, உங்களை பார்த்தா அப்படி தெரியல, ஏன் சொல்லுங்க? இன்னும் பயம் போகலையா? போயிருச்சா? போயிருச்சுனால சத்தம் வரலையா? அக்காவோட குரல் மட்டும்தான் கேக்குது. சரி, காலைல என்ன பசியா இருந்தீங்க?
1: காலைல நான் பால் குடிச்சேன்.
0: பால் தான் குடிச்சிங்களா? பசியார இல்ல
1: இல்ல.
0: அதான் நல்லா தோசை, ஒரு கோழிக்கறி, ஆட்டுக்கறி, இல்ல ஒரு ரொட்டி சனாய், நசலமாலாம் சாப்பிட்டு வந்திருந்தா இவ்வளவு உற்சாகமா பேசிருப்பீங்க இல்ல தானே?
1: இல்ல,
0: பால் குடிச்சதுனாலதான் வார்த்தை வர மாட்டேங்குது. அடுத்த முறை நல்லா முடிஞ்ச பிரியாணி சாப்பிட்டு வந்திருந்தீங்க கூட நல்லா சாப்பிட்டுருப்பீங்க, நல்லா பேசிருப்பீங்க தானே இல்லையா?
1: தெரியல
0: தெரியல. சரி கைராஷினி, நீங்க சொல்லுங்கம்மா, இவ்வளோ அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, பட்டங்கள் கிடைச்சிருக்காங்க, அதாவது ஒன்றும் பண்ணலன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்களே. 8 வயதுலேருந்து 12 வயது வரைக்கும் துறை சார்ந்து நிறைய சாதிச்சிருக்கீங்களே, இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக உங்களை எப்படி சிதைக்கிறதுக்கு, அதை சொல்லுங்க. ஒவ்வொரு துறையிலையும்
1: Sometimes I lose, but sometimes I win. But it doesn't matter whether you lose or win. It's important that you learn something from the competition.
0: ஆமாம், அதாவது நம்ம தோல்வி அடையும் போது அது நம்மளுடைய கடைசி முற்றுப்புள்ளி அப்படின்னு ஆயிராது. தோல்வியிலிருந்து தானே நம்ம தவறுகளை கற்றுக்கொள்வோம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு தோல்வி அடையும் போது அந்த தோல்வி எப்படி வெற்றியாக மாற்றினீங்க, அந்த சூழல் உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: The first time I lost, instead of thinking in a bad mindset, I decided to think that in a way. For example, if you want success, you have to chase success. The success won't come and chase you. So you have to build your own path and get to the success instead of going down.
0: சரி, அந்த மாதிரியான தோல்வி நேரத்தில் உங்களுக்கு யார் ஆதரவு கொடுத்தது? உங்ககிட்ட நீங்கள் தோல்வி அடைந்துட்ட பிறகு என்ன சொன்னாங்க எல்லாரும்?
1: My mother and father.
0: அப்பா அம்மா தான் உங்களுக்கு பகலமா இருந்து இதெல்லாம் வந்து செய்திருக்காங்களே, அதனால தான் வந்து கைராஷினி வந்து தோல்வியிலிருந்து வெற்றியை நீங்கள் வந்து செதுக்கிருக்கீங்க. அதற்கு அடுத்தபடியாக கராத்தே, தற்காப்பு கலையும் நீங்கள் பயின்று வரீங்க இல்லையா 4 வயதுலேருந்து. இப்போது எந்த ஒரு பட்டையை வைத்திருக்கீங்க, என்ன பெல்ட் வைத்திருக்கீங்கம்மா?
1: Now I'm blue belt. I've been going karate since I was 4 years old.
0: அம்மாவா? சரி, ஒரு பொண்ணு இந்த மாதிரி தற்காப்பு கலை கற்றுக்கொள்றதுனால, இந்த டிஃபென்ஸ் அவங்களுக்கு தெரியறதுனால என்ன நன்மைன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: I think it's very important for children, especially girls, to know self-defense, especially in this generation. It is very helpful, and it is used for protecting yourself, and it also helps you to build more discipline.
0: ஆமா, அதாவது தற்காப்பு கலை அப்படின்றப்ப ஆபத்து அவசர வேலைகள்ல யாரும் நமக்கு பக்கத்துல வேணாம், நாமே நம்மள தற்காத்து கொள்ளலாம்ல. அப்ப உங்ககிட்ட யாராவது வம்பு பண்ணனா என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா?
1: ஆமா.
0: அடிப்பீங்களா? என்னம்மா இப்படியா சொல்றது, அடி விழுவுமா என்ன?
1: ஆமா,
0: பயங்கரமா அடிப்பீங்களா? அப்பா கைராஷின்ட்ட பேசணும்னா பார்த்து பேசணும் அப்படியா?
1: ஆமா
0: ஆமா. இதுக்கு மேல பேசினா அக்காவுக்கு அடி விழுவுமா என்ன? வெற்றிகளை பார்க்கும் போது தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்றதுதான். அப்போ வாழ்க்கையில நிறைய தவறு பண்ணிருக்கீங்களா 12 வயதுல? 12 வயதுல பாதி வாழ்க்கை கூட தாண்டலம்மா, அதெல்லாம் அனுபவம் தான் சரியா. அந்த அனுபவங்கள், அதாவது நீங்க எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைந்தது அவ்வளவுதான். அந்த முயற்சி தோல்வியில் அடைந்து அதை வெற்றியாக நீங்கள் மாற்றிருக்கீங்க. சரியா? சரி, தம்பி தங்கச்சிங்கெல்லாம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த ஆண்டு நீங்கள் வந்து இடைநிலை பள்ளிக்கு போயிடுவீங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களும் உங்களை மாதிரி உலக அரங்கில சாதனை படைக்கணும்னா என்ன பண்ணணும்?
1: They must study properly. They must be very disciplined. Must be confident no matter what. Even if you say something wrong, you can correct the mistake. You don't have to be scared. And it's very important to always be confident no matter what.
0: ஆமா.
1: And never give up.
0: அவ்வளோதான். அதாவது நம்ம பேசும் போதே பயந்தோம்னா கருத்துக்களை முன்வைக்க முடியாது. பேசிட்ட பிறகு தவறு இருந்தால் அதை சரிப்படுத்திக்கலாமே. ஆமாம் தானே? யாரு தான் இந்த உலகத்தில் தவறு செய்யலன்னு சொல்கிறீங்க? குறை இருந்தால் அதை நிறைவாக்கணும், நல்லா படிக்கணும், கட்டுள்ளுங்கோடு இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும், செய்த தவறு நினைத்து வருத்தப்படக்கூடாதுன்ற இந்த கோட்பாடுகளே உங்களை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு மிக நல்ல மாதிரி கொண்டு போகணும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சரியா? அப்புறம் உங்களுடைய இந்த கராத்தி துறையில், கராத்தி தற்காப்பு கலையில் யார் உங்களுக்கு வந்து பயிற்றுவித்தா, உங்கள் மாஸ்டர் யார்?
1: என் மாஸ்டர் வந்து கிபுகன் மாஸ்டர் கிஷோர், மாஸ்டர் கெல்வின்.
0: இவங்க இருவரும் உங்களுக்கு எந்த அளவுல பலமா இருந்தாங்க?
1: They encouraged me a lot. Whenever I lost any tournaments, they always encouraged me. Instead of saying, oh, you lost, you did this wrong, you did that wrong, they encouraged me to learn from my mistakes and become stronger than I am before.
0: இந்த மாதிரி நல்ல ஆசான்கள் உங்களுக்கு கிடைத்தாங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால அடுத்தடுத்த கட்ட போக முடியும். இதோடு நின்று விடாமல் இடைநிலை பள்ளியிலும் நிறைய பதக்கங்கள் வாங்கி நிறைய அனைத்துலக போட்டிகளுக்கு செல்லணும். சரியா? முடியுமா? முடியும்
1: முடியும்
0: முடியும். ஆமா, நல்ல நல்ல தமிழ்ல அடுத்தடுத்த வெற்றிகளை கொண்டாடும் போது நல்ல தமிழ்ல கொஞ்சம் தமிழ்ல நீங்க பேசணும். முடியுமா? முடியும். அந்த குரல் இனிமையான குரல்ல நாங்க கேட்கணும்ல, கைராஷினி எப்படி பேசுவாங்க அப்படின்னு. சரியா? வேற யாருக்காவது ஏதாவது நன்றி சொல்ல ஆசைப்படுறீங்களா?
1: ஆமா.
0: யாருக்கு சொல்லுங்க?
1: I would like to say thank you to Dr. Malini, my two masters from Kipoka and Master Kishore, and Master Kelvin, my modeling tutor, Miss Yamuna, she tutored me last time for modeling, and my parents, of course, they have inspired me throughout their whole life, and they always put a lot of effort and make sure I'm supported, and they always support me no matter what, whether I'm far away. Or no matter if I lose or win, they always support me.
0: நிச்சயமா.
1: And I'm very thankful for that.
0: அதுக்கு நாங்களுமே நன்றி சொல்றோம். சரியா?
1: And I would also like to thank you, Akka, for this opportunity and the media for this Minal FM media opportunity. Thank you.
0: நிச்சயமாக நன்றி. அதாவது நம் சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து நல்ல ஆங்கில மொழியில் இவ்வளோ கைத்தறிந்து பேசும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கின்றது. அதே தருணத்தில் நல்ல மாதிரி தமிழ் மொழியும் கற்றுக்கொள்ளணும். முடியுமா?
1: முடியும்.
0: ஏன்னா உங்களை மாதிரியான சிங்க பெண்கள் நம்ம சமுதாயத்திற்கு நம் மொழியில் பேசும்போது அது இன்னும் பெருமையாக இருக்கும். உங்களோட முயற்சிக்கு பாராட்டு. இன்னும் இன்னுமே நீங்கள் நல்ல நிறைய இந்த மொழி சார்ந்த புத்தகங்கள் வாசிக்கிறது, நீங்கள் மின்னல் கேட்டாலே உங்களுக்கு நிறைய தமிழ் வரும். சரியா?
1: சரி.
0: முடியுமா?
1: முடியும்க்கா.
0: பிடிச்சிருக்கா?
1: பிடிச்சிருக்கு.
0: இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதாவது வரலன்னெலாம் கிடையாது, முயற்சி தான். சரியா? உங்களால் முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அடுத்தடுத்த வெற்றியை தமிழ் மொழியில் தாய்மொழியில் கொண்டாட நாங்களுமே தயாராக இருக்கணும். நீங்கள் இன்னுமே உலக அரங்கில் நிறைய சாதிக்கணும். தம்பி தங்கச்சிங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான அக்காவாக இருக்கிறதுக்கு வாழ்த்து. அடுத்த மாதிரி கடற்கரைக்கு போனால் அக்காவை கூட்டிகிட்டு போங்க.
1: ஓகே.
0: இல்லைன்னா சூப்பர் மேன் மாதிரி அங்கே போகிறது இல்லையா? மண்ணல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போவோம். அந்த சிற்பிகள்லாம் அப்படி சேகரிச்சிருக்கீங்களா? அது இல்லையா? அந்த ஷால்ஸ்லாம் இருக்குமே, குட்டி குட்டி கிராப்லாம் இருக்கும். அது நண்டு இருக்கா?
1: இருக்கு.
0: முக்குளிப்புன்னு சொன்னீங்க, அது நான் கொஞ்சம் உங்களை இது முடிச்சுட்டு தான் விசாரிக்கணும். சரியா?
1: சரி.
0: உங்களை சந்திச்சதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். சரியா?
1: சரி.
0: பாய்.
1: பாய்க்கா.

0: புகை மூட்டமாக இருக்கின்றது. வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே இருக்கணும். வெளியே சென்றால் சுவாச கவசம் அணிய வேண்டும். இப்படி நிறைய ஆலோசனைகள் சொல்றாங்க இல்லையா. இதற்கு பின்னணியில நீங்க வீட்டுல இருக்கும் போது எந்த மாதிரியான உடல்நல ஆரோக்கிய பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்கணும்னு மருத்துவர் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறாங்க. பொது மருத்துவ நிபுணர் டாக்டர் சத்யநேஷ் அந்தோனிதாஸ் நம்மோடு இணைந்திருக்கின்றார். கேக்கலாமா? சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்கெல்லாம் காத்திருக்காங்க உங்களுக்காக.
1: ஹாய் குட்டீஸ், இந்த வாரம் ரொம்ப ஹேஸா இருந்துச்சுல, அதை பத்தி நம்ம டிப்ஸ் நான் கொஞ்சம் கொடுக்குறேன், நீங்க கேளுங்க. அப்படி பேரண்ட்ஸ் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் சில்ட்ரன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க இந்த ஹேஸ்னால? ஏன்னா சில்ட்ரன் வந்து அவங்க லங்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லா மெச்சூர் ஆகல, அவங்க லங்ஸ் வந்து இன்னும் டெவலப் பண்ணிட்டு இருக்கு அடல்ட்டு கம்பேர் பண்ணாக்கா. அண்ட் அவங்க ரொம்ப கூடியா பிரீத் பண்ணுவாங்க. கூடியா பிரீத் பண்றதுனால நிறைய ஏ வந்து இந்த பாலியூட்டட் ஏனால அவங்க வந்து லங்ஸ்ல எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் சில்ட்ரன் ஆர் கெட்டிங் மோர் அஃபெக்ட். அதாவது இந்த ஆஸ்மா இருக்கிற பிள்ளைங்க, அலர்ஜிஸ் இருக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கும் இந்த ஹேஸ் டைம்ல வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். என்ன சிம்டம்ஸ் வந்து பேரண்ட்ஸ் பார்க்கணும் அப்படி ஹேஸ்ல பிள்ளைங்க அஃபெக்டடா இருந்தாங்கன்னா? மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் வந்து இரும்பல், சளி, பிளாக் நோஸ், தொண்டவலி, வாட்டரி ஐஸ், தலைவலி, இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் இருந்தாக்கா சில்ட்ரன் மைட் பி அஃபெக்டட் வித் த ஹேஸ். அப்படி இன்னும் ரொம்ப வேர்ஸ்டா இருந்துச்சுன்னா சில பிள்ளைங்களுக்கு வந்து வீசிங், செஸ்ட் டைட்னஸ், ஃபாஸ்டா பிரீத் பண்றது, மூச்சு விடுற கஷ்டமா இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும்னாக்கா இமீடியட்லியா பிள்ளைங்க வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு வீட்டுல இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாம் மூடிட்டு அவங்களுக்கு நிறைய தண்ணி கொடுங்க, மானிட்டர் பண்ணுங்க. அப்படி இன்னும் இந்த சிம்டம்ஸ் போலனாக்கா இமீடியட்டா கிட்ட இருக்கிற கிளினிக் போய் கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட போய் காமிங்க. எப்படி இந்த ஹேஸ் சீசன்ல வந்து சேஃபா இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏர் குவாலிட்டி வந்து நம்ம ரொம்ப ரெகுலரா செக் பண்ணோம். அண்ட் ஆல்சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம ரொம்ப கூடியா குறைச்சிக்கணும். இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் வீட்டுல இருக்கிறது அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். வீட்டுல இருக்கிற கதவு ஜன்னல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஏர் பியூரிஃபையர் வச்சிருந்தீங்கன்னா ஏர் பியூரிஃபையர் தட்டி வச்சுட்டு நீங்க அதுல மூலமா உங்களுக்கு வந்து ஏர் குவாலிட்டி வந்து பெட்டர் ஆகலாம் வீட்டுல. அப்படி ஆஸ்மா இருக்கிற பிள்ளைங்க வந்து அவங்க மெடிசன் ஸ்டாக்ஸ், இன்ஹேலர் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேக் ஷுர் இஸ் ரெடிலி அவைலபிள் அட் ஹோம். அண்ட் கண்டினியூஸ் மானிட்டரிங் பாருங்க பிள்ளைங்க மேல. அப்படி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இமீடியட்லியா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காண அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: தமிழ் பள்ளியே நம் தேர்வு.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யுவகாந்தன். நான் ஆனரை தமிழ் பள்ளியை சேர்ந்த மாணவன். சொல்லுக்கு சுவை கூட்டி, சொல்லாத சொல்லுக்கு உயிர் கொடுத்து, உணர்வுகளை வரிகளாக்கி உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்க வருகிறது எனது கவிதை சொல்லின் செல்வர் மைதி சுல்தான். இயற்றிய தேசப்பற்றையும் தன் நம்பிக்கையும் ஊட்டும் நாட்டை நேசிப்போம் எனும் கவிதையை உங்கள் முன் ஒப்புவிக்க வந்துள்ளேன். நாட்டை நேசிப்போம் தம்பி, நாட்டை யாசிப்போம். உலக நாட்டு நடப்பெல்லாம் பார்த்தறிந்த பின்னர் நாட்டை நேசிப்போம் தம்பி, நாட்டை சுவாசிப்போம். காடும் கடலும் கார்முகிலும் நமது கண்ணுக்கு விருந்தல்லவா. இங்கு மேடும் பள்ளமும் மலைகளிலும் தேடி ஓடும் தண்ணீரை மருந்தல்லவா. ஆண்டு முழுவதும் பாசமழை, எங்கும் அன்பை பொழிகின்ற நேசமழை. வேண்டும் அளவுக்கு தூய மழை, தொழில் வேத்தால் சுரந்திடுமே காசு மழை. மாட்டும் வறுமை எதும் காணும், மக்கள் வாக்கில் உண்மைகளே தோணும். மீட்ட வேண்டியது உன் பொறுப்பு, வென்று மீனி சிலர்த்திடுவாய் நெருப்பாய். காற்றில் மிதக்கிறது வாய்ப்பு, எட்டி பற்றினால் கிட்டிவிடும் கைக்கு. ஆற்றல் பெருகிவிட்டால் போதும், கேள்வி யாரும் எழுப்பி வரமாட்டார். நாளை எதிர்காலம் மணக்கும் கல்வி, நாட்டம் இருந்து விட்டால் உனக்கும். வேலை வரும் என்று காத்தால் நழுவி வீழ்வும் வேதனையில் நொந்து, நழுவி வீழ்வும் வேதனையில் நொந்து.
3: என் பெயர் மலர் நங்கை. என் கவிதையின் தலைப்பு உடல் நலம் பேணல். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இரவும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு. நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்டாயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானேல். நாளும் நாளும் பண்டிதர்க்கை நாடி பார்க்க வேண்டாமே. கூலையே நீ குடித்தாலும் குறித்த பிறகு குடியப்பா. ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. மட்டு குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல். திட்டு முட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் நீண்டிடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த தின்னுணவும் நோயை ஓட்டி விடுமப்பா. நூறு வயதும் தருமப்பா. நன்றி.
0: ஒரு குட்டி கதை கேட்டா அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

வணக்கம். மின்னலின் நிறைவு பகுதிக்கும் வந்துவிட்டோம். விடைபெறுகின்றேன் உங்கள் நான் ட்ரேசா லசாரோ. அடுத்து இளமை உல்லாசத்தில் கதை போமா சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றார் மோகன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். எங்கிருந்தாலும் உடம்பையும் மனதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். இந்தியா புதுடெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அம்மாநாட்டினோடே இன்று 3 வெளி வெவ்வேறு இருவழி சந்திப்பை மேற்கொள்ள அட்டவணையிடப்பட்டுள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெசேஷ்கனுடனும் அதன் பின்னர் தனது இந்திய சகாவும் அம்மாநாட்டின் உபசரணை தலைவருமான நரேந்திர மோடியையும் பிரதமர் சந்திப்பார். பிரிக்ஸ் அமைப்பை தோற்றுவித்த நாடான இந்தியா 2012, 2016, 2021 ஆண்டுகளில் அதன் தலைமைத்துவத்தை வகித்து வந்துள்ளது. புகைமூட்ட நிலவரம். இன்று காலை மணி 8:30 வரையில் சரவாசரியான் பகுதியில் காற்று தர குறியீடு 260 எட்டிய வேளை மிருக ஆரோக்கியமற்றதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை அம்மாநிலத்தின் மேலும் 8 இடங்களிலும் காற்றின் தரம் மிக ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளதாக காற்று மாசு குறியீட்டு முறை அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை பிளாஸின் 263.6 கிலோமீட்டரில் முன்னோரா சுரங்கப்பாதை அருகே தெற்கு நோக்கிய சாலை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதையடுத்து அதன் இடப்புற வழி மூடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கூம்புகள் வைத்து அப்பகுதி மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் வடகிழக்கு பகுதியான தொலோனாகாவை ரிக்டர் கருவியில் 6.6 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி அதிகாலை 4:23 358.6 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த நிலநடுக்கம் மையமிட்டது. இச்சம்பவம் தொடர்பான உயிருடற்சேதம் குறித்த தகவல்கள் ஏதும் வெளியிடப்படவில்லை. ஜப்பான் கடல் பகுதியை நோக்கி வடகொரியா அடையாளம் தெரியாத ஏவுகணையை ஏவியதாக தென்கொரிய தற்காப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. கொரியர்களின் கிழக்கு கடல் என்றழைக்கப்படும் பகுதியை நோக்கி ஏவப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளதாக தென்பகுதிக்கான கூட்டுப்படை தலைவர் கூறியுள்ளார். ஆனால் அது குறித்த கூடுதல் விவரங்கள் ஏதும் வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா உட்பட ஜப்பானுடன் 5 நாள்கள் கூட்டு கடற்படை பயிற்சியை தென்கொரியா நிறைவு செய்த பின் அந்த ஏவுகணை ஏவப்பட்டுள்ளது. விளையாட்டு அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி. ஆடவர் தனியாள் பிரிவில் ஜெர்மனியைச் சேர்ந்த அலெக்சாண்டர் ஜெரேவ் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். அவர் ரஷ்யாவின் கேரன் கச்சனோஃபை 6-3, 7-6, 7-6 எனும் புள்ளிகளில் வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மாதிரிகளின் இளமை உல்லாசம்.
1: காலை பொழுதை இன்னும் உற்சாகப்படுத்த நாங்க ரொம்ப ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோங்க. வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா. இன்னும் சுவாரஸ்யத்தை அள்ளி அள்ளி வழங்க இளமை உல்லாசம் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக இடம்பெற தொடங்கிருச்சுங்க. இப்பொழுது தொடங்கி ஒரு மணி வரைக்கும் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இன்னும் நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். என்ன கதை பேச போறீங்களா? ஆமாங்க, 12 மணிக்கு மேல கதை தான் பேச போறோம். நம்முடைய ஒவ்வொரு வாரமும் கதைப்போம் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு திறமையை நம்ம அறிமுகப்படுத்தி அவங்களுக்கான ஒரு களத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் பிற்பகல் 12:15 கதைப்போமா நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அதனால இணைந்திருங்கள். இப்பொழுது தொடங்கி காலை 11 மணி வரையிலும் மலையாள பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க போறோம். இணைந்திருங்கள்.

ரஞ்சித் கோவிந்த் பிரதன் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. அப்பதான் மலையாள பாடல்களை நம்ம கேட்க தொடங்கியிருக்கோம். 11 மணி வரையிலும் உங்களுக்காக இடம்பெற தர காத்துட்டு இருக்கு. 2026 மலேசிய பண்பாட்டு விழா அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி கேரள வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் தொடங்கி வரக்கூடிய புதன்கிழமை மலேசிய தினம் வரைக்கும் இந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வந்து நடைபெறவிருக்கின்றது. தமன் தசை தித்தி வாங்சா கேரள தான் நடக்க போகுதுங்க. 206 அதிகமான நடவடிக்கைகள்லாம் முதியோர் தொடங்கி குறிப்பா சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி, பெரியவர்கள் நிகழ்ச்சிகளும்

ஸ்ரீராம் நேஹா பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. இளமை உல்லாசத்தில் உங்களுக்காக மலையாள பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரி, நாட்டில் டெங்கு சம்பவங்களுடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கூடுதலா போய்கிட்டு இருக்கு. அதனால மக்கள் எப்போதும் இது குறித்த விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வலியுறுத்தல் வழங்கப்பட்டிருக்குங்க. என்னன்னா, ஒரு 10 நிமிடமாவது நம்ம ஒதுக்கி நம்ம வீட்டு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களா இருக்கட்டும், அது சுத்தமா இருக்கா அப்படின்றத கொஞ்சம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்ற நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 65,000 அதிகமான சம்பவங்கள் இந்த வருடம் முழுக்க வந்து பதிவாகி இருக்கா. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு சிறிய நினைவூட்டல் தான். இசை மற்றும் கபில் கபிலன் பாடிய பாடல் அடுத்து வருது, கேட்கலாம்.

காலை பொழுதில் எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றிங்க. நிறைய பேர் வேலையில் இருக்கலாம், நிகழ்ச்சி வேலையிலிருந்து கேட்கலாம், பயணத்தில் இருக்கலாம், அல்லது வீட்டில் இருந்து நிகழ்ச்சி கேட்கலாம். எங்கே இருந்தாலும் வாங்க, இன்னும் நிறைய கதைகள் பேச நம்ம ஆவலாக காத்துட்ருக்கோம். பொதுவாக அந்த கலைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஓவியக் கலை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கதைப்போமா நிகழ்ச்சியில் அவர்களுக்கான ஒரு களத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வரக்கூடிய கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிப்பான் ஆர்ட், இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கலையை தான் ரொம்ப ஆர்வமாக ஒருத்தவங்க வந்து ஈடுபட்டு இருக்காங்க. சரி வாங்க, இன்றைக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் நீங்க கற்றுக்கொண்ட இந்த லிப்பான் கலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வரவழைத்திருக்கும். 12 மணிக்கு மேல இன்னும் இது பற்றிய சுவாரஸ்ய கதைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்ளவும் காத்துட்டு இருக்காங்க. அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். கார்த்திக் பாடிய பாடல் அடுத்து வருது, கேட்கலாம்.

0: விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரல் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர், ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன், 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
3: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

சங்கர் மகாதேவன் குரல் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. சரி, 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு உங்களுக்காக பிடித்தவருக்கு பிடித்த பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்க போறீங்க. 11 மணிக்கு மேல நீங்களும் அழைக்கலாம். என்ன பாடல் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. ஒளிபரப்ப நாங்க ரொம்ப அவ்வளவு காத்துட்டு இருக்கோங்க. பொதுவாகவே இந்த மாதிரி வார இறுதி நாட்கள் தான் இங்கே வெளியே போகலாம் அப்படின்ற யோசனை எல்லாம் கொஞ்சம் பலமா தான் இருக்கும் இல்ல. அடுத்த வாரம் மலேசிய தின கொண்டாட்டம் இருக்க போது, அதனால அப்பயும் ஒரு பொது விடுமுறை உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமா பயணங்கள் குறித்து எல்லாம் கொஞ்சம் திட்டம் போட்டுக்கோங்க. புகைமூட்டம் பற்றி விவரங்கள்லாம் நம்ம தொடர்ந்து காலை வரைக்கும் நாடு முழுக்க வந்து ரொம்ப அதிகமான புகைமூட்டம் அப்படின்ற பதிவுகள் வரல. இருந்தாலும் இப்போ மழை அடிக்கடி வர்றதுனால கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழல தான் இருக்கு அப்படின்ற நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் உங்க இடத்துல புகைமூட்டம் நீங்க பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற முக்கியமான வலியுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. அதனால பாத்துக்கோங்க. சிஆர்கே பாடிய பாடல் உங்களுக்காக வருது, கேட்கலாம்.

சிஆர் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து மலையாள பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி, 2026 ஆண்டு ஸ்லாங்கூர் பாரா சுக்மா போட்டியில ஒட்டுமொத்த வெற்றியாளர் பட்டத்தை வென்று ஸ்லாங்கூர் வந்து இந்த முறை வரலாறு படைச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இது சமூக வலைதளங்களிலும் நிறைய பாராட்டுகள் வந்து குவிந்த வண்ணமா இருக்குங்க. 6 நாட்கள் நடைபெற்ற பாரா சுக்மா போட்டியில அதனை ஏற்று நடத்திய அந்த மாநிலம் 93 தங்கம், 55 வெள்ளி, 52 வெண்கல பதக்கம் அப்படின்ற பட்டியலில் முதலிடத்தை வந்து வென்றிருக்காங்க. அடுத்தபடியா வந்து சபா 2வது இடத்தையும் சரவா மாநிலம் 3வது இடத்தையும் வந்து தக்க வைத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். அடுத்து உங்களுக்காக வருண் சுனில் மரியா பாடிய பாடல் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்ல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

சச்சின் வாரியர் ஜாக்ஸ் பஜோய் பாடிய பாடலை நம்ம கேடுங்க. இளமை உல்லாசத்தில் உங்களுக்காக மலையாள பாடல்கள் இன்னும் இரண்டு பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன. சரி, 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்களும் அழைச்சு பிடிச்சு உங்களுக்கு பிடிச்ச பாடலை தாராளமா கேட்டு ரசிக்கலாங்க. ஆமா, உங்களுக்காக அந்த வாய்ப்பு இருக்கு, நேரம் இருக்கு. அதனால நீங்களும் 11 மணிக்கு மேல அழைங்க. அதே சமயத்தில் 12:15 கதைப்போமா நிகழ்ச்சியில மற்றும் ஒரு திறமையை அறிமுகப்படுத்த நம்ம ரொம்ப அவல காத்துட்டு இருக்கோம். ஸ்ரேயா கோஷால் குரல்ல பாடல் வருதுங்க, கேட்கலாம்.

0: ஐயா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
2: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு, ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். அமெரிக்காவில் 2977 உயிர்களை பலிகொண்ட செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதலின் 25ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நியூயார்க்கில் வெள்ளிக்கிழமையன்று நடத்தப்பட்டது. கிரவுண்ட் ஜீரோவில் நடத்தப்பட்ட அந்த பிரதான நிகழ்வில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்ளவில்லை. மாறாக அவர் வாஷிங்டன் பென்டகனில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூரும் சடங்கில் பங்கேற்றார். இதற்கு முன் இரட்டை கோபுரம் இருந்த கிரவுண்ட் ஜீரோவில் நடைபெற்ற நினைவஞ்சலியில் துணை அதிபர் ஜெடி வன்ஸ், அமெரிக்க முன்னாள் அதிபர்களான ஜார்ஜ் டபிள்யூ புஷ், ஜோ பைடன், பராக் ஒபாமா, பில் கிளிண்டன் ஆகியோர் பங்கேற்றனர். கட்டுப்பாடற்ற செயற்கை நுண்ணறிவு AI அல்லது முறைகேடான AIயினால் ஏற்படும் இடர்கள் குறித்த கவலையை தொடர்ந்து அவசர காலங்களில் AI மாதிரிகளை செயலிழக்கச் செய்வதற்கான கில் ஸ்விட்ச் சட்டத்தை உருவாக்கும் முன்மொழிவை பிரிட்டன் அரசாங்கம் நிராகரித்துள்ளது. AI பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்க பணிகளுக்கு தலைமையேற்கும் அமைச்சரவை அலுவலகம் AIயை அப்படியே முடுக்கிவிட முடியாது என பிரிட்டன் குறிப்பிட்டுள்ளது. AI மாதிரிகளுக்கான அணுகலை தடுப்பது அவை வேறு இடங்களில் உருவாக்கப்படுவதையோ அல்லது தவறாக பயன்படுத்தப்படுவதையோ இங்கிலாந்து தடுக்காது என பேச்சாளர் ஒருவர் ஊடகத்தாரிடம் தெரிவித்தார். இந்தோனேசிய அதிபர் பிரபவோ சுபியாந்தோ 18ஆம் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு பயணம் மேற்கொண்டார். அம்மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. பிரபவோ சுபியாந்தோவை இந்திய நிலக்கரி அமைச்சர் சதீஷ் சந்திர டுபே வரவேற்றார். ஆக கடைசியாக பிரபவோ கடந்த ஆண்டு ஜனவரியில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்தோனேசியாவின் வடகிழக்கு பகுதியான தெலுனகாவை ரிக்டர் கருவியில் 6.6 பதிவான நிலநடுக்கம் முழுக்கியதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி அதிகாலை 4:23 3.68 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த நிலநடுக்கம் மையமிட்டது. இச்சம்பவம் தொடர்பான உயிருடற்சேதம் குறித்த தகவல்கள் ஏதும் வெளியிடப்படவில்லை. இந்தோனேசியாவில் அனாக் ரகாதாவ் எரிமலை வெடிப்பு குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களில் ஐவரும் படகு பணியாளர்கள் மூவரையும் இன்னும் கண்டறியப்படவில்லை. அவர்களுக்காக இந்தோனேசியாவில் பத்திரிகையாளர்கள் ஒன்று கூடி பிரார்த்தனை நடத்தினர். சுண்டக் நீர் இணையில் இருந்தபோது அந்த எண்பருடனான தொடர்பு திங்கள் தொடங்கி துண்டிக்கப்பட்டதாக இந்தோனேசிய கடற்படை தளபதி லெப்டினன்ட் கர்னல் வவசன் ஜுபாக்யோவ் தெரிவித்தார். அனாக் ரகாதாவிலிருந்து 16.2 கிலோமீட்டர் தொலைவில் பாதுகாப்பு அங்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஆனால் அது காணாமல் போனவர்களுடையது என்பது இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. ஜப்பான் கடல் பகுதியை நோக்கி வடகொரியா அடையாளம் தெரியாத ஏவுகணையை ஏவியதாக தென்கொரிய தற்காப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கொரியர்களின் கிழக்கு கடல் என்று அழைக்கப்படும் பகுதியை நோக்கி ஏவப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளதாக தென்பகுதிக்கான கூட்டுப்படை தலைவர் கூறினார். ஆனால் அது குறித்த கூடுதல் விவரங்கள் ஏதும் வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா உட்பட ஜப்பானுடன் 5 நாள்கள் கூட்டு கடற்படை பயிற்சியை தென்கொரியா நிறைவு செய்த பின் அந்த ஏவுகணை ஏவப்பட்டுள்ளது. பன்னாட்டு கடல் பகுதியில் சோல் மேற்கொள்ளும் சுதந்திர விளிம்பு பயிற்சி பியோங்யாங்கிற்கும் இதர வட்டார நாடுகளுக்கும் ஓர் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக கடந்த மாதம் வடகொரியா கடுமையாக சாடியது. கிழக்கு ஜனநாயக கொங்கோ குடியரசில் உள்ள பள்ளியொன்றில் தீ ஏற்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் சிக்கி 26 சிறார் மீதிப்பட்டு இறந்தனர். ஐநா சிறார நிதியம் யுனிசெஃப் இதனை உறுதிப்படுத்தியது. இச்சம்பவத்தில் மேலும் 25 சிறார் தீ காயங்களுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை புகாயு நகர பகுதியில் அமைந்துள்ள அப்பள்ளியில் தீ ஏற்பட்டதாக அந்த உலக அமைப்பு அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது. ஈராக்கிலிருந்து ஏவப்பட்ட திருக்குருதிகள் கிழக்கு மேற்கு குழாய் வழித்தடத்தை தாக்கியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அவை மூடப்பட்டதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. ஈரான் ஹார்மோஸ் நீரிணியை மூடியதைத் தொடர்ந்து வளைகுடா பகுதியில் உள்ள அல் காபையும் செங்கடலில் யன்பு துறைமுகத்தையும் இணைக்கும் அந்த குழாய் வழித்தட பயன்பாட்டை மேற்காசிய மோதல் தொடங்கியதிலிருந்து ரியாட் அதிகரித்துள்ளது. அந்த குழாயையும் இதர பகுதிகளையும் குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் பொதுமக்களுக்கு காயத்தையும் இதர சேதாரங்களையும் ஏற்படுத்துவதாக சவுதி சாடியது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு.
வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்
1: உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்கேன். இப்போ இது உங்களுக்கான நேரம். நீங்களும் அழைக்கலாம், உங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம். இப்ப பயணத்துல இருந்து கேட்கலாம், அல்லது வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், வீட்டுல இருந்து கூட கேட்கலாம். அழைங்க, அழைத்து பேசுங்க. உங்களுக்காக பாடலை ஒளிபரப்ப நாங்க ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: ஹரிஷ் ராகவேந்திரா குரல் இடம்பெற்ற பாடலை நீங்க கேட்டீங்க, ரசிச்சீங்க. இப்போ உங்களுக்கான நேரம், நீங்களும் அழைக்கலாங்க. அழைச்சி உங்களுக்கு என்ன பாடல் வேணும், குறிப்பா பிடிச்சவங்களுக்காக என்ன பாடல் கேட்க போறீங்க அப்படின்றத தாராளமா அழைத்து கேட்கலாம். சுடிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இந்த பக்கம் மோகன் உங்களோட பேச ரொம்ப அவளா காத்துட்டு இருக்க. நேர் வத்துங்க வந்திருக்காங்க.
1: வணக்கம் மோகன், நான் கோகிலா பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் யாருக்கா கேட்க போறீங்க?
1: எனக்கு மருந்து படத்துல இருந்து கருவா காட்டு கருவாய இந்த பாட்டை வந்து ஆனந்த ஜோதிக்காக டெடிகேட் பண்றேன்.

0: நேர் ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க.
1: ராம் பேசுறாரு.
0: ராம் சொல்லுங்க ராம், பிடிச்சவங்களுக்காக என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இல்ல எனக்கு பிடிச்ச பாடல் நான் கேட்கறதுக்கு விரும்புறேன்.
0: உங்களுக்கே கேட்டுக்கிறீங்களா? சரி, என்ன பாடல் வேணும்?
1: கஜினி படத்துல இருந்து ஒரு மலை பாட்டு போட்டு விடுவீங்க. சூரிய ரொம்ப பிடிக்கும், அதனால பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: சனிக்கிழமை எப்படி போயிட்டு இருக்கு? வேலையில இருக்கீங்களா? எப்படி?
1: ஆமா, நான் வேலை சேல்ஸ்மேன், வேலை அலோஸ்தால இருக்கேன்.
0: எங்க உள்ளவர் நீங்க?
1: தண்ணி
0: பார்த்து நல்லபடியா வேலை செய்யுங்க. உங்களுக்காக நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்ஸ்ண்ணா.

0: கார்த்திக் பாடிய பாடலையும் நம்ம கேடுங்க. அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: ஹலோ வணக்கம், நான் பிரமீலா ஹஸ்பண்ட்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க பிரமீலா, என்ன பாடல் வேணும்? பிரிச்சு உங்களுக்கு கேட்க போறீங்க.
1: என்னோட ஹஸ்பண்டுக்காக 24 படத்துல இருந்து நான் உன் அழகி நீ அந்த பாடல் கேட்கலாம்.
0: கணவர் வேலையில இருக்காரா எப்படி?
1: அவர் காவல்துறையில வேலை செய்யறாரு.
0: இப்ப விடுமுறை எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் இல்ல?
1: கஷ்டம், ரொம்ப கஷ்டம்.
0: இப்ப எங்க வெளியே போனா நீங்க தனியா போய்க்குவீங்களா?
1: இல்ல இல்ல, அவர் இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். அதுவும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எல்லாரும் ஹாலிடேல இருப்பாங்க, நான் வீட்டுல இருப்பேன்.
0: சரி சரி, உங்க மனசு புரியுது. இருந்தாலும் உங்க கணவருக்காக கேட்ட அந்த பாடல் வருது, கேளுங்க.
1: நன்றி.

0: இன்று மாலை திராயிசையில்.
1: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா இறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
2: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
1: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்கள் எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
2: நீ சொல்றது சரிதான்.
3: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

0: ஹாய் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: வணக்கம், நான் ஜமுனா தேவி பேசுறேன்.
0: சொல்லுங்க ஜமுனா, என்ன பாடல் பிடிச்சவங்களுக்கு கேட்க போறீங்க?
1: பிடிச்சவங்கன்னா என் கணவருக்கு கேக்குறேன். நான் வா கண்ணம்மா.
0: ஓ, கணவருக்காக கேக்குறீங்களா?
1: ஆமா ஆமா, அந்த பாடல். இந்த சனிக்கிழமை வந்து நான் என்னோட அலுவலக விஷயமா வெளியே போறேன்.
0: ஓ அப்படியா, வேலையா உங்களுக்கு?
1: ஆமா, இன்னைக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதனால கணவர் இன்னைக்கு தனியா இருக்கணும்.
0: நன்றிங்க.

0: ஹேஷா முத்தாரா உணிகிருஷ்ணன் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்கலாம், நிறைவு நேரம் சந்திக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம் மோகன், நான் ஷாமலா பேசுறேன்.
0: ஷாமலாக்கு என்ன பாடல் பிடிச்சவங்களுக்காக கேட்க போறீங்க?
1: நான் வந்து அத்தி அத்திக்காய் ஆதி படத்துல இருந்து கேட்க போறேன். எனக்கே நான் கேட்டுக்கிறேன்.
0: உங்களுக்கே நீங்க கேட்டுக்கிறீங்களா?
1: விடுமுறை
0: உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையட்டும், நீங்க கேட்ட பாடல் வருது கேக்கலாம். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. மினல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய விருட்சம். வழங்குபவர் மௌலானா லஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, இஸ்லாமிய விருட்சம் என்ற நிகழ்ச்சியிலே வழிமார்களின் தலைவர் கௌதுல் ஆலம் என்ற தலைப்பினிலே சில குறிப்புகளை கூற ஆசிக்கிறேன். சையதனா கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதசல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்கள் இவ்வுலகில் தோன்றுவதற்கு முன்பே அவர்களது பிறப்பை பற்றி அதிகமாக இறை நேசர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டின் இறுதியில் முஹியுத்தீன் என்ற சிறப்பு பெயருள்ள ஒருவர் ஈராக் தேசத்தில் தோன்றுவார். அவர் அக்காலத்தைய இறைநேசர்களுக்கும் குத்துபுகளுக்கும் தலைவராவார். மக்கள் அவரை பின்பற்றுவார்கள். அவருடைய அதிகாரம் அவர் வாழும் பொழுது இருப்பது போலவே அவரது மரணத்திற்கு பின்னும் இருக்கும் என ஹசரத் பல்கை ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கதசல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்களின் தந்தையின் பெயர் அபு சாலிஹ், தாயாரின் பெயர் ஃபாத்திமா. அவருடைய தகப்பனார் ஹசன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழியிலே வருகிறார்கள். தாயார் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வழியிலே வருகிறார்கள். ஹிஜ்ரி 470ஆம் ஆண்டு ரமலான் மாதம் முதல் பிறையன்று அபு சாலிஹ் பின் மூசா ஃபாத்திமா தம்பதியருக்கு ஹசரத் கௌதுல் ஆலம் அவர்கள் மகனாக பிறந்தார்கள். இவர்கள் பிறக்கும் பொழுது இவர்களின் தாயாருக்கு வயது 60. இவர் பிறந்த தினத்தன்று அவர் தந்தையின் கனவில் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி, உமக்கு அல்லாஹு தஆலா அருந்தவ புதல்வரை அளித்திருக்கிறான், அவர் எனக்கும் அல்லாஹுக்கும் பிரியமானவர், வழிகள் குத்துபுகள் ஆகியோருடைய அந்தஸ்து மிக்கவர் என அறிவித்தார்கள். இவர் கருவிலிருந்த காலத்தில் இவரது அன்னையின் கனவில் ஹசரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி, உமது கர்ப்ப அறையில் இருப்பவர் எல்லா வழிமார்களுக்கும் தலைவரான முஹையுத்தீன் என்பவராவார் என அறிவித்துச் சென்றார்கள். இவர் பிறந்த இரவிலே ஜீலான் நகர் முழுவதிலும் 1000க்கும் அதிகமான குழந்தைகள் பிறந்தன. இக்குழந்தைகள் யாவும் ஆண்களே, பெண் குழந்தை ஒன்று கூட இல்லை. இக்குழந்தைகள் யாவும் பிற்காலத்தில் பரிபூர்ணமான வழிகளாகவே திகழ்ந்தார்கள். கௌதுல் ஆலம் அவர்கள் பால் குடிப்பாளர்களாக இருக்கும் பொழுது நோன்பின் காலமாகிய ரமலான் மாதத்தில் பகலில் அமுதுண்பதில்லை. ஒருமுறை ரமலான் மாதம் பிறை பிறந்த தினத்தை பற்றி சந்தேகம் ஏற்பட்டது. இம்மகான் அமுதுண்ணாமையை ஆதாரமாக கொண்டு மக்கள் ரமலான் மாத பிறை அன்றுதான் பிறந்தது என்பதற்குரிய ஆதாரங்கள் கிடைத்தன. இம்மகானின் பெற்றோர், பாட்டனார், தந்தை, சகோதரியின் அத்தை ஆகிய யாவரும் இறைவனின் பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாகவும் அக்காலத்தைய வழிமார்களாகவும் இருந்தார்கள். தாய்வழி பாட்டனார் சையீது அப்துல்லாஹி சௌமாயி என்பவர் பிரபல இறை நேசர்களின் ஒருவர். இவர் இல்லத்துறவி, நித்திரை நீக்கி தியானிப்பவர், தினசரி நோன்பு நோற்பவர், பொறுமை மிக்கவர், நன்றி மறவாதவர், பணிவை தனக்குரிய ஆபரணமாக கொண்டவர். இவர் அநேக அற்புதங்களை உடையவராக இருந்தார்கள். குத்துப நாயகம் அவர்களின் தகப்பனாருடன் பிறந்தவராகிய ஆயிஷா என்ற அம்மையார் இறை வழிபாட்டில் சிறந்தவராக இறைவனின் கட்டளைக்கு சிறிதும் மாற்றமில்லாமலும் இறை விளக்கல்களை தவிர்ப்பவர்களாகவும் இவர் கேட்கும் பிரார்த்தனைகள் இறைவனிடம் ஒப்புக்கொள்ளப்பட்டும் வந்தன. இவர் முஸ்தஜாபுத் துஆவாத் என கருதப்பட்டு வந்தார்கள். கௌதுல் ஆலம் அவர்களின் தந்தை பயபக்தி உடையவர், மார்க்க கடமைகளை மிகவும் பேணி நடப்பவர். இவர் ஒரு ஆற்றின் கரையோரமாக பசியோடு நின்று கொண்டிருந்தார். ஒரு அத்திப்பழம் அவ்வாற்றிலிருந்து மிதந்து வந்தது. அதை அவர் எடுத்து சாப்பிட்டார். பழத்தை புசித்த பின், இது எவருக்கு சொந்தமான பொருளோ, சொந்தக்காரரின் சம்மதமில்லாத இதனை புசிப்பது எவ்வாறு ஹலாலாகும் என நினைத்தார், வருந்தினார். மெய்த்துடித்தார். அப்பழத்திற்குரியவர் யார் என தேடலானார். ஆற்றின் கரையோரமாகவே அப்பழம் வந்த திசையை நோக்கி சென்றார். இறுதியாக ஒரு தோட்டம் தென்பட்டது. அதில் அந்த மரம் ஒன்று ஆற்றின் கரையில் இருந்ததை அம்மரத்தின் கிளைகள் ஆற்றின் நீரில் உரசி கொண்டிருக்கவும் கண்டார். இம்மரத்தின் கனியாகவே இருத்தல் வேண்டும் என உணர்ந்தார். இத்தோட்டத்தின் உரிமையாளர் யார், அவர் வீடு எங்கே என விசாரித்தார். அத்தோட்டத்திற்குரியவர் சையது அப்துல்லாஹி சௌமாயி என்பவர் என்றும், அவர் தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற மாளிகையிலே வசித்து வருகிறார் என்றும் அறிந்தார். அனுமதியில்லாமல் பழத்தை உண்டதற்காக தமது வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பு கேட்க அவர் சமூகம் சென்றார். அத்தோட்டத்து சொந்தக்காரராகிய ஹசரத் அப்துல்லாஹி சௌமாய் அவர்கள் மெஞ்ஞானியாக இருந்த இவரை சோதிப்பதற்காக வேண்டி 12 ஆண்டுகள் என்னுடனிருந்து எனக்கு தொண்டு செய்தால் குற்றத்தை மன்னிப்பேன் என்றார். இறை பக்தியில் சிறந்தவராகிய நமது அபு சாலிஹ் அவர்கள் இதற்கு அஞ்சுவார்களா என்ன? இறை பொருத்தம் பெற 12 ஆண்டு ஊழியம் புரிதல் அவருக்கு ஒரு பொருட்டாக தோன்றியதா? அல்ல, அவர் ஏவிய ஊழியத்தை ஏற்றுக்கொண்டார். 12 ஆண்டு தொன்றாற்றினார். கெடு முடிந்தது, மன்னிக்க வேண்டுமென மன்றாடினார். எனினும் 12 ஆண்டு காலம் சோதனை செய்து அவரது மன உணர்ச்சியை கண்ட ஹசரத் அப்துல்லாஹி சௌமாய் என்ற இறைநேசர் மேலும் ஒரு சோதனை செய்ய கருதி நிபந்தனை விதித்தார். இன்னொரு ஊழியம் உண்டு, அதையும் நிறைவேற்றினால் மன்னிப்பேன். எனக்கு ஒரு புதல்வியுண்டு, அப்புதல்வி எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், குருடு, செவிடு, ஊமை, முடம் ஆகிய குறைபாடு உள்ளவர். அச்செல்வியை நீர் மனம் புரிய வேண்டும் என்றார். அதற்கு நம் நாயகரின் தந்தை இறைவனின் திருப்தியை பெற இந்நிபந்தனைகளை ஏற்று திருமணம் செய்து கொள்ளவும் ஒப்புக்கொண்டார்கள். உடனே திருமணம் நிறைவேறியது. மணமகள் அழகு பொருந்தியவராகவும் தமக்கு அறிவிக்கப்பட்ட குறைகளில் எதுவும் இல்லாத கன்னியாக இருக்க கண்டு கலங்கினார். இவர் தமக்குரிய மனைவி அல்லவே என எண்ணினார். ஏதும் அப்பெண்ணிடம் பேசாமல் தன் மாமனாரிடம் வந்து விஷயங்களை கூறினார். உடனே அதற்கவர், நான் உம்மிடம் உரைத்த விஷயங்கள் யாவும் அக்கன்னியிடம் உண்டு, இதில் எதுவும் தவறில்லை. அந்நிய ஆடவர்களை என் மகள் கண்ணெடுத்து பார்ப்பதில்லை, அது விஷயத்தில் அவள் குருடே. தேவையில்லாத பேச்சுக்களை கேட்க மாட்டார், அது விஷயத்தில் செவிடே. சட்டவிரோதமான எப்பேச்சையும் என்றும் பேச மாட்டார், அது விஷயத்தில் ஊமையே. அந்நிய ஆடவரை தீண்டும் விஷயத்தில் என் புதல்வி முடமே. உம்முடைய உத்தரவிற்கு விரோதமாக இனி எவ்விடத்திற்கும் செல்ல மாட்டார், இவ்விஷயத்தில் அவர் சப்பானியே என விளக்கினார். தமக்கு கிடைத்த பாக்கியவதியின் அரும் பெரும் குணத்தை கேட்ட அபு சாலிஹ் அவர்கள் நிம்மதியானார்கள், சந்தோஷத்தால் பூரித்தார்கள். அன்று முதல் தம்பதிகள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்புடன் சந்தோஷமாக குடும்பம் நடத்தி வந்தனர். சையதனா கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்கள் சிறு வயதிலே தன்னுடைய தந்தையை இழந்தார்கள். அதற்கு பிறகு தாய் வழி பாட்டனராகிய அப்துல்லாஹி சௌமாயி அவர்களிடத்திலே வளர்ந்தார்கள். ஆரம்பத்தில் தமது சொந்த ஊரான ஜீலான் நகரில் சரித்திர நாயகர் கல்வி கற்றார். பிறகு தாயினுடைய அனுமதியுடனே பகதாது புறப்பட்டார்கள். அப்போது அவர்களின் தந்தை அபு சாலிஹ் விட்டு சென்ற 80 தங்க காசுகள் இருந்தன. அதில் 40 தங்க காசுகளை அவரது சட்டப்பையின் கட்கத்திற்கு கீழ் வைத்து தைத்து அனுப்பியதுடன் தமது அருமை புதல்வருக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனையும் புரிந்தார்கள். நமது வழிகள் நாயகம் அவர்கள் ஊரை விட்டு புறப்படும் முன் தாயார் அவர்கள் மகனை நோக்கி, எனது அருமை மைந்தரே, எப்பொழுதும் உண்மையே பேச வேண்டும் எனவும், நான் உன்னை அல்லாஹ்வின் பால் ஒப்படைத்து விட்டேன், அவனே உன்னை உறுதியாக பாதுகாப்பான் என கூறி வழி அனுப்பி வைத்தார்கள். பகதாதிற்கு வியாபாரிகளுடன் சேர்ந்து சென்றார்கள். ஹமதான் என்னும் நகரை கடந்து செல்லும் போது வழிபறிக்கு திருடர்கள் 60 பேர் இவர்களை வளைத்து கொண்டார்கள். உடனிருந்த வியாபாரிகளிடமிருந்த பொருட்களை கொள்ளையடித்து விட்டு இறுதியாக நம்முடைய வழி அவர்களிடம் விசாரிக்க 40 தங்க காசுகள் உள்ளது என்றார்கள். 2வது ஒரு திருடன் வந்தார். அவரும் கேட்டார், அவரிடத்திலும் 40 தங்க காசு என்னிடம் இருக்கின்றது என்பதா சொன்னார்கள். தலைவனிடம் செய்தி போக தலைவன் விசாரித்தான், ஏன் உண்மையை உரைத்தீர் என கேட்க வழி அவர்கள், என் தாயிடம் நான் விடைபெற்ற போது நீ எப்பொழுதும் உண்மையே பேச வேண்டுமென உபதேசித்தார், அவ்வாறே அவர்களுக்கு வாக்குறுதி செய்தேன் என கூறினார்கள். உடனே அத்தலைவன் அச்சம் கொண்டான், நடுங்கினான், கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக ஓடின, பெருமூச்சு விட்டான். தாங்களே தங்கள் தாயிடம் கொடுத்த வாக்குறுதியை மீறவில்லை, பாவியாகிய நான் பல காலமாக என் இறைவனாகிய ரஹ்மானுக்கு செய்த வாக்குறுதியை மீறி வருகிறேன் என கூறி நமது வலியவர்களிடம் மன்னிப்பு கேட்டான். இனிமேல் இறைவனுக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று அனைவரும் உறுதி செய்தார்கள். உடன் சென்ற வியாபாரிகளின் பொருட்கள் அனைத்தும் ஒப்படைக்கப்பட்டன. திருடர்களும் திருந்தி நல்லவர்களாக மாறினார்கள். சையதுனா கவுதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதசுல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்கள் தான் கல்வி கற்கும் காலத்தில் ஹலாலான உணவு கிடைக்காமல் காட்டிற்கு செல்லும் போது இலைத்தலைகளை சாப்பிட்டு வாழ்ந்துள்ளார்கள். 25 வருட காலம் ஈராக் தேச வனாந்தரங்களில் மனித சஞ்சாரமற்ற இடங்களில் தன்னந்தனியே இருந்து வந்திருக்கிறார்கள். முதன் முறையாக சந்தித்த ஹிதர் அலி இஸ்லாம் அவர்கள் நான் வரும் வரை இங்கேயே இருக்க வேண்டும் என்று ஒரு இடத்திலே நிற்க வைத்துவிட்டு போய்விட்டார்கள். அப்படியே இருந்தார்கள். அந்த இடத்திலே ஈமானுக்கு பெரும் சவாலாக இருந்தது. அங்கு அனாச்சாரங்கள் நிறைந்த இடமாக இருந்தது. அப்படி இருந்தும் அங்கேயே நாட்களை இறை தியானத்தில் கழித்தார்கள். 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிதர் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் வந்தார்கள். அவர்களின் சோதனையிலும் வெற்றி பெற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையும் பிறந்தது. எவ்வாறெனில், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கனவில் தோன்றி, மக்களை தீய வழியிலிருந்து திருந்த நீர் ஏன் அவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடாதா என கேட்க, அதற்கவர், நானோ அரபி இல்லாதவன், எனக்கு அரபி மொழி தெரியாது, நான் அஜமியாக இருக்கிறேன். இங்கே உள்ள மனிதர்கள் எல்லாம் அரபி மொழியிலே திறமையாக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு முன்னால் நான் எப்படி கூறுவது என்பதாக சொன்னார்கள். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவிலே கவுதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதசுல்லா சுரஹுல் அசீஸ் அவர்களுக்கு 7 முறை தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து அவருடைய வாயிலே வைத்தார்கள். அதற்கு அடுத்து 2வது நாளாக ஹஸ்ரத் சையீதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்கள் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து 6 முறை அவர்களுடைய வாயிலே வைத்து துவா செய்தார்கள். அதற்கு பின்பு ஹஸ்ரத் கவுதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதசுல்லா சுரஹுல் அசீஸ் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விதமான இல்முகளையும் கொடுத்தான். அவர்கள் கூட்டத்திற்கு வரக்கூடிய மக்களுக்கும் நல்ல நிறைவான சந்தோஷத்தை கொடுத்தான். அவர்களுடைய கூட்டத்திலே 500,000 மக்கள் அமர்வார்கள். எத்தனை 500,000 மக்கள் அமர்ந்தாலும் முதலில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி காதிலே அந்த விஷயம் கேட்கின்றதோ, கடைசியில் இருக்கவருக்கும் அதே போன்று கேட்கும். இவருக்கு என்ன விளங்குகிறதோ அதே போன்று அவருக்கும் விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உள்ள அந்தஸ்தே கவுதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதசுல்லா சிரஹுல் அசீஸ் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெருமை அருமைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய சொல்ல முடியும். நேரத்தினுடைய அருமையை கருதி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு என்னவோ அதைத்தான் செய்கின்றார்கள் தவிர, அவர்கள் தனியாக எந்த ஒரு மார்க்கத்தையும் கொண்டு வரவில்லை என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹு தஆலா எதை கேட்க வைத்தானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை மௌலானா லஹபீஸ் அல்ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய விருட்சம் கேட்டீர்கள். நேர்களே, தொடர்ந்து இடம்பெறுவது தகவல் அரங்கம். நேர்களே, பூச்சோங்கின்ற சூரா அத்தௌபா இந்திய முஸ்லிம் அல் மத்ரசத்துல் அசீசியாவில் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு மௌலிது மஜ்லிஸ் இன்று தொடங்கி தொடர்ந்து 11 நாட்கள் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு பயான் வழங்குகிறார் சென்னை மன்னடி ஈத்கா மஸ்ஜித் இமாம் மௌலானா அல் ஹாஃபிஸ் காரி உஸ்தாஸ் எம் எஸ் அப்துல் கையூம் பாக்கவி அவர்கள். ஆகையால் சுற்றுவட்டார முஸ்லிம் மக்கள் யாவரும் திரளாக இந்நிகழ்வில் கலந்து பயன்பெற அழைக்கப்படுகின்றீர்கள். அடுத்த நேர்களே, மலேசிய இந்திய முஸ்லிம் இளைஞர் மற்றும் மகளிர் இயக்கம் கப்பிமாவின் ஏற்பாட்டில் அடிப்படை வணிக திட்ட பயிற்சி பட்டறை 26/9 மற்றும் 27/9 2 நாட்கள் காலை மணி 9 முதல் மாலை மணி 6 வரை தலைநகர் டேவான் மதரசா கம்புங் பண்டான் கோலலும்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முற்றிலும் இலவசமாக நடைபெறும் இந்நிகழ்வில் 17 முதல் 49 வயதுக்கு உட்பட்ட இந்திய முஸ்லிம் மக்கள் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றனர். மேல் விவரங்கள் மற்றும் முன்பதிவுக்கு 06-381-3448 மீண்டும் கூறுகின்றேன், 06-381-3448 அல்லது 06-222-7153 மீண்டும் கூறுகின்றேன், 06-222-7153 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளவும். நேர்களே, இந்திய முஸ்லிம் பள்ளிவாசல், சூராவ், மதரசா மற்றும் அமைப்புகளின் ஏற்பாட்டில் நடைபெறவிருக்கும் மார்க்க அடிப்படையிலான நிகழ்வுகளை தகவல் அரங்கத்தில் அறிவிப்பு செய்ய தங்கள் நிகழ்வுகளின் முழு விவரங்களை தங்கள் பெயருடன் தொடர்பு எண்ணையும் குறிப்பிட்டு ஜாக்கிம் தகவல் @gmail.com. மீண்டும் கூறுகின்றேன், ஜாக்கிம் தகவல் @gmail.com என மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கவும். நல்லது நேர்களே, இந்த அளவில் தகவல் அரங்கத்தோடு இன்றைய இஸ்லாமிய விருட்சம் நிறைவை காண்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: தயாரிப்பு அப்துல் கனி.
4: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மலேசியாவும் ரஷ்யாவும் இருவழி வியூக ஒத்துழைப்பினை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொண்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் நன்மையளிக்கும் பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு ஆகிய துறைகளில் புதிய வாய்ப்புகளை ஈர்ப்பதும் இதில் அடங்கும் என மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் குறிப்பிட்டார். 18வது பிரிக்ஸ் மாநாட்டின் ஊடே பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் இவ்விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடியதை அவர் சுட்டிக்காட்டினார். சரவா லாங்லேலாங் பகுதியில் வான் மருத்துவ சேவை FTSஇன் உளங்குருதி விபத்தில் பலியான 5 மீதான மரபணு சோதனை நிறைவடைந்துவிட்ட நிலையில் உடல்களை ஒப்படைக்கும் செயல்முறை இன்று மேற்கொள்ளப்படும் என மாநில காவல்துறை ஆணையர் டத்தோ மொமட் ஜைனால் அப்துல்லா தெரிவித்தார். ஆவணங்களை சரிபார்க்கும் நடைமுறைகள் நிறைவடைந்த பின் குடும்ப உறுப்பினர்களிடம் அவ்வுடல்கள் ஒப்படைக்கப்படும். பாரு பந்தாய் நெடுஞ்சாலை விரிவாக்க திட்டத்தின் ஆரம்பக்கட்ட கட்டுமான பணிகளுக்காக சைட் புத்ராவிலிருந்து இஸ்தானா சாலை வரைக்குமான சாலைகளின் சில பகுதிகள் வரும் 14 தொடங்கி இரவு மணி 10 முதல் காலை 5 வரை கட்டங்கட்டமாக மூடப்படும். ஆகையால் சாலை பயனர்கள் அறிவிப்பு பலகைகள் பணியாளர்களின் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப பயணத்தை திட்டமிட்டு மேற்கொள்ளும்படி நியூ பந்தாய் நெடுஞ்சாலை நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தோனேசியாவின் சவானா பெங்கோல் பகுதியில் தீ ஏற்பட்டதை தொடர்ந்து கிழக்கு ஜாவாவில் உள்ள புரோமோ மலைப்பகுதியின் நுழைவாயில்கள் மூடப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட இடத்தின் பாதுகாப்பை செயலாக்க தரப்பு மதிப்பீடு செய்யும் வரை அப்பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் என புரோமோ தெங்கீர் சமரு தேசிய பூங்கா வாரியத்தின் தலைவர் ரூடிஜாந்தா தஜாஜா நுக்ரஹா தெரிவித்தார். மேற்கு பிலிப்பீன்ஸின் பலாவான் பகுதியில் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஃபேரியிலிருந்து மீட்கப்பட்ட உடல்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது என அந்நாட்டு கடலோர காவற்படை தெரிவித்துள்ளது. அதேவேளை அப்படகில் இருந்ததாக நம்பப்படும் மேலும் 54 பேரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி. உபசரணை நாட்டைச் சேர்ந்த பென் ஷால்டன் அதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அவர் சக நாட்டின் வீரரான பிரான்சிஸ் டிஃபோவை 4-6, 6-3, 6-3, 7-5 எனும் புள்ளிகளில் வெற்றி கொண்டார். இறுதி ஆட்டத்தில் ஷால்டனும் அலெக்சாண்டர் ஸ்வரஃபும் களம் காண்பர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

உங்கள் பிற்பகல் பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இடைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்க. உங்களுக்கு தெரியும், சனிக்கிழமை வந்துட்டாலே இன்றைக்கு நம்ம கதை போமா நிகழ்ச்சியின் வாயிலாக மற்றும் ஒரு திறமையை வந்து அறிமுகப்படுத்த நம்ம ரொம்ப ஆவல காத்துட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்து ரொம்ப புதிய ஒரு கலை, பொதுவாகவே ஓவிய கலை அப்படின்னும் போது அதுல பல பிரிவுகள்லாம் இருக்கு. இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா லிப்பான் ஆர்ட் அப்படின்ற ஒரு புதுவித கலை ரொம்ப வருஷம் இருந்திருக்கும். இவங்க இந்த ஒரு கலையில் ஈடுபட்டு ரொம்ப ஆர்வமா கத்துக்கிட்டு இப்ப செயல்பட்டு இருக்காங்க. இவங்க வந்திருக்காங்க 12-15 தொடங்கி நாம இன்னும் சில கதைகள் பேசலாம். தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: இமயமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com பாபாஸ் அண்ட் யூ, இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். சிறுகதை தயக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க சனிக்கிழமை 7:15

0: போமா. இந்த நிகழ்ச்சியில மச்சம் ஒரு திறமைசாலி என்ன அறிமுகப்படுத்த ரொம்ப ரொம்ப ஆவல காத்துட்டு இருக்கோம். இந்திரிக்கு வந்திருக்கக்கூடியவங்க வந்து லிபான் ஆர்ட் அப்படின்ற ஒரு புதிய வகை ரொம்ப வருஷமா இருந்திருக்கும். இவங்க இதை கண்டுபிடிச்சு இதுல வந்து செயல்படணும் அப்படின்னு பயிற்சி எல்லாம் பெற்று வர்றதுக்காக இந்தியா வரைக்கும் போயிருக்காங்க. சரி, என்ன கதை அப்படின்னு அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு கதைப்பாமா நிகழ்ச்சி நம்மோடு மேரி பேமலா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மோகன்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
1: ரொம்ப நன்றி.
0: சொந்த ஊர் எங்க உங்களுக்கு?
1: கேல்தானா? ஆமா.
0: சரி, எத்தனை வருஷமா இந்த ஓவிய கலை, ஒரு கலைஞரா எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க?
1: இந்த லிபான் ஆர்ட்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா இருக்கு செஞ்சுக்கிட்டு.
0: ஒவ்வொரு கலை கத்துக்கும் போது இதை கத்துக்கணும், இதை கத்துக்கணும்.
1: ஆமா ஆமா, அது என்னால ஸ்டாப் பண்ண முடியாது. ஏதாச்சும் புதுசா பார்த்தா எனக்கு கத்துக்கணும். அது புது ஆர்டா இருந்தா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணிடணும்.
0: ஆர்வம் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து?
1: தெரியல, எனக்கு ஏதாச்சும் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணணும். முன்னெல்லாம் வந்து நான் இன்டீரியர் கிண்டர் கார்டன் டெக்கரேட் கூட பண்ணுவேன்.
0: ஓ,
1: ஏன்னா எனக்கு ஏதாச்சும் புதுசாக அப்படியே கற்றுக்கிட்டே இருக்கணும், ஏதாச்சும் புதுசாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் புதுசாக செஞ்சுக்கிட்டு இருப்பேன்.
0: அப்படியா?
1: ஒரு ஒரு கலையாக கற்றுக்கிட்டு போகிறது அப்படியே.
0: இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு.
1: ஆமாம், கண்டிப்பாக நிறைய இருக்கு.
0: அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பிரத்யேகமாக இந்த லிபான் ஆர்ட் பற்றி தான் நம்ம அதிகமாக பேச போகிறோம். இது எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு?
1: ஓகே, எனக்கே வந்து ஒரு 5 இயர்ஸ் பேக், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் இந்த மாதிரி லிபான் ஆர்ட் இருக்கு. அது வந்து கோவிட் டைம்ல தான். கோவிட் டைம்ல வந்து எல்லாரும் வீட்டில் என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிறப்போ வந்து சோஷியல் மீடியா அப்படி பாக்குறப்ப தான் லிபான் ஆர்ட்டை பார்த்தேன். அப்புறம் பார்த்தோன்னே இதை எப்படி மிஸ் பண்ணோம், இவ்வளோ நல்லா இருக்கு, இதை கண்டிப்பா கத்துக்கணுமேன்ட்டு ஆன்லைன்லயே பார்த்து பார்த்து சொந்தமா முத கத்துக்கிட்டேன். அப்புறம் கத்துக்கிட்டு கொஞ்சம் ஃபர்தர் பொறுப்பே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரி, இது இன்னும் கொஞ்சம் நல்லா கத்துக்கணும், கத்துட்டு இது பிசினஸ் பண்ணணும்.
0: நல்ல
1: வருது,

0: என்ன மலர் நமக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: டெய்ஸி வாங்கிட்டு வந்திருக்கேன்.
0: ஏன் டெய்ஸினா ரொம்ப பிடிக்குமா இல்ல?
1: பிடிக்கும், பூனை எனக்கு எல்லாம் பூவும் ரொம்ப பிடிக்கும். சோ இன்னைக்கு சரி டெய்ஸி எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்ஸி எடுத்தேன்.
0: முதல்ல வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கலருமே வந்து ரொம்ப அழகான வண்ணங்கள்.
1: ஆக்சுவலி கலர் எடுக்கிறப்ப வந்து சட்டைக்கு மேட்சிங்கா இருக்கணும் பார்த்து எடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் பேஸ்டல் கலர்ஸா இருக்கட்டும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு.
0: அதான் சொல்லுவாங்கல்ல, இந்த கலை நயம் மிக்க பேர்கள் சொல்லுவாங்கல்ல, பொதுவா வாங்கிட்டு வரதுக்கும் இந்த மாதிரி ஆட்கள் வாங்கிட்டு வரதுக்கும் வித்தியாசம் இருக்குன்றது எங்களுக்குமே புரியுது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அப்ப டெய்ஸி மலர்கள் வந்து ரொம்ப அதிகமா பிடிச்ச உங்களுக்கு சில குணாதிசயம் வந்து ரொம்ப இருக்குமா? உங்ககிட்ட சீக்கிரம் வந்து நட்பாயிருவாங்களா? சீக்கிரம் வந்து சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட் பிடிச்சிருவாங்க, டக்குன்னு வந்து நீங்க பேசிருவீங்கன்றாங்க. நீங்க செய்யற வேலையில ரொம்ப கண்ணும் கருத்தமா இருப்பீங்களா? ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பீங்களா? இந்த மலரை பிடிச்சவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாம், தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: கதை போமா, கதை போமா. இன்றைய கதை போமா நிகழ்ச்சியில நம்மோடு மேரி பமேலா அவர்கள் வந்திருக்காங்க. சரி, இன்றைக்கு நம்ம நிறைய கதைகள் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. இவங்க வந்து ஒரு லிப்பான் கலை, அதாவது இவங்க ஒரு 5 வருட காலமாக தான் இது வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சின்ன வயசுல இருந்து வரையிறதுனா இவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த லிப்பான் ஆர்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு கட்டம் வந்து அதை கண்டுபிடிச்சிங்க. சரி, இதுல என்னதான் இருக்குன்னு நீங்க பார்க்கும்போது நிறைய கத்துக்கிட்டீங்க இல்லையா. அப்புறம் நீங்க இந்தியா வரைக்கும் போயிருக்கீங்க. சரி, பொதுவாகவே இது என்ன, அது இது எதை வைத்து செய்வாங்க, இதுல கத்துக் கொடுக்கும் போது என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க மேரி?
1: ஓகே, இது லிப்பான் ஆர்ட்னா இது கிளேயும் மீர கண்ணாடியும் பயிற்சி செய்யறோன்னு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த கிளே மீர இதை பயிற்சி செய்வாங்க. ஸோ இது நம்ம டிசைன் பண்ணிட்டு அப்புறம் அதுல ஒட்டி அப்படி செய்யணும். ஸோ இதோட லெவல் பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரி போகும். ஒரு லெவல் பை, ஆமா ஆமா, ஒரு லெவல் பை லெவலா தான் நம்ம செய்யணும். ஸோ இப்ப நான் போய் கத்துக்கிட்ட போ வந்து அவங்க அதை டீட்டெயிலா சொல்லி கொடுத்தாங்க எப்படி செய்யலாம் அப்படி. ஏன்னா நான் இங்க சேருப்பே வந்து அதை கொஞ்சம் கத்துக்கிட்டேன், செஞ்சிட்டேன். பட் இன்னும் செய்யறதுல ஒரு பெர்ஃபெக்ட் இருக்கணும், ஒரு கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க போனோம். ஸோ அவங்க வந்து மெயினா என்ன என்ன மெத்தட்ஸ், எப்படி செய்யலாம், என்ன செஞ்சா அது அழகா வரும், எது செஞ்சா அது ராங்கா போகும், அப்படிலாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க.
0: இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, கட்டம் கட்டமா நம்ம போகணும் அப்படின்னு. அதை ஒட்டி பார்க்கும்போது ஒரே ஒரு லிப்பான் ஆர்ட் இதை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு நாட்கள், எவ்வளவு எடுக்கும்?
1: அது டிபெண்ட்ஸ். இப்ப ஒரு சின்னதானதுன்னா ஒரு 1 week 2 weekல செய்யலாம். கொஞ்சம் பெருசுனா அது மந்த்ஸ் எடுக்கும்.
0: ஓ, மாத கணக்குல?
1: ஆமா, அதை விட பெருசுனா நம்மளுக்கு ஈவன் ஆல்மோஸ்ட் 1 year கூட எடுக்கும்.
0: ஓ,
1: அந்த மாதிரி எடுக்கும். ஏன்னா அது ஒரே நாள்ல முடிச்சிருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான்.
0: ஒரு தகவல் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க யோசிச்சு சொல்லணும். சரி, உங்களுக்கான முதல் தகவல் என்ன அப்படின்னா, மலேசியாவை சுற்றிலும் 800 அதிகமான தீவுகள் இருப்பதா சொல்றாங்க. 800 ஐலண்ட்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஆமாவா இல்லையா?
1: இல்லை,
0: 800 இருக்காதுன்றீங்க.
1: 800 இருக்காது.
0: ஒரு எத்தனை இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: மலேசியா சுத்தி ஒரு 7 or 8 ஐலண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அவ்வளவு குறைவா இருக்கும்? இரண்டாவது கேள்வி பயங்கர. சரி, உலகத்திலே பறக்கும் போதே தூங்கக்கூடிய சில பறவைகள் இருக்கான், பறந்துகிட்டே ஐயா தூங்குவாராம் அப்படின்ற மாதிரி இருக்குன்றாங்க, இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா?
1: இருக்கு. ஆமா,
0: பறந்துகிட்டே முடியும்.
1: படிச்சிருக்கேன், ஆனா எனக்கு ஞாபகம் இல்ல.
0: பறவைகள் போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பதிவு இருக்காது, கேளுங்க.

0: இந்த ஹம்மிங்க நீங்க கேட்டிங்களா?
1: ஆமா, இது பாட சொல்லிரா
0: இல்ல இல்ல இல்ல அந்த இத இல்ல.
1: ஓகே,
0: இந்த ஹம்மிங் இடம்பெற்ற திரைப்படம் பாடல் இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: இது வந்து ரோஜா அப்படிங்கற திரைப்படத்தில் நம்மளுடைய ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்த பாடல் அந்த படத்துல இருந்து வந்தது அப்படின்றாங்க. ரோஜா அப்படிங்கற படத்துல ஆமாவா இல்லையா?
1: இல்லை.
0: ஓ, ரோஜா
1: படம் இல்ல.
0: ஓ, அப்படியா?
1: நல்லவேளை கண்டுபிடிச்சிட்டேன்.
0: என்பது சரியான பதில். டுவேட் அப்படிங்கற திரைப்படத்துக்காக கிடைபெற்றது. மூன்று கேள்விகள்ல ரெண்டு கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்க. அடுத்த ஒரு பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாம். இணைந்திருங்கள்.

0: கலை பூமா. இன்றைய நிகழ்ச்சியில நம்மோடு மேரி பமேலா அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கு நிறைய அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். லிப்பான் ஆர்ட் அப்படின்ற ஒரு தனித்துவமான ஒரு கலையை அவங்க தேர்ந்தெடுத்து அதில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக செயல்பட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த தொந்தரவு உங்களுக்காக இருக்கு. பாடல் தொகுப்பா நம்ம இடம்பெற செய்ய போறோம் மேரி. அதை கேட்டு அது என்ன படம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க.
1: ஓகே, ட்ரை பண்றேன்.
0: வேற இருக்கீங்களா? உங்களுக்கான பாடல் கேட்டுடலாம்.

0: நான்கு திரைப்பட பாடல்கள் இடம்பெற்றிருந்தது. நீங்க அதுல ரெண்டு சொன்னா கூட சரிதான்.
1: சிலிண்டர்
0: ஒரு காதல் அந்த ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில நீங்க வந்து கலந்துகிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ இந்த லிப்பான் ஆர்ட் இந்த கதைக்கு நம்ம வருவோம். நீங்க தேர்ந்தெடுக்கும் போது இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்றத முதன் முதல்ல நீங்க பாத்துருப்பீங்க. அதுல கொஞ்சம் ஆர்வமாயிதான் நீங்க போயிட்டு இந்தியா வரைக்கும் போய் கத்துக்கிட்டீங்க இல்லையா. இப்ப எந்த கலையா இருந்தாலும் சரி, நம்ம வளர்த்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எப்படி வந்து உங்க இந்த கலையில இன்னும் இது தேடல், இந்த இதை வளர்த்துக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உங்க தேடல் எப்படி இருக்கு? எப்படி எல்லாம் நீங்க கத்துக்கிறீங்க அந்த கலையை பத்தி இன்னும்?
1: ஓகே, அது டிசைன் பண்ணுறப்பே வந்து நம்ம மொதல் சிம்பிளாக என்னோட ஏர்லியர் பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அப்போ போக போக நம்ம செய்ய செய்யத்தான் ரொம்ப கற்றுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்க்கும் இப்பயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப அந்த லேர்னிங் அதிலே தெரியும். ஸோ நான் எப்போதும் என்ன பண்ணுவேன்னா நிறைய ஆன்லைனில் பார்த்துக்கிட்டே இருப்பேன், பிக்சர்ஸ் பார்ப்பேன், நிறைய டிசைன்ஸ் பார்ப்பேன். சர்டன் டிசைன்ஸ் வந்து பார்த்தா இது செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணி நானே எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்குவேன், பண்ணி பண்ணி பார்ப்பேன். ஸோ அது ஆரம்பத்துக்கும் இப்பக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருந்துச்சு. சோ அது எஸ் போக போக நம்ம இன்னும் கூட தான் அதை லேர்ன் பண்ணிக்கோ, வேற வேற டிசைன், வேற மாதிரி அந்த ஸ்கில்ஸ் கத்துக்கும்.
0: அந்த பயிற்சி தான் இன்னும் அடுத்த நிலைக்கு அதை கொண்டு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுல என்னன்னா பொதுவா எந்த ஒரு கலையா இருந்தாலும் தனித்துவம்னா அதிகமா பேசும், நம்ம மத்தவங்களோட எப்படி மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு. அது ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும், குறிப்பிட்ட ஏன் அந்த கலைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் நினைக்கிறீங்க மேரி?
1: ஏன் அப்படி இருக்கணும்னா அப்பதான் நம்மளோட டச் தெரியும். நம்ம ஓகே இவங்க செஞ்சா இது இப்படித்தான் இருக்கும், அழகா இருக்கும், கலர்ல ரொம்ப நல்லா இருக்கும், இல்லாட்டி பேட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும், அந்த மாதிரின்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது ஒரு வகையில நல்லது, நம்ம எல்லாத்த மாதிரியும் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி.
0: ஆமா, அதுதான் மத்தவங்க பேசுவாங்க. நிறைய கதைகள் இந்த லிப்பான் ஆர்ட் பற்றி நம்ம இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம நமக்காக வரும்போது கையோட சில லிப்பான் ஆர்ட் இந்த ஓவியங்கள் வந்து நமக்காக செய்தி எடுத்து வந்திருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மின்னலஃபமுடைய சமூக வலைதளத்தில் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு நபரை வந்து செதுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கலைத்துறையில லிப்பான் ஆர்ட் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஓவியங்கள் வரையறீங்க, எல்லாமே செய்றீங்க. இது உங்களை எப்படிப்பட்ட ஒரு நபரா உங்களை மாத்திருக்கு? நீங்க யோசிக்கிற விதமா இருக்கலாம், நீங்க பாக்குற அந்த உலகமா இருக்கலாம், ஏதாவது விஷயம் என்ன இந்த கலை இப்படி எல்லாம் மாத்திருக்கு அப்படின்னா என்ன மாத்திருக்கு உங்களை?
1: இன்னும் பொறுமையா சொல்லி கொடுத்துருக்கு, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், எதுவுமே அவசரப்படக்கூடாது. ஏன்னா சில நேரம் நம்ம ஆரம்பத்துல சிரிப்பி ஐயோ இது நல்லா வருமா வராதானே நம்மளுக்குள்ளார ஒரு இது இருக்கும். சோ அது முடிக்கிறப்ப வந்து ஓ இது கரெக்டா வந்துச்சே அப்படின்னு. சோ அந்த அந்த பொறுமை ரொம்ப ரொம்ப சொல்லி கொடுத்துருக்கு.
0: இப்ப வரையறதா இருந்தா பெரும்பாலும் இரவு நேரத்துல தான் அதிகமா?
1: ஆமா ஆமா, இரவு நேரத்துல தான். ஏன்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது, யாரும் வந்து தொந்தரவு பண்ண கூடாது. சோ அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நைட்ல ரொம்ப பீஸா இருக்கும்.
0: இப்போ பொதுவா அந்த இசைத்துறையில இருக்கிறவங்க கேட்டாலும் சொல்லுவாங்க இசையமைக்கிறதுலாம் இரவு நேரத்துல தான்,
1: பொறுமையா எல்லாம் பண்ணலாம், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அப்ப அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கிறப்ப இன்னும் கூட ஐடியாஸ் வரும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு.
0: காலை மாலையெல்லாம் வீட்டு வேலை இதை தாண்டி நிறைய வேலைகள்
1: காலைனாலே
0: சத்தமாயிரும் பொழுதுல அமைதியில அந்த கற்பனையோட நம்ம செய்யும் போது இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலுக்கு பிறகு இன்னும் பேசலாம், இணைந்திருங்க.

0: கலை போமா. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு லிப்பான் ஆர்ட் அப்படின்ற கலையை தேர்ந்தெடுத்து சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய மெரி பேமலா அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கு நிறைய அவங்க கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நிறைவுக்கும் வந்துட்டோம். எந்த ஒரு கலையா இருந்தாலும் சரி, அதில் ஈடுபடும் போது உன்னிப்பா நம்ம கவனிச்சு செயல்ணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு யோசனை எல்லாருக்கும் உள்ளது தான். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமா அது எப்படி கொண்டு போகலாம்னு நினைக்கிறீங்க?
1: ஓகே, அடுத்த கட்டம்னா ஆக்சுவலி நிறைய பேர் எங்கிட்ட கிளாஸஸ் கேட்குறாங்க சொல்லி கொடுக்க சொல்லி. ஸோ அது என் மைண்டில் இருக்குது, ஏன்னா டெய்லி நிறைய பேர் கேட்குறாங்க. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வெரி சூன் இந்த மாதிரி கிளாஸஸ் ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஆரம்பிச்சுட்டு ஐ திங்க் நிறைய பேர் அதை இன்னும் கற்றுக்கலாம்.
0: என்னோட
1: சோஷியல் மீடியா அக்கௌண்ட்க்கு போகலாம். உங்க பேம் அத்திசன், ARTISAN, பேம் அத்திசன். அது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல நீங்க போய் டிக்டாக்லயோ இன்ஸ்டாலயோ பாக்கலாம். ஸோ அதுல எல்லா பிக்சர்ஸும் இருக்கு. ஏதாச்சும்னா எனக்கு மெசேஜ் பண்ணலாம்.
0: கண்டிப்பா உங்களுடைய படைப்புகளை ரொம்ப அழகா சமூக வலைதளங்கள்ல அதை பதிவிட்டு நிறைய பேர் வந்து அதை பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வந்து வாங்குவோம் செய்யறாங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கலைநயம் மிக்க ஒன்ன பண்றீங்க. ஏன்னா இது நீங்க முழு நேரமா செய்யறதுனால இப்போ வீட்டுல இருக்கக்கூடிய கணவரா இருக்கட்டும் பிள்ளைங்களா இருக்கட்டும் அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்றாங்க உங்களுடைய இந்த கலைத்துறையில?
1: ஓகே, இது ஃபுல்லா வீட்லேயே ஃபுல் டைம் பிஸ்னஸா பண்றதுனால ஹஸ்பண்ட் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் தான் ரைட் ஹேண்டே.
0: ஆமா, இன்னைக்கு அவர் வந்திருக்காரு வேற.
1: அவர் தான் எனக்கு ரைட் ஹேண்ட், எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ அவரே மாதிரி பிள்ளைங்களும். ஸோ ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ஆர்டர் ஏதாச்சும் இருந்தா பிள்ளைங்களுக்கும், இன்னொன்னு வந்து என் மூலியமா பிள்ளைங்களும் கத்துக்கணுமே இந்த கலை, என்னோட போக கூடாது, என் பிள்ளைங்களும் கத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருது. ஸோ சம்டைம்ஸ்ல என் மாதிரிலவும் சேர்ந்து உதவி
0: பண்ணுவாங்க.
1: ரொம்ப லேட் ஆச்சு, ஒரு எமர்ஜென்சி ஆர்டர்னா எல்லாரும் சேர்ந்து பண்றது.
0: ஆமா,
1: அவங்க எல்லாம் எனக்கு உதவி பண்றது வீட்டுல.
0: நிச்சயமா, நீங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சிக்கு பக்கபலமா இருக்கக்கூடியவர்கள் குடும்ப உறவு தான் அப்படின்றது நீங்க சொல்லும் போது தெரியுது. ஆக மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் உங்களுக்கு. நிச்சயமா உங்களுடைய இந்த புதிய ஒரு பயணம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வாழ்த்துக்கள். இப்போ நிறைவு பாடல் உங்களுடைய ஒரு பாடல் ஏதாவது கேக்குறீங்களா?
1: ஓகே, எனக்கு கதைப்போமானே போடுங்க. ஓ ஓ மை கடவுளே,
0: ஏன் பிடிக்கும் அவ்வளவு அந்த பாட்டு?
1: அதுல உள்ள சீனரி பிடிக்கும், அது ஒரு சிம்பிள் ட்ராவலிங்கா இருக்கும். சோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ அதனால அந்த பாட்டு பிடிக்கும்.
0: சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இன்றைக்கு நம்ம அடுத்து நிறைவு பாடலா கேட்க போறோம். அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். வாய்ப்பு இருந்தா மேரி உங்களை மீண்டும் நம்ம சந்திக்கலாம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி மின்னலுக்கு, ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேரிலே கோலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் 1:12. கோலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் 1:12.
3: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள் திங்கட்கிழமைகளில் காலை 9:15. வணிகர்
4: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

அடுத்து வரும் பாடலோடு இன்று இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கும் நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோங்க. அடுத்து ஒரு மணி தொடங்கி மாலை 4 மணி வரையிலும் இசையும் நிகழ்ச்சியில உங்களோட சேர்ந்து பயணிக்க கிஷன் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் நாங்கள் உங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கோம், உங்கள் பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் நாளுக்கும் விடுமுறை பிடித்தவர்களோடு இருக்கக்கூடிய நேரம் அதிகமா இருக்கும், அதனால பிடிச்ச தருணங்கள் இன்னும் அதிகமா இருக்கட்டும். இப்போதைக்கு விடைபெறுகின்றேன், மோகன், மீண்டும் சந்திக்கலாம்.

0: பிரிக்ஸ் மாநாட்டில் புதிய ஒத்துழைப்பை ஆராய்கிறது மலேசியா. மோசடி நடவடிக்கைகளை ஒடுக்க அரசாங்க நிறுவனங்கள் தொழில்துறை நடத்துனர்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு வலுப்படுத்தப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இந்தியா புதுடெல்லியில் நடைபெறும் 18ஆம் பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டின் முதல் நாளான இன்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அக்கூட்டமைப்பின் உறுப்பு நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளை நடத்த அட்டவணையிடப்பட்டுள்ளது. அதில் ஈரான் அதிபர் மசூத் பசஷ்கியான், இந்திய அதிபர் நரேந்திர மோடி உடனான சந்திப்புகளுடன் மாலையில் எத்தியோப்பியா பிரதமர் அபி அஹமத் உடனான சந்திப்பும் அடங்கும். இந்த தொடர் சந்திப்புகள் அந்நாடுகளுடனான மலேசியாவின் இருவழி உறவினை வலுப்படுத்தும் தளமாக அமைந்துள்ளன. அதனுடன் இருதரப்பு நலன்சார் துறைகளில் புதிய ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளையும் இச்சந்திப்புகள் ஆராயவுள்ளன. மோசடிகளை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் விரைவாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய அரசாங்க நிறுவனங்களுக்கும் தொழில்துறை சார்ந்தவர்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு வலுப்படுத்தப்படும். மோசடிகளை எதிர்கொள்வதற்கான அணுகுமுறையில் ஒட்டுமொத்த சூழலமைப்பும் இருத்தல் வேண்டும். ஏனெனில் இலக்கவியல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI ஆகியவற்றின் பயன்பாடுகளில் அக்குற்றங்கள் பெருமளவில் அதிவிரைவாக செயல்படக்கூடியதாகவும் மாறி வருவதாக நிதித்துணையமைச்சர் லியூ சின்தோங் கூறினார். அம்முயற்சிகள் ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் வாயிலாக சீரமைக்கப்பட்டு அதன் தற்காப்பு அரண் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். அக்கூட்டத்துக்கு தாமும் தொடர்பு துணையமைச்சர் தியோனி சிங்கும் தலைமையேற்றதாக லியூ குறிப்பிட்டார். மலேசியாவும் ரஷ்யாவும் இருவழி வியூக ஒத்துழைப்பினை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொண்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் நன்மையளிக்கும் பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு ஆகிய துறைகளில் புதிய வாய்ப்புகளை ஈர்ப்பதும் இதில் அடங்கும் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் குறிப்பிட்டார். 18ஆவது பிரிக்ஸ் மாநாட்டின் ஊடே பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இவ்விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடியதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்விரு தலைவர்களின் சந்திப்பும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவின் மேம்பாட்டினையும் பொதுவான நலன் சார்ந்த முதன்மை துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கடப்பாட்டினை குறிக்கின்றது என்றார் அவர். மலேசியா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இணைப்பு துறைகளில் வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்த கடப்பாடு கொண்டுள்ளது. இந்தோனேசியா, மலேசியா, தாய்லாந்து, முக்கோண வளர்ச்சி IMT, GT போன்ற துணை வட்டார அணுகுமுறைகளால் மேலும் கட்டமைக்கப்பட்ட செயல்திறன்மிக்க திட்டங்கள் வாயிலாக உறுப்பு நாடுகள் இடையிலான பொருளாதார ஆற்றலை வலுப்படுத்த இயலும் என பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முமத் நாசிர் கூறினார். இந்தோனேசிய பொருளாதார விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஐர்லங்கா ஹர்தாந்தோவின் தலைமையில் நடைபெற்ற 32ஆம் IMT-GT அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்திற்கு பிந்தைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். புகைமூட்ட நிலவரம். நண்பகல் 12 மணி நிலவரப்படி சரியானில் காற்றுத்தர குறியீடு 258 என மிகவும் ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளது. மேலும் சரவாக்கில் உள்ள 8 பகுதிகளிலும் அதே நிலை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காற்று மாசு குறியீட்டு முறை அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிரியாமன், சமரஹான், குச்சிங், பிந்துலு, சரிக்கே, சமலாஜு, மூகா, சிபு ஆகியவை அவையென அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவ்வேளை நாடு முழுவதும் 44 இடங்களில் காற்றுத்தர குறியீடு மிதமான அளவில் பதிவான வேளை தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரவா லாங்லெலாங் பகுதியில் வான் மருத்துவ சேவை FTSன் உளங்கூர்தி விபத்தில் பலியான 5 மீதான மரபணு சோதனை நிறைவடைந்துவிட்ட நிலையில் உடல்களை ஒப்படைக்கும் செயல்முறை இன்று மேற்கொள்ளப்படும் என மாநில காவல்துறை ஆணையர் டத்தோ முகமத் ஜைனல் அப்துல்லா தெரிவித்தார். ஆவணங்களை சரிபார்க்கும் நடைமுறைகள் நிறைவடைந்த பின் குடும்ப உறுப்பினர்களிடம் அவ்வுடல்கள் ஒப்படைக்கப்படும். இந்நிலையில் உயிரிழந்தவர்களில் 5 3 குடும்பத்தினர் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை தொடங்கியுள்ளனர். பரு பந்தாய் நெடுஞ்சாலை விரிவாக்க திட்டத்தின் ஆரம்பக்கட்ட கட்டுமான பணிகளுக்காக சைட்புத்ராவிலிருந்து இஸ்தானா சாலை வரைக்குமான சந்திப்பின் சில பகுதிகள் வரும் 14 நாள் தொடங்கி 10 AM to 5 PM கட்டங்கட்டமாக மூடப்படும். கட்டுமான அட்டவணைக்கு ஏற்ப சாலையின் ஒரு பகுதியை மூடுவதும் தற்காலிக போக்குவரத்து மேலாண்மையை செயல்படுத்துவதும் மேற்கொள்ளப்படும் என நியூ பந்தாய் நெடுஞ்சாலை நிறுவனம் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. ஆகையால் சாலை பயனர்கள், அறிவிப்பு பலகைகள், பணியாளர்களின் அறிவுறுத்தல், போக்குவரத்து நிர்வாகத்திற்கு ஏற்ப பயணத்தை திட்டமிட்டு மேற்கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சமூக பாதுகாப்பு நிறுவனம் பொர்கேசோவின் லிண்டும் டோப்ளோ அம்பாஜாம் 24 பாதுகாப்பு திட்டம் கடந்த ஜூன் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் கிளாந்தானில் வேலையிட பேரிடரற்ற விபத்துகளின் எண்ணிக்கை 16 to 64 அதிகரித்துள்ளது. அதன்வழி 66,000 அதிகமான இழப்பீட்டு கோரிக்கைகள் செய்யப்பட்டுள்ளன. இது வேலை நேரத்துக்கு அப்பாற்பட்டு விபத்துகள் ஏற்பட்டால் பாதுகாப்பு திட்டம் உள்ளதை பெரும்பாலோர் அறிந்துள்ளதை புலப்படுத்துவதாக மாநில பொர்கேசோ இயக்குநர் ஒன் இசானி ஒன் ஈசா தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு, மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: இந்தோனேசியாவின் சவானா பெங்கோல் பகுதியில் தீ ஏற்பட்டதை தொடர்ந்து கிழக்கு ஜாவாவில் உள்ள புரோமோ மலைப்பகுதியின் நுழைவாயில்கள் சுற்றுப்பயணிகளுக்கு தடை விதிக்கும் வகையில் மூடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட இடத்தின் பாதுகாப்பை செயலாக்கத் தரப்பு மதிப்பீடு செய்யும் வரை அப்பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் என புரோமோ தேங்கிர் சமரு தேசிய பூங்கா வாரியத்தின் தலைவர் ருடி ஜாந்தா ஜாஜா நுக்ராஹா தெரிவித்தார். சமரோ லாவாங் ஒனோ கிற்றி பகுதி வழியாக அந்த மலைப்பகுதிக்குள் நுழைய இன்னமும் சுற்றுப்பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டாலும் வாத்தாங்கான் பள்ளத்தாக்கு தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருமுறைக்கு 1,752 சுற்றுப்பயணிகள் வரை அந்த தேசிய பூங்காவிற்கு செல்ல முடியும். இந்தோனேசியா ஜாகார்த்தாவில் உள்ள சரிபு தீவு கூட்டத்துக்கு அருகே இன்று அதிகாலை ரிக்டர் கருவியில் 6.5 பதிவான நிலநடுக்கம் முழுக்கியதாக வானிலை காலநிலை புவி இயற்பியல் நிறுவனம் BMKG தெரிவித்துள்ளது. தலைநகர் உள்ளிட்ட ஜாவா சுமத்ராவின் சில பகுதிகளிலும் அதன் அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் அது கூறியது. உள்ளூர் நேரப்படி அதிகாலை 4:23 அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக BMKG இயக்குநர் டாக்டர் விஜயாந்தோ குறிப்பிட்டுள்ளார். ஜாவா கடலில் 368 km ஆழத்தில் அந்த நிலநடுக்கம் மையமிட்டது. முன்னதாக வெள்ளிக்கிழமை மாலை 6:56 இந்தோனேசியாவின் பண்டா கடலில் 148 km ஆழத்தில் ரிக்டர் கருவியில் 6.0 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்ட 10 AM குறைவான நேரத்தில் மேலும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மேற்கு பிலிப்பீன்ஸின் பலாவான் பகுதியில் எரிந்த நிலையில் காணப்பட்ட ஃபேரி ஒன்றிலிருந்து 30 உடல்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு கடலோர காவற்படை தெரிவித்துள்ளது. அதேவேளை அதில் இருந்ததாக நம்பப்படும் மேலும் 54 பேரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தன்று 117 பயணிகள், 17 பணியாளர்களுடன் மணிலாவிலிருந்து பலாவான் கோரோன் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த MV ஜூன் ஆஸ்டர் படகில் திடீரென தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. அன்றைய இரவே 5 பலியானதாக உறுதி செய்யப்பட்ட வேளை 43 பயணிகளும் பணியாளர்களும் உயிருடன் மீட்கப்பட்டனர். இவ்வேளை அப்படகில் பயணித்தவர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்ட நிலையில் இருவர் அதில் பயணிக்கவில்லை என உறுதியளித்ததால் காணாமல் போனவரின் எண்ணிக்கை 86 to 84 குறைக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் மாநாட்டில் புதிய ஒத்துழைப்பை ஆராய்கிறது மலேசியா. மோசடி நடவடிக்கைகளை ஒடுக்க அரசாங்க நிறுவனங்கள் தொழில்துறை நடத்துனர்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு வலுப்படுத்தப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனுன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: சத்யா படத்துக்காக அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. சரி, இசையும் சிம் நிகழ்ச்சியில் இந்த பக்கமாக கிஷன் கூட பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச இசை இந்த பக்கமாக ரசிக்க போகிறீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக உதித் நாராயண் கொண்டு வராங்க, கேட்கலாம்.
1: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you.

0: லிங்கம்ஸ்.
1: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
2: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
1: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
2: வணக்கமா சொல்றது தானே. வர வர
1: கிஷன், கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
2: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
1: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
2: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி
1: என்னாச்சு, என்னாச்சு?
2: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
1: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
2: அஞ்சு நிமிஷமா?
1: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

சாய் அங்கிள், சாய் ஸ்ருமிதி, குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. சரி, கேமரன் மலைக்கு போற திட்டம் உங்களுக்கு இன்றைக்கு இருந்தால் கொஞ்சம் யோசிக்கணுங்க. ஏன் அப்படின்னா, 3 மணி நேரம் அடைமழையால் கேமரன் மலை தானராத்தால பார்த்தீங்கன்னா திடீர் வெள்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு. பல வீடுகள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. அவர்களுக்காக நாமும் பிரார்த்திப்போம். இந்த வேலையில் நீங்க அங்க போறது சரியா இருக்காது இல்லையா, அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. இப்போ அடுத்த பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் அனிருத் இசையில் எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

ஹரிஜராஜ் இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டதுங்க. வேலை வாய்ப்பு குறித்த தகவலை தான் உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு இருக்கும். மலேசிய பொது சேவைத்துறையின் கீழ் வேலை வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க அந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். என்ன வேலைக்கான இடம் காலியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜவாத்தான் பரி மத்தான் பேத்ரிங்க, இதற்கு கீழ் வேலை வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எப்போ இறுதி நாள் அப்படின்னா 14 செப்டம்பர் 2026 வியாழக்கிழமை 2:11:59 விண்ணப்பிச்சிடணும். மறந்துடாதீங்க sba.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா நீங்க மேல் விவரங்களை அங்கே பதிவு செஞ்சுருக்காங்க, படித்து தெரிஞ்சுக்கலாம், மற்றவர்களோடும் பகிர்ந்துக்கலாம். இப்போ அடுத்த பாட்டு ஒரு புத்தம் புதிய பாட்டு உங்களுக்காக இசைஞானி ஸ்வேதா மோகன் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க. கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

சுபாஷினி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. அந்த வயதானவர்கள்லாம் பெரும்பாலும் யோசிக்கிறது என்னன்னா, பேர பிள்ளைகளோட அதிக நேரத்தை செலவு பண்ணும் அப்படின்றதான். பிள்ளைகளோட இருக்கும் இல்லையோ, பேர பிள்ளைகளோட இருந்தால் போதும்ப்பா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நிறைய பேர பிள்ளைகள்லாம் வந்து அழைத்து தாத்தா பாட்டிக்காக பாட்டு கேட்குறவங்களும் இருக்கீங்க. நாளைக்கு தாத்தா பாட்டிக்கான நாள் அனுசரிக்கப்படுது. கொஞ்சம் கூடுதல் மகிழ்ச்சி அவங்க முகத்தில் இப்போ சொன்ன உடனே வந்திருக்கும். அதனால தாத்தா பாட்டியோட அதிக நேரத்தை நாளைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே செலவு பண்ணுங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று தான், நேரத்தையும் உங்களுடைய அன்பையும் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இன்டர்நேஷனல் சாக்லேட் டே. சாக்லேட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நாளைக்கு அந்த நாள் அனுசரிக்கப்படுது. நேர்மறையா நம்ம யோசிக்கணும் அப்படின்றதுக்காக பாசிட்டிவ் திங்கிங் டேவும் நாளைக்கு தாங்க அனுசரிக்கப்படுது. இப்படி நிறைய நாட்கள் நாளைக்கு அனுசரிக்கப்படுது, அதை சிறப்பா நாமும் வந்து கடைபிடிப்போம். இப்போ அடுத்த பாட்டு அசல் கோலார் உங்களுக்காக கொண்டு வராரு, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இந்தியா புதுடெல்லியில் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டின் முதல் நாளான இன்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வியூக பங்காளிகளுடன் இருவழி சந்திப்பை நடத்துவதற்கு கவனம் செலுத்துவார். மலேசியா தனது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் இருதரப்புக்கும் நன்மை அளிக்கக்கூடிய துறைகளில் ஒத்துழைப்பதற்கான புதிய வழிகளையும் ஆராயும். நாடு முழுவதும் இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஜூலை வரை 4,646 குடும்ப வன்முறை சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணையமைச்சர் லிம் ஹூயிங் தெரிவித்தார். அக்காலகட்டத்தில் ஜொஹூரில் 823 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இலக்கவியல் தொழில்நுட்பத்தில் அதிவேக வளர்ச்சியின் ஊடே மாணவர்கள் பொறுப்புடனும் பாதுகாப்பான முறையிலும் இணையத்தை பயன்படுத்துவது உறுதி செய்யப்பட வேண்டும் என பெற்றோர் ஆசிரியர் சங்கம் PIBG அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கற்றல் கற்பித்தலில் தொழில்நுட்ப வளர்ச்சி அரிய பங்காற்றினாலும் மாணவர்கள் இணைய பகடி, இணைய மோசடி, தவறான தகவல்கள் போன்ற பிரச்சினைகளால் பாதிக்கப்படலாம் என சபா புத்தாக்க தொழில்நுட்ப அறிவியல் கல்வி அமைச்சர் டாக்டர் ஜேம்ஸ் ராத்திப் கூறினார். ஈராக்கின் ரியாத் மற்றும் மதீனாவில் இருந்து ஆளில்லா விமானம் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதையடுத்து கிழக்கு மேற்குக்கான எண்ணெய் குழாய்களை முடக்கியுள்ளதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. அத்தாக்குதல்களில் பலர் காயமடைந்ததாகவும் சேதங்கள் ஏற்பட்டதாகவும் எரிசக்தி அமைச்சின் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவித்தன. பாதுகாப்பு நடவடிக்கையாக எண்ணெய் குழாய்களை மூடியதாக அது ஓர் அறிக்கையில் தெரிவித்தது. எக்வடோரில் திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களினால் 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டதால் தற்காலிக ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் ஜான் ரெய்ம்பர்க் தெரிவித்தார். குவாயாஸ், மனாபி, லாஸ்ட்ரியோஸ், எல் ஓரோ ஆகிய பகுதிகளில் செப்டம்பர் 17 தொடக்கம் 30 வரை, நள்ளிரவு தொடங்கி அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து. லிவர்பூலும் ஃபுல்ஹாமும் களமிறங்க அட்டவணையிடப்பட்டுள்ள வேளை செல்சி ஹல்லை சந்திக்கின்றது. ஆஸ்டன் வில்லா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டை எதிர்கொள்ளும் நிலையில் கிறிஸ்டல் பேலஸ் இப்ஸ்விச்சுடன் களம் காண்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனுன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: செய்யும். காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில்
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
2: நினைத்தாலே இனிக்கும் 70களில் வெளிவந்த பாடல்களை தான் தொடர்ந்து நம்ம கேட்டு ரசிக்க போறோம். இன்றைக்கான தொடக்க பாடல் பயணம் திரைப்படம் இருக்கு இல்லையா. 1976 வெளிவந்த படம். பார்த்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த பாட்டை கேட்கும் போது உங்களுக்கு அப்படித்தான் இருக்க போகுது. ஒரு சின்ன க்ளூ மாதிரி உங்களுக்கு கொடுக்குறோம். இன்றைக்கு பாடல்கள்லாம் எதை சார்ந்து இருக்க போகுது அப்படின்றதுக்கு இந்த ஒரு பாடல் தான் நல்ல பதில்னு நினைக்கிறோம். கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க, பாட்டை கேளுங்க, தொடர்ந்து பேசலாம்.

கேஜேஸ் வாணி ஜெயராம் குரல். அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. என்னங்க கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிகை கலைமாமணி டாக்டர் ஜெயசித்ரா அவங்களுடைய பாடல்களை தான் முழுக்க முழுக்க நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். சமீபத்தில் தான் அவங்களுடைய பிறந்தநாள் வந்து முடிஞ்சிருந்தது. சரியாதான் யோசிச்சு பார்த்தோம். நம்ம இந்த நிகழ்ச்சியின் பாடல் தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் ஃபமின் துணை நிர்வாகி ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம் அவங்க கிட்ட பேசி இந்த பாடல்களாக இன்றைக்கு கொடுக்கலாமே அப்படின்னு உங்களுக்காக தொகுத்து எடுத்து வச்சிருக்கோம். சரி, இப்போ அடுத்த பாட்டு அந்த வரிசையில் உங்களுக்காக தி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா கொண்டு வராங்க, தேவியின் திருமுகம் அப்படின்ற பாட்டு கேட்கலாம்.

0: பொண்ணுக்கு தங்க மனசு படத்துக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். நடிகை ஜெயசித்ரா அவங்களுடைய பாடல்களை தான் இன்றைக்கு நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அவங்க வந்துட்டு அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர், ஆண் நடிகருக்கு சமமாக நடித்த ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம், நிகராக நடித்த ஒரு நடிகைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வருடத்திற்கு 23 திரைப்படங்களை ஒரு வருடத்திற்கு, நினைச்சு பாருங்களேன், அவ்வளோ பரபரப்பாக செயல்பட்ட ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அப்போ முதன்மையாக இருந்த எல்லா நடிகரோடையும் நடிச்சிட்டாங்க. முத்துராமன் அவர்களாகட்டும், சிவகுமார் அவர்களாகட்டும், விஜயகுமார் அவர்களாகட்டும், நடிகர் கமல்ஹாசன் ஆகட்டும், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாகட்டும், இப்படி எல்லோரோடையுமே நடித்த ஒரு நடிகை. இந்த நடிகர்களோட பணியாற்றிய அந்த அனுபவங்களை அவங்க சொல்லி கேட்கலாமா? கேட்கலாம்.
1: முத்துராமன் சாரோட ஆளுக்கு ராசி, இன்ஸ்பெக்டர் மனைவி, ஏன் என்னுடைய இரண்டாவது படம் வாழையடி வாழை, அதுலயே வந்து ஒருத்தர் துருத்துருன்னு என்ன எப்போ அவர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு, நான் அவரை கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் கடவுள் மாமான்னு பந்துலு சார் எடுத்த படங்கள்,
2: எத்தனை அருமையான,
1: நிறைய நல்ல படங்கள், அருமையான மனிதர், சாது. அவர் சிரிப்பு மட்டும் எர்த்குவேக் மாதிரி இருக்கும், சத்தமா சிரிப்பாரு. அவரோட நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப தீர்க்க சுமங்கல்ல, அவருக்கு மகளா நடிச்சேன், அதுக்கப்புறம் அவருக்கு பேரா நடிச்சேன். மிக சிறந்த நடிகர், அமைதிக்கு உருவம்னா அவர் தான் சொல்லலாம். அப்பேற்பட்ட சிறந்த நடிகரோட நான் நடிச்சேன், ரொம்ப சந்தோஷம். சிவகுமார் அவர்கள் வந்து பொண்ணுக்கு தங்க மனசு,
2: பொண்ணுக்கு தங்க மனசு
1: முதல் அந்த படமே எனக்கு ஒரு பிரேக். அப்போ சிவகுமார் அவர்கள் வந்து கந்தன் கருணை, உயர்ந்த மனிதன், இது போன்ற பல பல படங்கள், பெரிய படங்கள், பெரிய ஆர்டிஸ்டோட எல்லாம் நடிச்சிருக்காரு. இந்த பொண்ணுக்கு தங்க மனசு அப்பவும் நான் ஸ்கூல் ஃபைனல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்க. அப்போதான் அந்த தேன் சிந்து தேவானம் பாட்டு எல்லாம்,
2: என்ன அருமையான பாடல், நீங்களும் சிவகுமார் சார்னாலே எங்களுக்கு அந்த தேன் சிந்து தேவானம் பாடல் தான் ஞாபகம்.
1: ஆமா,
2: அருமையான பாட்டு.
1: ஆமா, இவரு சிவகுமார் சார் வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன், பாத பூஜை, வெள்ளிக்கிழமை விரதம், ஏகப்பட்ட படங்கள், அது அந்த காலகட்டங்கள்லாம் முடிஞ்சு இப்போ கமல்ஹாசன் அவர்கள் இங்க கேக்குறது வந்து இளமை மூஞ்சில் ஆடுகிறது கடைசியா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்ச படம். அப்போ என்னுடைய பிஸியான நேரம் அது, தமிழும் தெலுங்கும் ஸ்ரீதர் சார் டைரக்ஷன்ல போன் பண்ணி சொன்னாரு, இந்த கேரக்டர் நீ தான் பண்ணணும், அந்த கேரக்டர் யார் வேணாம் பண்ணலாம், இந்த கேரக்டர் நீ தான் பண்ணணும், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னை தேர்ந்தெடுத்து அந்த படத்துல நடிக்க வச்சு, ரொம்ப பிரமாதமான ஒரு ரோல் அது. அதுலயும் ரொம்ப பிரமாதமான ரோலு.

0: இப்படி துள்ளி துள்ளி சுவையா சமைச்சா அள்ளி அள்ளி சாப்பிட மாட்டோமா?
1: சமையல் பணியை நிறைவாக்கி சுவையா கிடும் லிங்கம்.
2: லிங்கம்ஸ் மசாலை சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க.
3: சுவையிலே உச்சந்தான் நம்பிக்கையின் மறுபெயரான்
4: மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.

0: என் பேரு சூரியகலா, நான் சிம்மம்பாட்டில இருந்து அழைக்கிறேன்.
1: சூரியகலா சொல்லுங்க, ஜெயசித்ரா அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றிருக்கி?
0: ரொம்ப அருமையா இருக்குது. நான் வந்து போயிட்டு வந்து லிப்ட் ஏறி என் வீட்டுக்கு வர்றது, வந்து கதவை திறந்து ரேடியோ திறக்கிறதுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு பாட்டு ஓடிடுச்சு. அது என்னால என்ன பாட்டு கேட்காம என்னால இருக்க முடியாதான் உங்களுக்கு உடனே போன் அடிச்சேன்.
1: சரி, அந்த பாடல்கள் என்னென்னன்றத சொல்லிடுறோம். சரி, அப்பதான் உங்க மனசு திருப்தி ஆகும்ல. ஆரம்ப காலம் அப்படின்ற ஒரு பாட்டு, தேவியின் திருமுகம், அழகாம் கொடி கேட்டீங்கல்ல, அதற்கு பிறகு வரிசையா கேட்டு இருக்கீங்க இப்போ. சரியா?
0: சரியா, ரொம்ப நன்றி. ரொம்ப பிடிக்கும் அவங்களோட படம் எல்லாம், ரொம்ப நான் பாப்பேன். வெள்ளிக்கிழமை விரதம் எல்லாம் ரொம்ப ரொம்ப படம் பாத்துருக்கேன். சின்ன கீழ் தேன் வெடித்து அந்த பாட்டுல உள்ள படம் கூட ரொம்ப பாத்துருக்கேன். கமல்ஹாசன் கூட அவங்க ஜோடியா இருந்தது.
1: ஆமா, இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. நன்றி.
0: நன்றி.

0: வணக்கம், நான் விக்கி பேசுறேன், நீலாயில இருந்து. ரொம்ப அருமையா இருக்கு ஐயா, ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயசித்ர ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவங்க கமலாசன் கூட ஜோடி சேர்ந்த படங்கள்லாம் அருமை.
1: ஆமா, பரபரப்பா கதாநாயகர்களுக்கு சமமா நடிச்ச ஒரு நடிகை இல்ல அவங்க.
0: ஆமா நடிகை. ஆமா ஆமா, நான் 70s அவங்கள நான் மறக்கவே. அவங்க ஜெயசித்ரா அதாவது ஸ்ரீதேவி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. கமலாசன், சிவகுமார், ஜெய்சங்கர் கூட நிறைய படம் நடிச்சிருக்கிறாங்க. வெரி நைஸ் எக்ஸ்பிரஸ் அவங்க. அந்த பாட்டுல அருமையா இருக்கு கிஷன்.
1: நன்றி. அப்புறம் டீ குடிச்சிட்டே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா இப்படி?
0: இல்ல இல்லப்பா, இப்ப யாரு சாப்பிட போனேன். இல்ல, 2 மணிக்கு பிறகுதான் சட்டர்டேஸ்ல சாப்பிடுவேன். அந்த ஓல்ல நல்லா அருமையா ரசிச்சு கேட்டுட்டு தான் 3 மணிக்கு சாப்பிடுவேன்.
1: அப்பா, இப்படி ஒரு ரசனை மிக்க நேர்கிட்ட நாங்க பேசுறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. நன்றி.
0: அந்த 70 அந்த பாடல்லாம் அவ்வளவு ஒரு ப்ரெஷஸ் தெரியுமா, அவ்வளவு ஒரு ப்ரெஷஸ்.
1: சரி, நன்றி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து கேளுங்க, சாப்பிடுங்க, முடிச்சுட்டு சரியா?
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி கிஷன், ஐ லைக் யூ வெரி மச். ஓகே,
1: நன்றி, ரசனைக்கு நன்றி. இப்படி நிறைய அழைத்தவங்களுடைய அன்பு பகிர்ந்து

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: டிஎம் சவுந்தரராஜன் கீஸ்வர்னா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைமாமணி டாக்டர் ஜெயசித்ரா அவர்களுடைய பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். வாழ்க்கை எல்லோருக்குமே ஒரு பாடத்தை கொடுக்குங்க. இவங்க வாழ்க்கையிலையும் அப்படிதான். ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு தெலுங்கு திரைப்படத்தில் வந்து நிராகரிக்கப்பட்டாங்க. கதாநாயகியோட கதாபாத்திரத்துக்கு நீங்கள் சரி வர மாட்டீங்க அப்படின்னு சொல்ல போக, அதற்கு பிறகு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவருடைய அறிமுகத்தில் இவங்க தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமாக்கி கிட்டத்தட்ட 200 திரைப்படங்களில் இவங்களோட வாழ்க்கையை நடிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப பரபரப்பாக செயல்பட்ட ஒரு கதாநாயகி. எல்லா முதன்மை கதாபாத்திரங்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு கதாநாயகியை இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கொண்டாடினதில் எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போ நிறைவு பாடல், இந்த பாட்டை இன்னும் காணமே அப்படின்னு தேடியிருப்பீங்கல்ல, உன்னைதான் தம்பி அப்படின்ற படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் உங்களுக்காக பாடல் கொண்டு வராங்க, கேட்கலாம்.
1: மணி விளக்கே மாந்தளிரே
2: உண்மையா,
1: மதுரசமே இரகசியமே
2: என்னிடமோ,
1: கொழுதிருக்க நான் இருக்க கோபுரவாசல் ஏன் மறைத்தா,
2: பொறுத்திருங்கள்.

0: கூடாதம்மா.
1: மணி விளக்கே மாந்தரீரே மதுரசமே ரகசியமே.
2: மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மலேசியாவின் நற்தோற்றம் வெளிநாடுகளில் தற்போது சிறந்த நிலையில் உள்ளது. உலகின் எந்த பகுதிக்கும் மலேசியர்கள் எவ்வித சிக்கலுமின்றி பயணம் மேற்கொள்வது இதனை நிரூபித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோசரி முகமது ஹசன் கூறினார். எனவே வெளிநாடுகளுக்கு செல்லும் அல்லது அங்கு வசிக்கும் மலேசியர்கள் எப்போதும் நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்தினார். நேபாளத்தில் பேரிடர் மனிதநேய உதவி திட்டத்தில் பங்கேற்றுள்ள மலேசிய சிறப்பு தேடி மீட்கும் ஸ்மார்ட் குழுவினர் இன்று அல்லது நாளை தாயகம் திரும்புவர் என கணிக்கப்பட்டுள்ளது. அக்குழுவுக்கு சொந்தமான திருகுருதி போன்ற உபகரணங்கள் நேபாள மீட்புக் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக டத்தோசரி முகமது ஹசன் கூறினார். அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான மதிப்பீட்டையும் அறிக்கையையும் ஸ்மார்ட் தலைவர் வழங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க ஈரானுக்கு இடையிலான போர் 7ஆம் மாதத்தில் நுழைந்துள்ள நிலையிலும் ரஷ்யா யுக்ரைன் போர் 5வது ஆண்டை எட்டியுள்ள நிலையிலும் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் சனிக்கிழமை இந்தியாவில் சந்தித்துள்ளனர். அமெரிக்க ஈரான் மோதலால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள வேளை எரிசக்தி நெருக்கடி உட்பட பாதுகாப்பு, வர்த்தகம், பணவீக்கம் குறித்த கவலையை அந்த அமைப்பு வெளிப்படுத்தியுள்ளது. இங்கிலாந்தும் வேல்ஸில் இறப்பதற்கு அனுமதிக்கும் சட்ட மசோதாவை பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிராகரித்தனர். வெள்ளிக்கிழமை மக்களவையில் இந்த மசோதா தொடர்பில் கடுமையான விவாதம் நடைபெற்றது. இறுதியில் இந்த சட்ட வரைவு 16 வாக்குகள் பெரும்பான்மையுடன் நிராகரிக்கப்பட்டது. 6 மாதங்களுக்கும் குறைவாக வாழ்வார்கள் என்று கணிக்கப்பட்டவர்களை உட்படுத்தி மருத்துவ நிபுணர்கள் ஆலோசனைக்கு உட்பட்டு அத்தரப்பினரின் இறப்புக்கு ஒப்புதல் அளிக்கும் சட்ட வரைவாக அது முன்மொழியப்பட்டது. விளையாட்டு. சீனா மோச்சியில் இன்று நடைபெற்ற 2026 ஆசிய இளையோர் மகளிர் ஹாக்கி போட்டியின் 5ஆம் மற்றும் 6ஆம் இடத்திற்கான ஆட்டத்தில் தேசிய மகளிர் அணி வங்காளதேசத்திடம் தோல்வியடைந்து 6ஆம் இடத்தை பிடித்தது. இந்த தோல்வியின் மூலம் 2027 இளையோர் உலகக்கிண்ணத்துக்கு முன்னேறும் வாய்ப்பையும் அவ்வணி இழந்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ்கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. ஆர்டிஎம் கிளிக் வயலா கேட்டுட்டு இருக்கீங்களா? இப்போ நீங்க நிகழ்ச்சியா ஆர்டிஎம் கிளிக் வயலா கேட்கலாங்க. இன்னும் பதிவிறக்கம் செய்யல அப்படின்னா இப்போ பதிவிறக்கம் செய்யுங்க. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நீங்க அழைத்து பாட்டு கேட்கலாம். இன்றைக்கு யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க? வாழ்த்து சொல்லிட்டு பாட்டு கேட்கணும் அப்படின்ற ஆசை மனசுக்குள்ள இருந்தா இப்பவே நீங்க அழைக்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: இன்றைக்கு முதல் அழைப்பே வந்து பினாங்கிலிருந்து வந்திருக்கு. ஆறுமுகம் அழைச்சிருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: அண்ணாமலை என்றவருக்கு வாழ்த்து சொல்லணும். அவரு ரொம்ப நன்றி உள்ளவரு. அவரு தொடர்ந்து எங்க மேல ரொம்ப அன்புள்ளவரு.
0: அதனால அவருக்கு வாழ்த்து சொல்லணுமா?
1: அதனால அவரு வாழ்த்து சொல்லணும்.
0: சரி, நல்ல மனம் வாழ்க. அப்புறம் சனிக்கிழமை எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: சனிக்கிழமை இன்னைக்கு வீட்டுலதான் இருக்கேன். நானு
0: வெளியே எங்கயும் போலியா?
1: இல்ல.
0: பினாங்க்கு வந்தா எங்க சாப்பிட கூட்டு போவீங்க?
1: பினாங்க்கு வந்தா நானும் சையமா இருக்கிறேன்,
0: அதனால எங்கயும் கூட்டு போக முடியாதுன்றீங்க.
1: ஆமா.
0: சரி, ரொம்ப வெளிப்படையா சொன்னதுக்கு நன்றி. உங்களுக்காக ஒரு நல்ல பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம். நன்றி.
1: சரி சரி,
0: தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-7.

பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: என்ன பரிசு வாங்கி கொடுத்தீங்க? இல்ல பாட்டு கேட்டு முடிச்சலாம் பாக்குறீங்களா?
1: நேத்தே கடையில போய் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேங்க சார். நல்லா சாப்பிட்டாங்க.
0: சாப்பிட்டாங்க, சாப்பாடு தான் வாங்கி கொடுத்தீங்க நீங்க?
1: ஆமா, வேற ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டாங்க. நாங்க பிள்ளைகளை எல்லாம் போயிட்டு ஒரு கடையில உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல நல்லா சாப்பிட்டு மன திருப்தியா வந்துட்டோம். நீங்களே ஒரு பாடல் நல்ல பாடலா போடுங்க.
0: நிச்சயமா அடுத்து வழங்க போற பாட்டு உங்களுக்கு பிடிக்க போகுது, கேட்கலாம். இதற்கிடையில் இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் அழைக்கணும் அப்படின்னா தாராளமா அழைக்கலாங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இசையும் இசையும் நிகழ்ச்சியில் இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன்.

0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க? பாபாஸ் பொருட்கள் பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான மசாலையை வாங்குறதான்னு தான் இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும். அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம், விசாலாட்சி பேசுறேன்.
0: விசாலாட்சி சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபேமிலி பாட்டா போட்டுருங்க. அந்த விஷால் ரம்யா இருப்பாங்க,
0: யார் என்ன சொன்னாலும். சரி, அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நிறைய பேருக்கு திருமணம் கூட இல்லையா, நலுங்கு நடந்துட்டு இருக்கும், திருமணம் நடந்துட்டு இருக்கு, அதனால சேர்த்து அந்த பாட்டு கேட்டுருவோம்.
1: ஓகே, தேங்க்யூ சார்.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே? ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது, 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறதுன்னு போட்டி முடிஞ்சிருச்சா?
0: இப்பதான் சாப்பிட்டு இருக்காங்க வீட்டுல.
1: மணி இத்தனை ஆயிருச்சு, தாமதம் ஆயிருச்சு.
0: அவங்க எப்போ வந்து அந்த மணி கணக்குல தான் சாப்பிடுவாங்க.
1: 3:35 மேலதான்.
0: அதேதான், அப்பதான் அவங்களுக்கு பசி எடுக்கும்.
1: சரி, என்ன சமைச்சாங்க இன்றைக்கு?
0: இன்னைக்கு வந்து சமையல் கோழி பிரட்டல், அப்புறம் வந்து அப்பளப்பு பொரிச்சாங்க.
1: அவ்வளவுதானா?
0: அவ்வளவுதான்.
1: யார் பேசுறீங்க, பேரு சொல்லலையே.
0: நாங்க வந்து இங்க குடிமலேந்து பேசுறோம் சார். பேரு வந்து ஜெகநாதன்.
1: ஜெகநாதன், சரி. குடும்பமா சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கும் போது நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி, என்ன பாட்டு வேணும்?
0: அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல பாட்டா போட சொல்றாங்க.
1: யாருக்காக?
2: நீங்க
1: ஒரு புத்தம் புதிய பாடலா கொடுத்துடலாம், சரியா?
2: ஓகே.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதை ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

நேரம் போறதே தெரியலங்க. அதற்குள்ள மணி இப்போ 4 போகுது. அடுத்த அறிவிப்பாளருக்கு நான் வழிவிட வேண்டிய நேரமும் வந்தாச்சு. அடுத்து உங்களை யார் சந்திக்க போறாங்க? கேட்க மறந்த பாடல்களுக்கும் கேட்டு மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீராயிசை அப்படின்னு சொன்னாலே தெரிஞ்சுக்க வேண்டியதான். நளினி அச்சுதன் உங்களை சந்திக்க போறாங்க. அவங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்டுட்டே வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாங்க. இந்த பாட்டு இப்போ உங்க பயணத்துக்கு நல்லா இருக்கேப்பா அப்படின்னு யோசிக்க போறீங்க. கேளுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஈரான் அதிபர் மசூத் பசஷ்கியானுடன் நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பில் மேற்காசிய வட்டாரத்தில் நிலவி வரும் மோதல் மற்றும் அதன் மூலம் பதற்றம் நிலவுவது குறித்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கவலை தெரிவித்தார். 18வது பிரிக்ஸ் தலைவர்கள் உச்சநிலை கூட்டத்தின் ஊடே பன்னாட்டு சட்டங்களுக்கு இணங்க ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். 2027 வரவு செலவு திட்டம் பொருளாதார வளர்ச்சியின் பலன்களை சமூகத்தின் அனைத்து தரப்பினரும், குறிப்பாக நாட்டின் வளர்ச்சி வேகத்தை இன்னும் அனுபவிக்காத தரப்பினரும் அதனை முழுமையாக பெறுவதில் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறு பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகர் தங்குடாத்து ஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். நாட்டின் பெருபொருளாதாரம் சரியான தடத்தில் இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சி என்பது மக்களின் வாழ்வாதாரத்துக்கான மேம்பாடாக மாற்றப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இன்றும் நாளையும் நடைபெறும் இவ்வாண்டுக்கான நாடாளுமன்ற வருகை நாள் மக்கள் நாடாளுமன்ற செயல்பாடுகள் தொடர்பில் அறிந்து கொள்ளவும் அது குறித்த புரிதலை வலுப்படுத்தும் முக்கிய தளமாக உள்ளதாக மக்களவைத் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஜொஹாரி அப்துல் தெரிவித்தார். இன்று காலை 7:30 கூடியிருந்த பார்வையாளர்களை அடுத்து பொதுமக்களின் ஆர்வத்தை கணிக்க முடிந்ததாக அவர் கூறினார். லெபனான் அதிபர் ஜோசப் ஆன் நாட்டின் தென்பகுதியை சனிக்கிழமை பார்வையிட்டார். ஹஸ்புல்லாவின் வியூக பகுதியான அங்கு அண்மையில் இஸ்ரேல் படைகள் கடும் தாக்குதல்களை மேற்கொண்டன. பலத்த பாதுகாப்புடன் நபாத்தியே நகர் சென்ற அவனுக்கு நடப்பு நிலவரங்கள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. இவ்வேளை லெபனானில் ஹஸ்புல்லா இஸ்ரேல் மோதலை நிறுத்த பன்னாட்டு சமூகம் உதவ வேண்டும் என அவன் கேட்டுக்கொண்டுள்ளார். பாகிஸ்தான் கராச்சியில் பள்ளி சுவர் இடிந்து விழுந்ததில் 5 பலியானார்கள். 2 காயமடைந்ததாக காவல்துறையை மேற்கோள் காட்டி சின்ஹா செய்தி வெளியிட்டுள்ளது. ஒராங்கி நகரில் உள்ள அப்பள்ளியின் சுவர் இடிந்தபோது 7 இடிபாடுகளில் சிக்கியதாக மீட்பு குழுவினர் கூறினர். விளையாட்டு இங்கிலீஷ் பிரிமியர் லீக் கார்பந்து. இன்றைய ஆட்டத்தில் லிவர்பூல் ஃபுலாமை சந்திக்க உள்ளது. மலேசிய நேரப்படி 20:10 அவ்வாட்டம் தொடங்கும். இவ்வேளை பட்டியலில் 5 புள்ளிகளுடன் லிவர்பூல் 6 இடத்தில் உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அன்பான நேர்கள் எல்லோருக்கும் தீரா இசையின் அன்பான வணக்கம். உங்களுடைய சனிக்கிழமை பொழுதுக்கு இன்னும் அழகூட்ட அழகு சேர்க்க தொடங்கி இருக்க இன்றைய தீரா இசை வார இறுதி. உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், வார நாட்களில் வேலைக்கு போகிறோம் வரோம், வெளியில் போகிறோம், நிறைய நேரம் நமக்காக இருக்கிறது இல்லை. அதனால் தடைப்பட்டு நின்றிருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் இந்த வார இறுதி நாட்களில் செய்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய வார நாட்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களுடைய களைப்பை கலைக்க நாங்கள் இருக்கோம். இன்பதாம் தொண்டராமானுகளின் காலகட்ட பாடல்களை அனுப்பி வைக்கிறோம். இந்த பாடல்களை ரசிப்பதற்கான நேரம் இப்போ. இந்த நொடி உங்க மனசு எந்த பாடலை கேட்க இயங்குது அதை மட்டும் எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க. நீங்க அழைத்து சொல்லும் போது அந்த பாடலை ரொம்ப சமீபத்தில் நம்ம கேட்கல அப்படின்னு சொன்னா அந்த பாடலை உங்களுக்கு வழங்க நாங்கள் தாராளமா காத்திருக்கோம். அதுவும் நிறைய வாய்ப்பு கிடைக்காத நேர்கள், இதுவரை வாய்ப்பு கிடைக்காத நேர்களாக தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உங்களின் மனம் விரும்பும் அந்த 80-90 ஆண்டுகளில் வெளிவந்த பாடல் என்ன கேளுங்க, நாங்க கொடுக்கிறோம். தீரா இசையில் அடுத்து வரும் 4 மணி நேரம் உங்களுக்கான சொர்க்கம், சொர்க்கத்தை கையில் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தீரா இசையில் நிச்சயமா முடியும். அந்த சொர்க்கத்தை நாங்க ஒவ்வொரு நாளும் உங்க கைகளில் எடுத்து கொடுத்துட்டே இருக்கோம். நீங்க கைகளில் ஏந்தி அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீரா இசை முதல்ல கிஷன் சொன்னது காதுகளில் வந்து சேர்ந்தது. நன்றி கிஷன். 8 மணி வரைக்கும் உங்களோட நான் நளினி அச்சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:14. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:14.
2: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309 7 29 19.

0: வணக்கம் நகதி.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருக்கீங்க?
0: இல்ல வீட்டுலதான் இருக்கிறேன்.
1: அந்த மகிழ்ச்சி வேற. சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
0: நான் விக்கி பேசுறேன், நிலாயில இருந்து.
1: சொல்லுங்க.
0: பேசிருக்கேன் உங்ககிட்ட, கமலாசன் ஃபேன் தானே, தெரியாதா?
1: ரொம்ப நாளாச்சு.
0: ரொம்ப நாளாச்சுமா, உங்களுக்கு ஓட முடியாம இருந்துச்சு.
1: இப்ப சரி இருக்கீங்களா?
0: இப்ப திருப்பி ரிவைவ் பண்ணி திருப்பி வந்துட்டேன், அளவுக்கு வந்துட்டேன்.
1: நல்லது நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு இந்த பாட்டு என்ன ஆத்தாரி ஏதோ ஆசைகள், அந்த பாட்டு அன்பு சின்னம்மா, அன்பு சின்னம்மா அந்த படம்.
1: சரிங்க, அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துறோம். நன்றி நன்றி.
0: ஓகே ஓகே, வணக்கம் வணக்கம்மா, பாய்.

0: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
0: ஸ்ரீ வெங்கடேஷ் அழைக்கிறேன்.
1: ஸ்ரீ வெங்கடேஷ், சொல்லுங்க, விடுமுறையா, வேலையா, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க?
0: நேத்து அப்படின்னு இல்ல, இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதான் சரி கேப்போமே அப்படின்னு அடிச்சு.
1: கேக்கலாம் கேக்கலாம், அதுல என்ன தப்பு இருக்கு, சும்மா தாங்க. நன்றி
0: நன்றி நன்றி.

0: நலத்திற்கு லிஷ் தேன். இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், முரளி பேசுறேன் பூச்சம்ல இருந்து.
1: வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க?
1: நலமா இருக்கோங்க. எங்க படத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, குழந்தை சத்தம் எல்லாம் கேட்டுச்சு.
0: ஆமாமா, சின்ன இடத்துக்கு போயிட்டு.
1: சின்ன இடத்துக்கு? சரிங்க, சொல்லுங்க.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேக்கலாம், தாராளமா கேக்கலாம். உங்களுக்காக தானே தீர ஐசை இருக்கு, சொல்லுங்க.
0: கண்டிப்பா நாதமே ஜீவனின் போடுங்க.
1: சரிங்க, அந்த பாட்டு உங்களுக்காக கொடுத்துறோம். பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க.
0: நன்றி, நன்றி,
1: நன்றி.
2: நாதமே ஜீவனே.

0: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க?
0: நான் ஹேமாவர்த்தினி பேசுறேன், ஜெய்பில இருந்து.
1: ஹேமாவர்த்தினி?
0: ஆமா ஆமா.
1: ஓ, சொல்லுங்க. இந்த பேரு கேள்விப்படாத பேரா இருக்கு. திரைசைக்கு கூப்பிட்டுருக்கீங்க சனிக்கிழமை, இல்ல தானே?
0: என்ன
1: பாட்டு வேணும் இன்றைக்கு? இன்றைக்கு
0: என்ன மாயம் இந்த பக்கம்?
1: அப்படிங்களா? உங்களை மாதிரியான நேர்களை தான் வரவேற்கிறோங்க. இன்னும் வாய்ப்பு கிடைக்காதவங்க உங்களை எல்லாம் உள்ள கூப்பிடுறோம். நாங்க கூப்பிட்டுட்டே இருக்கோம், வரவேற்றுக்கிட்டே இருக்கோம். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
0: சர்ப்ரைஸா இருக்கு எனக்கு.
1: அப்படியா?
0: நான் சிவப்பு மனிதன் படத்துல வெண்மேகம் வெண்ணில் அந்த பாட்டு வேணும் உனக்கு.
1: நான் சிகப்பு மனிதன் படத்துல இருந்து இந்த பாட்டு வேணும்.
0: ஆமா, வெண்மேகம் வெண்ணில் வந்துருமோ வரும். அப்படி
1: ஏதோ ஒண்ணு வருது, அந்த பாட்டு உங்களுக்கு வருதுங்க. அப்ப நன்றிங்க வர்தினி.

0: வணக்கம் மின்னல்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: மோகன் பேசுறேன்.
1: மோகன் எங்க இருந்தீங்க? ஒரு மோகன் இருக்காரு தெரியும்ல, அறிவிப்பாளர் மோகன்.
0: ஆமா தெரியும், தெரியும் தெரியும்.
1: சொல்லுங்க மோகன், என்ன பாட்டு வேணும் மோகனுக்கு?
0: எனக்கு தனிக்காற்று ராஜா படத்துல இருந்து சந்தன காற்று பாட்டு.
1: சந்தன காற்று இந்த மாலை நேரம் உங்க பக்கமா நாங்க அனுப்புறோங்க, எடுத்துக்கோங்க சந்தன காற்று. நன்றி மோகன்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: லிங்கம்ஸ் பயணித்தாளர்களே, உங்கள் நலன் முக்கியம். அதற்கு சிறந்த உணவு வழிகாட்ட உங்கள் பின்னே மகாலிங்கம்மா.
1: நாட்டின் நற்தோற்றம் வெளிநாடுகளில் சிறந்த நிலையில் உள்ளது. பிள்ளைகளின் இணைய பயன்பாட்டை கண்காணிக்க பெற்றோருக்கான கட்டுப்பாட்டு வசதிகளை பயன்படுத்த அறிவுறுத்து. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பதினெட்டாவது பிரிக்ஸ் தலைவர்கள் உச்சநிலை கூட்டத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அன்பு சகோதரரே என அழைத்துக் கொண்ட விதம், அவ்விரு தலைவர்களுக்கு இடையே நடத்தப்பட்ட இருவழி சந்திப்பின் போது நிலவிய நெருக்கமான இணக்கத்தை காட்டுகிறது. இந்திய பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் பிரதமரும் மோடியும் மாநாட்டு வெளியேயான சந்திப்பை நடத்தினர். கடந்த ஆண்டு ஜனவரி 1 நாள் முதல் மலேசியா பிரிக்ஸ் நட்பு நாடாக அம்மாநாட்டில் பங்கேற்று வருகிறது. இவ்வேளை ஈரான் அதிபர் மசூத் பசஷ்கியானுடனான நடைபெற்ற இருவழி சந்திப்பில் மேற்காசிய வட்டாரத்தில் நிலவி வரும் மோதல் மற்றும் அதன் மூலம் பதற்றம் நிலவுவது குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கவலை தெரிவித்தார். பன்னாட்டுச் சட்டங்களுக்கு இணங்க ஹோமஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரம் உள்ளிட்ட அதன் பாதுகாப்பை பேணுவதன் முக்கியத்துவத்தை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். சிக்கல்களை தீர்ப்பதற்கும் நிலைமையை மீட்டெடுப்பதற்கும் அனைத்து தரப்பினரும் அரசதந்திர பேச்சுக்கு திரும்ப வேண்டும் என மலேசியாவின் நிலைப்பாட்டை டத்தோஸ்ரீ அன்வார் எடுத்துரைத்தார். இரு தலைவர்களுக்கும் இடையே 30 நிமிட சந்திப்பு இடம்பெற்றது. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான போர் 7ஆம் மாதத்தில் நுழைந்துள்ள நிலையிலும், ரஷ்யா யுக்ரைன் போர் 5வது ஆண்டை எட்டியுள்ள நிலையிலும் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் சனிக்கிழமை இந்தியாவில் சந்தித்துள்ளனர். அமெரிக்க ஈரான் மோதலால் உலகப் பொருளாதாரம் நிலைக்குத்தியுள்ள வேளை, எரிசக்தி நெருக்கடி உட்பட அதன் பாதுகாப்பு, வர்த்தகம், பணவீக்கம் ஆகியவை குறித்த கவலைகளை அது எழுப்பியுள்ளது. இத்தகைய புவிசார் நெருக்கடியை தொடர்ந்து இந்த உச்சநிலை கூட்டம் நடைபெறுகிறது. மலேசியாவின் நற்தோற்றம் வெளிநாடுகளில் தற்போது சிறந்த நிலையில் உள்ளது. உலகின் எந்த பகுதிக்கும் மலேசியர்கள் எவ்வித சிக்கலுமின்றி பயணம் மேற்கொள்வது இதனை நிரூபித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹாசான் கூறினார். எனவே வெளிநாடுகளுக்கு செல்லும் அல்லது அங்கு வசிக்கும் மலேசியர்கள் எப்போதும் நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்தினார். குறிப்பாக சம்பந்தப்பட்ட நாடுகளின் சட்டங்களையும் விதிகளையும் பின்பற்றுதல் அவசியமாகும். இவ்வேளை விசா வசதி உட்பட வெளிநாடுகளுக்கான மலேசியர்களின் பயண தளர்வு தொடர்பான கலந்துரையாடலில் அமைச்சு ஈடுபட்டு வருவதையும் டத்தோஸ்ரீ முகமது ஹாசான் சுட்டிக்காட்டினார். இதனிடையே நேபாளத்தில் பேரிடர் மனிதநேய உதவி திட்டத்தில் பங்கேற்றுள்ள மலேசிய சிறப்பு தேடி மீட்கும் ஸ்மார்ட் குழுவினர் இன்று அல்லது நாளை தாயகம் திரும்புவர் என கணிக்கப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ முகமது ஹாசான் கூறினார். அக்குழுவுக்கு சொந்தமான திருகுருதி போன்ற உபகரணங்கள் நேபாள மீட்புக் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான மதிப்பீட்டையும் அறிக்கையையும் ஸ்மார்ட் தலைவர் வழங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை இன்னும் சுமார் 5000 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் தேடி மீட்கும் பணிகளை நிறுத்த நேபாள தரப்பு தற்போதைக்கு எண்ணம் கொண்டிருக்கவில்லை. வீட்டில் தங்கள் பிள்ளைகளின் இணைய பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் பெற்றோர் தற்போது பயன்பாட்டில் உள்ள இலக்கவியல் செயலியில் இருக்கும் பேரண்டல் கண்ட்ரோல் எனும் பெற்றோர் கட்டுப்பாட்டு வசதிகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பான இலக்கவியல் சூழலமைப்பை உருவாக்கும் முயற்சிகளை நாம் அப்படியே அதிகார தரப்பான தொடர்பு பல்லூடக ஆணையம், அரசு மலேசிய போலீஸ் படை போன்ற தரப்புகளிடம் விட்டுவிடலாகாது. மாறாக பெற்றோரின் தீவிர ஈடுபாடும் அவசியம் என தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடில் அறிவுறுத்தினார். இன்றும் நாளையும் நடைபெறும் இவ்வாண்டுக்கான நாடாளுமன்ற வருகை நாள் மக்கள் நாடாளுமன்ற செயல்பாடுகள் தொடர்பில் அறிந்து கொள்ளவும் அது குறித்த புரிதலை வலுப்படுத்தும் முக்கிய தளமாக உள்ளதாக மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் ஜொஹாரி அப்துல் தெரிவித்தார். இன்று காலை 7:30 கூடியிருந்த பார்வையாளர்களையடுத்து பொதுமக்களின் ஆர்வத்தை கணிக்க முடிந்ததாக அவர் கூறினார். மக்கள் நாடாளுமன்ற வளாகத்தை மட்டும் பார்வையிடுவதை தொடர்ந்து உள்ளே என்ன நடக்கிறது என்பதை விரிவாக அறிந்து கொள்ளலாம். ஈராண்டுகளுக்கு முன்பு 10,000 பார்வையாளர்கள் இந்த வருகை நாளில் ஒன்று கூடியதை சுட்டிக்காட்டிய அவர், இம்முறை அவ்வெண்ணிக்கை உயரலாம் என தான்ஸ்ரீ டாக்டர் ஜொஹாரி எதிர்பார்ப்பை வெளியிட்டார். 2027 வரவு செலவு திட்டம் பொருளாதார வளர்ச்சியின் பலன்களை சமூகத்தின் அனைத்து தரப்பினரும், குறிப்பாக நாட்டின் வளர்ச்சி வேகத்தை இன்னும் அனுபவிக்காத தரப்பினரும் அதனை முழுமையாக பெறுவதில் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறு பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகர் தெங்கு டாத்தோ ஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். நாட்டின் பெருபொருளாதாரம் சரியான தடத்தில் இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சி என்பது மக்களின் வாழ்வாதாரத்துக்கான மேம்பாடாக மாற்றப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அரசாங்கத்தின் தற்போதைய பொருளாதார முன்னெடுப்புகள் நல்ல தாக்கத்தை வழங்கி வருகின்றன. இருப்பினும் மக்கள், குறிப்பாக சிறு வணிகர்கள் உட்பட தொழில்துறையினர் உடனான கலந்துரையாடல் மூலம் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை ஆராய முடியும் என டாக்டர் ஸ்ரீ ஜஃப்ருல் கூறினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
2: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
3: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24°C இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
2: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
1: லெபனான் அதிபர் ஜோசப் ஔன் நாட்டின் தென்பகுதியை சனிக்கிழமை பார்வையிட்டார். ஹஸ்புல்லாவின் வியூக பகுதியான அங்கு அண்மையில் இஸ்ரேல் படைகள் கடும் தாக்குதல்களை மேற்கொண்டன. பலத்த பாதுகாப்புடன் நபாத்தியே நகர் சென்ற ஔனுக்கு நடப்பு நிலவரங்கள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. அங்குள்ள அரசு மருத்துவமனை தாக்குதலில் காயமடைந்தவர்களை சந்தித்த அவர், நோயாளிகளின் நலனுக்கு அதிக அக்கறை செலுத்தும் அம்மருத்துவமனையின் தாதியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் நன்றி கூறினார். இவ்வேளை லெபனானில் ஹஸ்புல்லா இஸ்ரேல் மோதலை நிறுத்த பன்னாட்டு சமூகம் உதவ வேண்டும் என அவுன் கேட்டுக்கொண்டுள்ளார். இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் இறப்பதற்கு அனுமதிக்கும் சட்ட மசோதாவை பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிராகரித்தனர். வெள்ளிக்கிழமை மக்களவையில் இந்த மசோதாவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சுமார் 4 மணி நேரங்களுக்கு மேல் கடுமையான விவாதம் நடத்தப்பட்டது. இறுதியில் இந்த சட்டவரைவு 16 வாக்குகள் பெரும்பான்மையுடன் நிராகரிக்கப்பட்டது. 286 பேர் எதிராகவும் 270 பேர் ஆதரவாகவும் வாக்களித்தனர். இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் 6 மாதங்களுக்கும் குறைவாக வாழ்வார்கள் என்று கணிக்கப்பட்ட பெரியவர்களை உட்படுத்தி மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனைக்கு உட்பட்டு அத்தரப்பினரின் இறப்புக்கு ஒப்புதல் அளிக்கும் சட்ட வரைவாக முன்னதாக இது முன்மொழியப்பட்டது. பாகிஸ்தான் கராச்சியில் பள்ளி சுவர் இடிந்து விழுந்ததில் 5 பலியானார்கள். 2 காயமடைந்ததாக காவல்துறையினர் மேற்கோள் காட்டி சின்வா செய்தி வெளியிட்டுள்ளது. ஓராங்கி நகரில் உள்ள பள்ளியின் சுவர் இடிந்தபோது 7 இடிபாடுகளில் சிக்கியதாக மீட்புக் குழுவினர் கூறினர். போதைப்பித்தர்கள் வழக்கமாக அந்த சுவருக்கு அருகில் கூடுவதாகவும் அவர்கள் இரும்பு பொருள்களை வெளியில் எடுக்கும்போது அச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும் சந்தேகிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. விளையாட்டு ஹாக்கி. சீனா மோக்சியில் இன்று நடைபெற்ற 2026 ஆசிய இளையோர் மகளிர்கிண ஹாக்கி போட்டியின் 5ம் மற்றும் 6ம் இடத்திற்கான ஆட்டத்தில் தேசிய மகளிர் அணி வங்காளதேசத்திடம் தோல்வியடைந்து 6ம் இடத்தை பிடித்தது. இந்த தோல்வியின் மூலம் 2027 இளையோர் உலகக் கிண்ணத்துக்கான 5 இடங்களில் ஒன்றை பெறும் மகளிர் இளையோர் அணியின் கனவு நிறைவுக்கு வந்தது. ஆட்டத்தின் 31வது நிமிடத்தில் பெனால்டி மூலம் வங்காளதேச அணி முதல் கோலை அடித்தது. இதனிடையே மலேசியாவின் ஒற்றை கோலை 59வது நிமிடத்தில் இர்தினா ஹுமாரா ஜாஃப்ரி அடித்தார். நாட்டின் மகளிர் இளையோர் அணி கடந்த வியாழக்கிழமை தென்கொரியாவிடம் சுழியத்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றியை தவறவிட்டதையடுத்து காலிறுதிப் போட்டியிலிருந்து வெளியேறியது. நாட்டின் நற்தோற்றம் வெளிநாடுகளில் சிறந்த நிலையில் உள்ளது. பிள்ளைகளின் இணைய பயன்பாட்டை கண்காணிக்க பெற்றோருக்கான கட்டுப்பாட்டு வசதிகளை பயன்படுத்த அறிவுறுத்து. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனுன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
0: முறுக்கு பலகாரம் நல்ல நாள் பெருநாள் மட்டுமல்ல, ஆண்டு முழுதும் சுட்டு சுவைக்கலாம். மாறுபட்ட சுவையில் லிங்கம்ஸ் முறுக்கு மாவு நாடெங்கிலும் எப்போதும் கிடைக்கும். லிங்கம்ஸ்.

சனிக்கிழமை தீரா இசை இது. நாங்கள் அனுப்பி வைக்கும் இந்த இசை எனும் மருந்து, இந்த இசை எனும் விருந்து நிச்சயமாக அவங்க மனசுக்கு நல்லதொரு துணையாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சாலை பயங்கர நெரிசலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் நமக்கு அழைத்து சொல்லிகிட்டு இருக்கீங்க.

சாதாரணமா போய் சேர போறீங்க. அந்த நேர இடைவெளியில் நாங்க உங்க கூடவே இருக்கோம் இல்ல, தீரா இசை உங்க கூடவே எப்போதுமே துணையாக இருக்கும், பாடல்கள் உங்களுக்கு வந்து அந்த மன நிம்மதியை மன ஆறுதலை கொடுத்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னங்க கவலை உங்களுக்கு, சாலை நல்ல நெரிசலா இருக்கட்டும் பரவாயில்ல, சாலை நெரிசலா இருக்கக்கூடிய சாலையா தேடி பார்த்து பயணம் செய்யுங்க. இன்றைக்கு சனிக்கிழமை உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் ஓய்வு கொடுத்துக்கங்க, பிரச்சனைகளை மறந்து தலை சாய்த்து கொஞ்சம் பாடல்களை ரசித்து பாருங்க, மனசு லேசாகுங்க. உண்மை, நிஜமான உண்மை, பகல் நிலவு திரையிலிருந்து பாடல் தொடர்ந்து வருது உங்களுக்காக.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301907219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
2: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ், அறிகுறிகளை கொடுக்கும். அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, COPD இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

புதுக்கவிதை திரையிலிருந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். நேரம் இப்போது மாலை மணி 5:27 ஆயிருச்சு. சரி, உங்களுக்கு தலைவலியா இருக்கா, இல்லை மன உளைச்சலா இருக்கா, காய்ச்சலா இருக்கா, எல்லாத்துக்குமே ஒரே மருந்து தாங்க மின்னலின் தீரா இசை. உங்களுக்கு அரு மருந்தா உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் மாலை நேரத்து மயக்கம் இந்த தீரா இசை, உங்கள் மயக்கத்துக்கான மருந்தும் இதே தீரா இசை தான். அந்த மயக்கத்துக்கான மருந்தை நாங்கள் எப்போதுமே உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இன்றைய தீரா இசையின் பாடல்கள் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது ஏறக்குறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சிறு ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் உங்களுக்காக.

0: அப்படியே நமக்கு ஒரு குறுஞ்செய்தியும் வந்து சேர்ந்தது. குறுஞ்செய்தி யூகேல இருந்து வந்திருந்தது. என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இப்போ நாம கேக்கலாம்.
1: ஹலோ நளினி, நான் யூகேல இருந்து புஷ்பலதா பேசுறேன். இங்க நான் ஒரு 4 வருஷமா இருக்கிறேன். இப்போ என் மூத்த மகளுக்கு யூனிவர்சிட்டி பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் ஆங்கிலியால. ஸோ அதை அவளை போய் விடுறதுக்கு நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் சேர போகிறோம். போகிற வழியெல்லாம் காலையிலேருந்து நாங்கள் மின்னல் தான் கட்டிகிட்டே போயிட்டுருக்கோம். மின்னலுக்கு ரொம்ப நன்றி.
0: மகிழ்ச்சியா இருக்குங்க. கடல் கடந்து அங்கிருந்து நீங்க மின்னலை கேட்டு ரசிப்பது எங்களுக்கு அவ்வளோ ஒரு நிகழ்ச்சியா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. உங்கள் மகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அங்கே வந்து சேரட்டும். தொடர்ந்து மின்னலோடு பயணம் செய்துக்கிட்டே இருங்க.

0: லிங்கம்
1: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம்.
0: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும். லிங்கம்
1: 90 ஆண்டிலே
2: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்.
3: லிங்கம் லிங்கம்
4: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீர இசை அப்படின்னு வரும்போது சனிக்கிழமை ஏதாவது ஒரு பாடலை கண்டிப்பாக அதை ஓடி பிடிச்சி நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ரொம்ப நாள் கேட்காத பாடல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசுக்கு புரியும். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு பாடலை தேடி எடுத்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். பிரதாப் போத்தன் கதை, திரைக்கதை மற்றும் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம், 1988 வெளிவந்த திரைப்படம் ஜீவா. இந்த திரைப்படத்தில் வந்து சத்யராஜ், அமலா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பிறகு 1992 பாஸ் அப்படிங்கிற பெயர்ல இந்தி மொழியில் மறு உருவாக்கம் செய்யப்பட்டது. இன்றைக்கு நடிகை அமலாவின் பிறந்த நாளும் கூட அந்த திரைப்படத்தில் இருந்தா. இப்போ ஒரு பாடலை நாம கேட்க போறோம். பாடல் ஆசிரியர் புலமை பித்தன், இசை கங்கை அமரன். இந்த பாடல் நாம் கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல்.

0: லிங்கம் 90ஆம் ஆண்டிலே சமையலறை சின்னம் சுவையிலே உச்சம்.
1: அன்று
2: போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
3: கவரும் மனம் கிடைக்கும் சுவை என்றும் நிலைக்கும் நெஞ்சினிலே.
4: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
0: லிங்கம்ஸ்.

சாதனை திரையிலிருந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். முதலில் நாம் சொல்லியிருந்தோம், இன்றைக்கு வந்து நடிகை அமலாவின் பிறந்த நாள். ஆக 6 மணிக்கு முன்னதாக இரண்டு பாடல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. அந்த இரண்டு பாடல்களும் அமலா நடித்திருந்த திரையிலிருந்து இருக்க போகுது. சரி, ஏன் 6 மணிக்கு பிறகு ஏன் முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். 6 மணிக்கு பிறகு என்னன்னா, ஸ்வர்ணலதா, பாடகி ஸ்வர்ணலதா அவங்களுடைய நினைவு நாள் என்று, அதனால அவங்களுடைய பாடல்களை 1 மணி நேரத்துக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். 7 மணிக்கு பிறகு கூட அமலாவின் பாடல்கள் அங்கேயும் நாங்கள் உங்களுக்கு கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். 2010 இதே நாளில் பாடகி ஸ்வர்ணலதா நம்ம விட்டு பிரிந்திருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு குரல், இன்னும் இருந்திருந்தா இன்னும் எவ்வளவு பாடல்கள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்க தோணுது. ஆக 6 மணிக்கு பிறகு அவங்களுடைய குரலில் ஒலிக்கும் பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இப்போ நாம அமலா நடிப்பில் மாப்பிள்ளை திரையிலிருந்து பாடலை கேட்க போறோம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி, ரா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லியிரு நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயும் இன்று சந்திக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இரு தரப்பினரின் அட்டவணை கட்டுப்பாடுகள் காரணமாக சந்திக்க முடியாமல் போனதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆரமணன் தெரிவித்தார். நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் பின்னர் கேரளம் பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. சரவாக்கில் மாலை 4 மணி வாக்கில் சரியான் மாவட்ட போலீஸ் தலைமையகம் அமைந்துள்ள பகுதியில் காற்று மாசு குறியீடு மிகவும் ஆரோக்கியமற்றதாக 236 என பதிவாகியுள்ளது. ஸ்ரீ அமானில் 199 சமரஹானில் 179 கோச்சிங்கில் 174 சரிக்கையில் 115 ஆரோக்கியமற்ற நிலையில் IPU பதிவாகியிருப்பதாக மலேசிய காற்று மாசு குறியீட்டு முறை அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெற்கை நோக்கி செல்லும் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 263.6 கிலோமீட்டரில் இடது தற்புறத்தில் ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக மூடப்பட்டிருந்த நெடுஞ்சாலை இன்று பிற்பகல் 1 மணி தொடக்கம் அனைத்து வித வாகனங்களுக்கும் மீண்டும் திறந்துவிடப்பட்டது. சம்பந்தப்பட்ட தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப மதிப்பீட்டில் அந்த இடத்தில் சரிவின் நிலை பாதுகாப்பானதாக இருப்பது கண்டறியப்பட்டதாக பேராக் போலீஸ் தலைவர் டத்து முகமது அல்வி சைனல் அபிதீன் தெரிவித்தார். இந்தோனேசியா ஜகர்த்தாவில் செரிபு தீவு கூட்டத்துக்கு அருகே அதிகாலையில் 6.5 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அக்குடியரசில் புலம்பெயர்ந்திருக்கும் மலேசியர் அல்லது ஜகர்த்தா அதன் சுற்றுப்பகுதிகளில் இருப்பவர்கள் அதிகார தரப்புகளின் அறிவுரையை பின்பற்றும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கையை ஏற்படுத்தவில்லை என ஜகர்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம் ஓர் அறிக்கையில் தெரிவித்தது. பிரான்சின் வடமேற்கில் ரயில் தடம் புரண்டதில் 40 அதிகமானோர் காயமடைந்தனர். ரோனிலிருந்து கேனுக்கான பயணத்தில் 80 பயணிகளை ஏற்றிருந்த அந்த ரயில் தடம் புரண்டதற்கான காரணம் தெரியவராத நிலையில் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. அடையாளம் தெரியாத பொருள் ஒன்றின் மீது ரயில் மோதியதில் 5 ரயில் பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து நழுவியது. 1 தலைகீழாக புரண்டதாக அந்நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மாலை 6 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நாம் தீரா இசையில் சந்திக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுக்காக 2 கேள்விகளோடு நம்ம வந்திருக்கோம். பாடலை கேட்டுட்டு வாங்க. பாடலுக்கு பிறகு உங்களுக்கான கேள்விகள் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க காத்திருக்கோம். முதலில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கு மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் பாடகி ஸ்வர்ணலதா அவங்க குரலில் ஒலிக்கும் பாடல்களை தான் நாங்கள் உங்களுக்காக கொடுக்க போறோம். அவருடைய நினைவு நாள் என்று சுமார் 16 ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் நம்மை விட்டு பிரிந்து. அவர் இந்த பூமியை விட்டு பிரிந்திருந்தாலும் அவருடைய குரல் வழியா இன்னமும் நம்மோடு வாழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க.

இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் ஒலித்த பாடல் அது. இன்றைக்கு மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சுவர்ணலதா குரலில் ஒலிக்கும் பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். ஏறக்குறைய இதுலேருந்து கூட நாங்கள் கேட்கிற கேள்விக்கு என்ன சரியான பதிலாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் வந்து சரியாக யூகிக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சரி, முதல் கேள்வி உங்களுக்காக வருதுங்க, நல்லா கேட்டுக்கோங்க. 1991 வெளிவந்த திரைப்படம் இது. 9 திரையரங்குகளில் 356 நாட்களும் 47 திரையரங்குகளில் 100 நாட்களும் ஓடி சாதனை படைத்தது. ரொம்ப சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகை நடிகர், சிறந்த நகைச்சுவை நடிகர், சிறந்த பின்னணி பாடகர் பாடகி, சிறந்த நடன இயக்குனர், இப்படி பல்வேறு விருதுகளை வென்று குவித்த திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தின் மூலம் இதன் கதாநாயகனும் கதாநாயகியும் வந்து 90களில் தமிழ் சினிமாவில் மிகவும் வெற்றிகரமான முன்னணி ஜோடிகளில் ஒன்றாக பேசப்பட்டாங்க. ஏறக்குறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த திரைப்படம், அதை தான் நீங்கள் கூப்பிட்டு சொல்ல போகிறீங்க. உங்களுக்கே தெரியும் பாடலும் வந்து சுனதா குரலில் தான் இருக்க போகுது. அழைத்து சொல்லுங்கள், நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லுங்கள். 3228255733 அல்லது 4768 91 வெளிவந்திருக்கு. திரையரங்குகளில் ரொம்ப நாட்கள் ஓடி இருக்கு. சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகை நடிகர், சிறந்த நகைச்சுவை நடிகர், சிறந்த பின்னணி பாடகர் பாடகி, சிறந்த நடன இயக்குனர், இப்படி நிறைய விருதுகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கு, குவித்திருக்கு. இதில் வந்து ஜோடியாக நடிச்சிருந்த கதாநாயகன் கதாநாயகி பேசப்பட்டாங்க. ரொம்ப வெற்றிகரமான ஜோடி இது அப்படின்னு பேசப்பட்டாங்க. என்ன திரைப்படம் அது, கூப்பிடுங்க சொல்லுங்க. காத்திருக்கு தீரா இசை.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate program இல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109079 19.

0: முதல்ல ஒரு கேள்வி நாங்க உங்ககிட்ட கேட்டிருந்தோம். ரொம்ப அழகான ஒரு திரைப்படம் அது. அந்த திரைப்படம் பற்றின கேள்விதான் அது. 91 வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து நீண்ட நாட்கள் வந்து திரையரங்குகளில் ஓடி சாதனை படைத்தது. சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகை நடிகர், சிறந்த நகைச்சுவை நடிகர், சிறந்த பின்னணி பாடகர் பாடகி, சிறந்த நடன இயக்குனர், இப்படி பல்வேறு விருதுகளை வென்று குவித்த திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் நடித்திருந்த கதாநாயகன் கதாநாயகி இந்த ஜோடி வந்து மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட ஜோடி. அந்த காலகட்டத்தில் இவங்க சேர்ந்து நடித்த நல்லா இருக்குங்க படம் அப்படிங்கிற மாதிரியே பேசப்பட்ட ஒரு திரைப்படம். என்ன திரைப்படம் அது, அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் அழைச்சிருக்கீங்க, நிறைய பேர் பதில் சொல்லிருக்கீங்க, கேட்கலாம். வணக்கம், யாரு?
1: சொல்றீங்க
0: நன்றிங்க.
2: வேதநாயகி
0: வேதநாயகி சொல்லுங்க, பதில் தெரியுமாங்க?
2: சின்ன தம்பி.
0: சின்ன தம்பி?
2: ஆமா.
0: இல்லன்னு சொன்னா?
2: கண்டிப்பா சின்ன தம்பி.
0: கண்டிப்பா, முதல்ல ஒரு நேர் சொன்னாங்க அடிச்சு சொல்றேன் அப்படின்னு.
2: அடிச்சா சொல்றேன், அடிக்காமையும் சொல்றேன். சின்ன தம்பி தான்.
0: சின்ன தம்பி தான். நன்றிங்க.
3: ராதா பேசுறேன்.
0: ராதா எங்க இருந்து?
3: சுபாங்ஜெய்.
0: சுபாங்ஜெயா? ராதா சொல்லுங்க.
3: சின்ன தம்பி படம் பேரு?
0: சின்ன தம்பி தான்.
2: நன்றி.
0: பதில் தெரியுமா?
4: பாக்கியலட்சுமி சாப்பாக்கிலேருந்து பேசுறோம்.
0: பேசுங்க, சொல்லுங்க.
4: முதல் வாட்டி நான் மின்னலுக்கு போன் பண்ணி பேசுறேன். சொன்ன கையோடய எங்களுக்கு உடனே மைண்ட்ல வந்தது கரகாட்டக்காரன் தான்.
0: கரகாட்டக்காரனா?
4: ஆமா.
0: கொஞ்சம் தலைவலியோட தான் இன்னைக்கு தீர இசைக்கு
4: வந்திருந்தேன்.
0: கொஞ்சம் வலிக்கிற மாதிரி. இல்லங்க இல்லங்க, தவறான பதில்ங்க. தவறான பதில். சரி, பொறுத்திருந்து பாக்கலாம் என்ன பதில்.
5: சுமதி பேசுறேன்.
0: சுமதி சொல்லுங்க. சுமதிக்கு பதில் தெரியுதா?
5: தெரியுது.
0: என்னது?
5: வள்ளி படம்.
0: வள்ளி?
5: ஆமா.
0: வள்ளி?
5: வள்ளி படம்.
0: கதாநாயகன் கதாநாயகி ரொம்ப பேசப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு, இவங்க நடிச்சா நல்லா அப்படிதான். யார் அதுல கதாநாயகன் கதாநாயகி சொல்லுங்க பாக்கலாம். வள்ளி?
5: பிரியமணி. பிரியப்பிரசாத்.
0: அவங்க ரெண்டு பேரும் நிறைய படம் நடிச்சாங்களாங்க.
5: விக்னேஸ்வரி
0: சொல்லுங்க. விக்னேஸ்வரி,
5: நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அப்படியே சொல்லவே வேணாம். டக்கு டக்குன்னு வந்து நின்றுச்சுன்னா பாருங்க.
0: டக்கு டக்குன்னு வந்துருச்சு. எங்க சொல்லுங்க பாக்கலாம்.
5: எங்க வீட்டு சின்ன தம்பி.
0: உங்க வீட்டு சின்ன தம்பி. சரிங்க, இருக்க சொல்லுங்க.
5: ஜோடி பேசப்பட்டாங்கன்னு, அவங்கள மாதிரி ஒரு ஜோடி கிடைக்குமா? குஷ்பு பிரபுனா அப்பா, அந்த பாட்டு இன்னைக்கு பாத்துக்கிட்டே இருக்கலாம்.
0: ஆமா, நிறைய படங்கள்ல.
5: ஆமா, சூப்பரா இருப்பாங்க அந்த ஜோடி. ஹலோ, நான் காயத்ரி பேசுறேன்.
0: காயத்ரி எங்க இருந்து பேசுறீங்க? ஆமாங்க, உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சரியான பதில் தான் நேர்களை எல்லோருமே சொல்லி இருக்கீங்க. ஒரு பதில் மட்டும் தான் தவறாக இருந்தது. சின்ன தம்பி அப்படிங்கறது மிக சரியான பதில். அதுல வந்து இந்த பாடல் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட, கொஞ்சம் சோகம் தழுவிய பாடலாக இருந்தாலும் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட ஒரு பாடல்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒரு முறை ஞாபகம் இருக்கு, ஒரு நேயர் சொல்லியிருந்தாங்க இந்த பாடலை கேட்கும் போது அவங்களுக்கு வந்து அவங்க அக்கா ஞாபகம் வருமா. அவங்க அக்கா ஏறக்குறைய குறிப்பு மாதிரி இருந்திருப்பாங்க போல. அவங்க அக்கா ஞாபகம் வரும்னு ஒரு நேயர் அழைத்து சொல்லியிருந்தாரு. அந்த நேயர் அவருடைய பெயர் சரியா ஞாபகத்தில் இல்லை. அங்க தொடர்ந்து பாடலை கேட்கலாம். சின்ன தம்பி திரையிலிருந்து சொர்ணலதா குரலில் நீ எங்கே என்

சின்ன தம்பி திரைப்படத்தில் மிகவும் புகழ்பெற்ற பாடல் அது, அந்த பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்க. சரி, இன்றைக்கு நம்ம எடுத்து வந்த இரண்டு கேள்விகளுமே இது என்ன திரைப்படம் அது என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்கிற மாதிரியான கேள்விகளாக தான் இருக்கு. இப்போ நாம கேட்க போகும் இந்த இரண்டாம் கேள்வியும் அப்படிதாங்க இருக்கு. இது என்ன திரைப்படம்னு தான் நாங்கள் கேட்க போறோம். நடிகர் சத்யராஜ் முன்னணி நடிகராக நல்ல வெற்றியை பெற்று நடித்துக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் அவருடைய நண்பரும் இயக்குநருமான மணிவண்ணன் அவர்கிட்ட போய் ஒரு திரைப்படத்தின் கதையை விவரிச்சு சொல்லியிருக்காரு. எதிர்மறையான கதாபாத்திரத்தில் நடிக்க விருப்பம் இல்லாததால ஆரம்பத்தில் வந்து அந்த படத்தை நிராகரிக்க நினைச்சிருக்காரு சத்யராஜ். ஆனால் மணிவண்ணன் கதையை விவரித்த விதம் சத்யராஜுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. அதனால அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். அது எந்த திரைப்படம்? இந்த கதை தெரிஞ்சவங்க தான் இதுக்கான பதில சொல்ல முடியும். ஏறக்குறைய அதை பத்தி படிச்சிருக்கணும், இல்லைன்னா அதை பத்தி காணொலி பார்த்திருக்கணும், இல்ல சத்யராஜ் பேசுறதையாவது கேட்டிருக்கணும், இல்ல தெரியல எப்படியாவது நீங்க பாத்துருக்கணும், இல்ல இல்ல இல்லாம சொல்ல முடியாது. ஆக என்ன திரைப்படம் அது, அதை அழைச்சு சொல்லுங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இது உங்கள் தீரா இசை.

கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்

உதவி செய்கிறது AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109 7291919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ள

0: நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், சத்யராஜ் திரைப்படம் அது சார்ந்து தான் கேள்வி இருந்தது. என்னென்னா, சத்யராஜ் வந்து முன்னணி நடிகராக நடித்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் அவருடைய நண்பர் இயக்குனர் மணிவண்ணன் சொன்ன அந்த கதை அவங்களுக்கு அவ்வளோ சரியாக பிடிக்கல. எதிர்மறை கதாபாத்திரம் வேணா அப்படின்னு சொல்ல நினைத்த நேரத்தில் அந்த சொல்லும் கதை சொல்லும் அந்த விதம் பிடிச்சிருந்ததுனால சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அது என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிருந்தோம், நேயர்களின் பதில் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம கேட்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பரம் சம்பாலந்து பேசுறேன்.
0: பரம் சிரம்பான்ல இருந்து அழைச்சிருக்கீங்க. நீங்க அடிக்கடி நம்மளுடைய டிக்டாக்ல வருவீங்கல்ல, மின்னல் டிக்டாக்ல?
1: ஆமா
0: வருவீங்க. சொல்லுங்க சொல்லுங்க பரம், என்ன பதிலா இருக்கும்?
1: என்னோட கணிப்பு அமைதிப்படை.
0: மணிவண்ணன் வேற இருக்காரு. நன்றி பரம்.
2: வணக்கம். சங்கர் பேசுறேன்.
0: வணக்கம்.
2: வணக்கம். கடலோர கவிதை நினைக்கிறோமா?
3: வணக்கம்.
0: வணக்கம்
3: அவர்களே.
0: ஆஹா, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: ஆர்கே புச்சோம்.
0: ஆர்கே புச்சோங், சொல்லுங்க.
3: அமைதிப்படை.
0: அமைதிப்படை, அதையும் நீங்க அமைதியா தான் சொல்றீங்க ஆர்கே. நன்றிங்க.
3: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: சுரேந்திரன் பேசுறேன்.
0: சுரேந்திரன் எங்க இருந்து?
1: பந்திங்ல இருந்து பேசுறேன்.
0: பந்திங்ல இருந்து சுரேந்திரன், சொல்லுங்க சுரேந்திரன், பதில் தெரியுதா?
1: அமைதிப்படை.
0: அமைதிப்படை, சரிங்களான்னு வேற கேக்குறீங்க. உடனே சொல்லணுமா, நிறைவுல சொல்லணும்?
1: எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல,
0: எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. தீராயிசு எத்தனை மணில இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க?
1: 5 மணில இருந்து.
0: ஏன் நாங்க ஒரு மணி நேரம் கூடுதலா கொடுத்து 4 மணில இருந்து தொடங்குறோம், இருந்தாலும் நீங்க 5 மணிக்கு தான் வருவேனா, என்னங்க நியாயம்?
1: இல்ல, முதல்ல நான் வெளியில இருந்தேன், கேட்க முடியல, வீட்டுக்கு வந்த பிறகுதான் கேட்டேன்.
0: தீரா இசைக்கான நேரம் உங்களுக்கான ஓய்வுக்கான நேரம் எடுத்துக்கோங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி சுரேன்.
1: பாய்.
0: வணக்கம்.
4: வணக்கம்.
0: எங்க இருந்துங்க கத்தி பேசுறீங்க?
4: போன் நீங்க எடுத்து சந்தோஷத்துல உற்சாகத்துல பேசுற.
0: அப்படியா?
4: வீரபாண்டியன்.
0: நல்லா இருக்குங்க பேரு. சொல்லுங்க பதில் தெரியுமா? பதில் தெரியுமா?
4: அமைதிப்படை.
0: அமைதிப்படை, சரியான பதில். நன்றி வினோத்.
4: நன்றி நன்றி
0: நன்றி.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: விஜயேந்திரன் பேசுறேன், மலக்கால இருந்து.
0: விஜயேந்திரன் மலக்கால இருந்து?
5: எஸ்.
0: நல்லா இருக்கும், நாங்களா சுத்தி பார்க்க தாங்க அங்க வருவோம். நீங்க அங்கே இருக்கீங்க,
5: வாங்க வாங்க.
0: சொல்லுங்க என்ன பதிலா இருக்கும்?
5: மாமன் மகளா இருக்குமோ?
0: மாமன் மகளா? திடீர்னு என்ன மாமன் மகள் கிட்ட போயிருக்க பாருங்க.
5: ஏன்னா அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல மீனாவை பாக்க போறப்ப அந்த பொம்பளை வேஷத்துல இருக்கணும்ல.
0: அதுதான் உங்களுக்கு எதிர்மறை கதாபாத்திரமா?
5: மேபி.
0: சரிங்க சரிங்க, நன்றிங்க. என்ன பதில் நிறைவுல சொல்றோம் கேளுங்க.
5: ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ்.
6: வாசுகி பேசுறேன்.
0: வாசுகி சொல்லுங்க, என்ன பதில் தெரியுமா?
6: இல்ல, என் பொண்ணு சொல்றாங்களா பதில்? இருங்க.
0: ஆ, சொல்லட்டும், கூப்பிடுங்க, உங்க பொண்ணை கூப்பிடுங்க. அம்மா என்ன சொன்னாங்க?
7: அமைதிப்படை.
0: அம்மா அமைதிப்படைன்னு சொன்னாங்களா?
6: ரெண்டு பேரும் எக்ஸைட்டடா இருந்தாங்க, ஒருத்தர் தான் சொன்னாரு.
0: ஓ, நன்றிங்க நன்றிங்க
6: நன்றி நன்றி நன்றி.
0: ஆமாங்க, அமைதிப்படை என்பதுதான் மிக சரியான பதில்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். மலேசியாவும் இந்தியாவும் குறை கடத்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணக்கம் கண்டுள்ளன. புதுடெல்லியில் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் மாநாட்டின் போது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இவ்விவகாரம் குறித்து விரிவாக கலந்துரையாடினர். மேலும் இருவழி ஒருங்கிணைந்த விநியோக கட்டமைப்பு, திறன் மேம்பாடு, முதலீடுகள் குறித்தும் அவ்விரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்தோனேசியாவில் மேற்கல்வியை தொடரும் மலேசிய மாணவர்கள் எவரும் புகைமூட்டத்தால் ஆரோக்கிய சிக்கலை எதிர்நோக்கவில்லை. உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் இவ்வாறு கூறினார். இருப்பினும் அந்நாட்டில் பயிலும் மலேசிய மாணவர்களின் நிலைமையை அமைச்சு தொடர்ந்து அணுக்கமாக கண்காணித்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஹோர்மஸ் நீரிணை வழியான ஈரான் ஓமான் கூட்டுக்கப்பல் பாதையை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அரபு வெளியுறவு அமைச்சர்கள் திங்கட்கிழமை ஓமான் மஸ்கட்டில் சந்திப்பர். இதனை ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் உறுதிப்படுத்தினார். ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொள்ள அமெரிக்காவுடன் கூட்டு சேர்ந்திருக்கும் நாடுகளும் இச்சந்திப்பில் இடம்பெற்றிருக்கும் என அவர் கூறினார். தென்சேலையில் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 16 பேர் உயிரிழந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. வெள்ளிக்கிழமை மாலை விபத்து நிகழ்ந்த நிலையில் கட்டடத்தின் கூரையிலிருந்து தீ கொழுந்துவிட்டு எரியும் படங்கள் பகிரப்பட்டன. காயங்களுக்கு ஆளான 10 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தின் போது அந்த இல்லத்தில் 26 பேர் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தீக்கான காரணம் ஆராயப்படுகிறது. விளையாட்டு. இன்று பேராக் தைம்பிங்கில் நடைபெற்ற UTMB-இன் 2026 மலேசிய மலைத்தட ஓட்டத்தில் நாட்டின் வீராங்கனை மிஷல் லிங்ஸியான் இங் மகளிர் பிரிவில் 2வது இடத்தை பிடித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். போட்டிக்கு 1 வாரத்திற்கு முன்பு ஏற்பட்ட கணுக்கால் காயத்தை பொருட்படுத்தாமல் அவர் இப்போட்டியில் பங்கேற்று வெற்றியை பதிவு செய்துள்ளார். 54.1 கிலோமீட்டர் MY50 ஓட்டத்தை 7:29:38 நிறைவு செய்தார். சீனாவின் வாங் டாயு முதல் இடத்தை பிடித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

தீராயிசையோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றி. தீராயிசையில் தொடர்ந்து 8 மணி வரைக்கும் பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். இடையே 7:15 பெற்ற மனம் அப்படிங்கிற தலைப்பில் சிறுகதை மறு ஒளிபரப்பாக உங்களுக்காக இடம்பெற போகுது.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:16. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:16.
2: உங்களுக்கு எது பிடிக்கும்?
3: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்

0: நேரம் இரவு மணி 7:15.
1: இந்த வார சிறுகதை மீண்டும் பேசுது. அனுராதா எழுத, மோகன் வாசிக்க. இன்று பெற்ற மனம். வழக்கமா நாம பேசிக்குவோம்ல, இப்ப இருக்கிற பிள்ளைகள்கிட்ட கண்டிப்பாலாம் இருக்க முடியாது, ரொம்ப யதார்த்தமா பழகணும். அந்த காலம் மாதிரி அந்த காலம், அப்போ நம்ம அம்மா அப்பா என்ன கண்டிப்பா இருந்தாங்க, இப்போ அதெல்லாம் சரி வராது, நண்பர்கள் மாதிரி பழகணும் அப்படின்னு வழக்கமா சொல்லுவோம். ஆனா இந்த கதை முடிஞ்ச பிறகு எல்லாரும் டங் அப்படின்னு மூளைக்குள்ள ஒரு சத்தம் ஒண்ணு கேக்கும். எச்சரிக்கை மணி இந்த கதை மூலம் உங்களுக்கு இன்றைக்கு அடிக்க போகுது. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நமக்கு யாருன்னு தெரியாதவங்க நம்ம தோல் தட்டி எல்லாம் சரிதான், ஆனா கவனமா இருக்கணும் அப்படின்னு திரும்பி பார்த்தா அவங்க தெரியாத மாதிரி போறாங்க. அந்த மாதிரி கதை இது, கேக்கலாமா?
2: வனமோகன் தனது இரட்டை பிள்ளைகளுக்கு சதீஸ்வரன் மற்றும் வைத்தீஸ்வரன் என அழகான பெயர்களை சூட்டி மகிழ்ந்தார். தமது பாரம்பரியத்தில் இரட்டை பிள்ளைகள் பிறப்பது வனமோகனுக்கு புதிதல்ல. அவரது அப்பா வழி தாத்தாவும் அவரது தம்பியும் இரட்டையர்கள். அடுத்து வனமோகனின் இரண்டு சிற்றப்பாக்களும் இரட்டையர்கள். அதன் தொடர்ச்சியாக வனமோகனுக்கும் இப்பொழுது இரட்டை வாரிசு. அவருக்கும் சரி, மனைவி மஞ்சுளாவுக்கும் சரி, இரட்டிப்பு மகிழ்ச்சி. வழக்கமாக எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும் நியாயமான ஆசையை போல் பிள்ளைகளை சிறப்புற வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்கிற கனவு பெற்ற மனங்களில் ஓங்கி நின்றது. அதன்படியே பிள்ளைகள் இருவரையும் ஆசையாசையாய் வளர்த்து ஆளாக்கினார்கள். கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தார்கள். இருவருக்கும் ஒரே மாதிரியான உடைகளை வாங்கி கொடுத்தார்கள்.

என அடையாளம் காண பெற்றோர்களுக்கே அவ்வப்போது குழப்பம் எட்டி பார்த்த நிலையில் உற்றார் உறவினர்கள் எம்மாத்திரம் காலம் பசுமையாய் நகர்ந்தது. சின்ன வயதில் ஆசையாசையாய் தூக்கி வளர்த்த பிள்ளைகள் தற்போது ஆளாகி நின்றார்கள். இருவருக்கும் ஒரே மாதிரியாய் ஆடைகளை அணிவித்து ஆசை தீர பார்த்ததெல்லாம் வனமோகனால் இன்று வரை மறக்க முடியாத அனுபவங்கள் என்றாலும் அந்த நிலை தொடர்ந்தது. இன்னும் பிள்ளைகள் இருவரும் அப்படியே ஆடை அணிந்து வலம் வந்தார்கள். ஆனால் இம்முறை தேர்வுகள் அவர்களின் சொந்த விருப்பமாகி போனது. பிள்ளைகள் இருவரையும் வளமாக வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்பது அவரின் நியாயமான ஆசை என்றாலும் வயது 18 கடந்த போதுதான் அந்த ஆசை எவ்வளவு பெரிய ஏமாற்றம் மிகுந்தது என அவருக்கு தெரிய வந்தது. முன்பெல்லாம் பிள்ளைகள் பெற்றோரின் ஆசைகளை நிறைவேற்ற அரும்பாடுபடுவார்கள். ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டிருப்பதை வனமோகனால் தமது பிள்ளைகளின் வழி தெரிந்து கொள்ளத்தான் முடிந்தது. அதனை தட்டி கேட்க முடியவில்லை. வாயும் அவர்களுக்கு நீளமாக இருந்தது. பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் அதனை காது கொடுத்து கேட்பதில்லை. எடுத்தறிந்து பேச தொடங்கினார்கள். இவர்கள் இருவரையும் வளர்த்து ஆளாக்கினால் போதும் என்கிற தார்மீக எண்ணத்தில் வனமோகனும் மஞ்சுளாவும் அடுத்தடுத்த குழந்தைகளை பெற்றுக் கொள்ளவில்லை. இருக்கும் இரண்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினால் போதும் என்கின்ற எண்ணத்தில் இருந்துவிட்டனர். அவர்கள் இருவரும் பருவ வயதை எட்டி பிடித்த போது வனமோகன் அதில் ஏமாற்றம் கொண்டதாகவே உணர்ந்தார். பிள்ளைகள் அவரின் பேச்சையும் மனைவியின் வார்த்தைகளையும் கேட்காமல் பல விஷயங்களில் அவர்களாகவே முடிவெடுக்க தொடங்கிய போது அதனை வனமோகனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது. நம் பிள்ளைகள் நம் பேச்சை கேட்கவில்லையே எனும் சூழலை சந்தித்த போது பெற்ற மனம் வலித்தது. அன்பாக சொல்லியும் பார்த்தார், கண்டித்தும் பார்த்தார். ஆனால் சதீஸ்வரனும் வைத்தீஸ்வரனும் எதற்கும் செவிசாய்த்ததாய் தெரியவில்லை. அவர்களின் பேச்சு மட்டுமே அவர்களுக்கு சரியாக பட்டது. தோல் வர வளரும் வரதான் பிள்ளைகள் நம்ம வசம், வளர்ந்த பிறகு எல்லாம் அவரவர் விருப்பமாகி விடுகின்றது என வனமோகன் நொந்து கொண்ட நாட்களும் நீண்டன. என்ன பிள்ளை வளர்க்கிறாங்க, நான் இப்படிலாம் வளர்க்க மாட்டேன், என் பிள்ளைங்களை எப்படி வளர்த்து ஆளாக்குறேன்னு பாருங்க என பலரிடம் வீர முழக்கமிட்ட வனமோகன் இன்று தலைக்குனிவை எதிர்நோக்கும் நிலைக்கு உந்தப்பட்டது அவருக்கு மட்டுமல்ல அவரது இல்லத்தரசிக்கும் வேதனையாகவே இருந்தது. அவரது நிலைமை எண்ணி அவரே வெட்கி போனார். இன்னும் 20 வயதை கூட எட்டி பிடிக்காத பிள்ளைகள் இப்பொழுதெல்லாம் கொஞ்சமும் மரியாதை கொடுக்காமல் எதிர்த்து பேச தொடங்கிவிட்டனர். ஆரம்ப பள்ளியில் படித்த போது வைத்தீஸ்வரன் சதீஸ்வரன் இருவரும் நன்றாக படித்ததுடன் மற்றவர்களிடமும் மரியாதையாகவும் நடந்து கொண்டார்கள். பின்னர் இடைநிலை பள்ளி சென்ற போது அவர்களின் வளர்ச்சியிலும் முதிர்ச்சியிலும் போக்கிலும் மாற்றம் ஏற்பட்டதைக் கண்டு வனமோகன் பலமுறை கண்டித்திருக்கின்றார். கூடா நட்பும் குறிக்கோள் இல்லாத வாழ்வும் சீரழிவை தான் கொண்டு வரும் என கூறியும் இருக்கிறார். ஆனால் ஆத்திரம் கொண்ட அளவுக்கு அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள முற்படவில்லை. இன்று சில பிள்ளைகள் இப்படித்தானே இருக்கிறார்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்க தெரியவில்லை. வேகமாக கோபப்படும் அளவிற்கு விவேகம் கொள்ள தெரியாதவர்களாக அல்லவா இருக்கிறார்கள். இதில் இந்த இரட்டை சகோதரர்களும் விதிவிலக்கில்லாமல் போயினர். பெற்றவர்களை விட அவர்களுக்கு நண்பர்கள் முக்கியமாக போனார்கள். அம்மா மஞ்சுளாவும் பிள்ளைகளை கண்டிப்பதில் பின்வாங்கியதில்லை. கணவருக்கு தெரியாமல் தனிப்பட்ட முறையில் எவ்வளவோ சொல்லியிருக்கின்றார். ஆனால் தாயின் பேச்சையும் பிள்ளைகள் கேட்காமல் போயினர். பிள்ளைகள் இருவரும் கொழுகொழுவென வளர வேண்டும் என்பதற்காக பருகுவதற்கு பசும்பாலையும் தெம்பாக வளர வேண்டும் என்பதற்காக சோற்றையும் ஊட்டி ஊட்டி வளர்த்தார்கள். இப்பொழுதெல்லாம் மதிக்காததை கண்டு அந்த தாயும் கண் கலங்கி நின்றார். இந்த இரண்டு பிள்ளைகளும் பள்ளிக்கு சரியாக வருவதில்லை என பள்ளியிலிருந்து எச்சரிக்கை கடிதமும் வீட்டை தேடி வந்தது. அது பற்றி அவர்களிடத்தில் விசாரித்த போது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதை போன்று பல்வேறு சாக்கு போக்குகளை கூறினர். காலம் மேலும் நகர்ந்தது. நாள்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாகி போயின. எஸ்பிஎம் தேர்வில் இருவரும் எதிர்பார்த்த முடிவை பெறவில்லை. இதே பிள்ளைகள் ஆரம்ப பள்ளிக்கான மதிப்பீட்டு தேர்வில் சிறந்த வெற்றியை பதிவு செய்திருந்தனர். அது பெற்றோருக்கு பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்கியிருந்தது. பிள்ளைகள் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோரின் வளர்ப்பிலே.

0: என்பார்கள். ஆனால் நல்ல முறையில் வளர்த்தும் தங்களின் பிள்ளைகள் இப்படி மாறி போனது வனமோகன் மஞ்சுளா இருவருக்கும் ஏமாற்றமாகவே இருந்தது. எங்கு தவறி நடந்தது என இருவரும் யோசிக்க தொடங்கினார்கள். அதிக செல்லமா கூடா நட்பா என பெற்றோருக்கு புரியாமல் போனது. எஸ்பிஎம் தேர்வுக்கு பின்னர் படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்த பிள்ளைகள் இருவரும் வேலைக்கு செல்ல போவதாக ஒற்றை காலில் நின்றனர். வனமோகனுக்கு எரிச்சல் மேலோங்கி இருந்தது. எல்லாவற்றுக்கும் அந்த இளைஞர் கும்பல்தான் காரணம் என்று அவருக்கும் தெரிந்த வெளிப்படையான உண்மை. ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அக்குடியிருப்பு பகுதியில் குடியேறிய நால்வர் அடங்கிய இளைஞர் கும்பல் ஒன்றுதான் அங்கு நிகழும் பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தது. அவர்களுடன் இவர்கள் இருவரும் நட்பு கொண்ட பிறகு இவர்கள் மத்தியிலும் பல்வேறு பிரச்சனைகள் கட்டம் கட்டமாக வளர ஆரம்பித்தன. அதில் கட்டுண்ட பிறகுதான் வைத்தீஸ்வரன் சத்தீஸ்வரன் இருவரின் வாழ்க்கையிலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கியதை வனமோகன் கவனித்த போது குருதி சூடேறி நின்றது. அவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டாம் என இவரும் மனைவியும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்து விட்டார்கள். ஆனால் எல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்குக்குத்தான் இணையானது. அந்த இளைஞர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து மஞ்சுளாவும் தன் பங்குக்கு கூறினார்.
1: அண்டி, நாங்க அவங்க பிள்ளைங்களோட சேரலங்க அண்டி, அவங்க தான் எங்களை தேடி வராங்க
0: என அவர்கள் கூறிய போது மஞ்சுளாவால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. ஏதாவது தொழில் கல்வி பயில வேண்டும் என வனமோகன் பிள்ளைகளுக்கு பரிந்துரை செய்த போது அதனை இருவருமே சட்டை செய்யவில்லை. பிஞ்சிலேயே கிள்ளி வைக்காமல் பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமான செல்லத்தை வாரி வழங்கியதில் பெற்றோர் இருவரும் இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டனர். சரி, எப்படியோ போகட்டும். உழைத்து ஊதியம் பெற்றாவது அதனை சேமித்து கால ஓட்டத்தில் ஏதாவது வியாபாரம் செய்யட்டும் என வேறு வழியின்றி வனமோகன் அவர்களின் வழிக்கே விட்டுவிட்டார். வேலைக்கு செல்ல தொடங்கிய 3 மாதங்கள் வரையில் சம்பள பணத்தை முழுமையாக பெற்றோரிடம் கொடுத்து வந்த இருவரும் இப்பொழுது மோட்டார் சைக்கிள் வாங்க போவதாக வந்து நின்றனர். பல இடங்களில் நிகழ்ந்த சாலை விபத்துகளை நினைவு கூர்ந்ததோடு, இப்பொழுது வேண்டாம்பா, இன்னும் கொஞ்சம் காலம் போன பிறகு வேண்டுமானா கார் ஒன்ன வாங்கி கொள்ளலாம், அது நம்ம குடும்பத்தின் தேவைகளையும் நிறைவு செய்யும்ல என அப்பாவுடன் சேர்ந்து அம்மாவும் ஆலோசனை கூறினார். ஆனால் இம்முறையும் பிள்ளைகளே வெற்றி பெற்றனர். அடுத்த சில வாரங்களில் தவணை முறையில் வாங்கப்பட்ட 2 புதிய மோட்டார் சைக்கிள்கள் வீட்டின் முன் வந்து நின்றன. வனமோகனுக்கும் மஞ்சுளாவுக்கும் கோபம்தான் மேலோங்கியது. உரிய காலத்தில் பிள்ளைகளுக்கு சாலை அனுமதி எடுத்து கொடுத்ததை எண்ணி வனமோகன் வருத்தப்பட்டு கொண்டார். ஒரு நேரத்தில் ஊரார் பிள்ளைகள் எத்தனையோ பேருக்கு இவர் ஆலோசனையும் அறிவுரையும் கூறியிருக்கின்றார். இவரின் கட்டளையை பின்பற்றி நடந்த எத்தனையோ பிள்ளைகள் இன்று நலமுடன் சிறப்பாக வாழ்கின்றனர். ஆனால் தனது சொந்த பிள்ளைகள் கல்வி செல்வத்தை முழுமையாக எட்டி பிடிக்காதது வனமோகனுக்கு தொடர்ந்து தலைக்குனிவாகவே இருந்தது. மற்றவர் முன்னிலையில் தலை நிமிர்ந்து நடக்கவும் கூச்சப்பட்டார். வைத்தீஸ்வரனும் சத்தீஸ்வரனும் வேலைக்கு சென்றிருந்த நேரம் அது. காலை மணி 9 இருக்கும். வீட்டு தொலைபேசி அலறியது. ரிசீவரை எடுத்த அந்த கணம் வனமோகன் தடுமாறி போனார். மூத்த மகன் வைத்தீஸ்வரன் விபத்துக்குள்ளாகி மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக இளையவன் சத்தீஸ்வரன் அழுது கொண்டே கூறினார். அவனின் குரலில் பயமும் பதற்றமும் மேலோங்கி இருந்தன. அடுத்த தருணம் மனைவியை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்த போது வைத்தீஸ்வரன் உயிரற்ற உடலாகி இருந்தார். மஞ்சுளா அழுது புரண்ட போது வனமோகன் சிலையாகி நின்றார். வீட்டில் அடங்காத பிள்ளை ஊரில் அடங்கும் எனும் முதுமொழியை அவரின் நா உச்சரித்து பார்த்தது. உனக்கெல்லாம் இன்னும் வேணும்டா, பெத்தவங்க பேச்ச கேட்கலனா இந்த நிலைமைதான் உண்டாகும் என அந்த வேதனையிலும் அவர் நினைத்து கொண்டார். அனுபவம் கூறும் கருத்துக்களை ஏற்க மறுக்கும் சில பிள்ளைகளின் கதி இப்படிதானே ஆகின்றது. ஆசைக்கு ஒன்று, ஆஸ்திக்கு ஒன்று என செல்லமாக ஆசையாசையாய் வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைகளின் ஒருவன் இப்படி அற்ப ஆயுளில் போனதை எண்ணி பேரதிர்ச்சி கொண்டார் வனமோகன். பிள்ளைகள் என்ன தவறு செய்தாலும் அந்த நேரத்தில் மட்டும் ஏசி தீர்த்து விட்டு அடுத்த கணம் கடவுளே என் பிள்ளையை ஏசிட்டேன் என்னை மன்னிச்சிடு என மன்றாடி நிற்கும் பெற்றோரின் குழந்தை மனதை எத்தனை பிள்ளைகள் அறிவார்கள். மகனின் உடலை பார்த்து வனமோகன் கதறி அழுதார். மஞ்சுளாவுக்கும் அவருடைய உயிரே பிரிந்தது போலிருந்தது. சதீஸ்வரன் செய்வதறியாது நின்றிருந்தான். பெற்றோரின் முகங்களை பார்க்க அவனுக்கு தைரியம் இல்லாமல் இருந்தது. பெற்றோரின் கண்ணீர் குமுறலை பார்த்து தாங்க முடியாத வேதனை பட்டு கொண்டான். இவ்வளவு நாள் பெற்றோரின் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காதது நினைத்து வேதனைப்பட்டான். பெற்ற மனம் வேதனைப்பட்டால் இறுதியில் உண்டாகும் விளைவுகளை அவனது மனம் அப்பொழுதுதான் முழுமையாக உணர்ந்தது.
2: கதை அவ்வளவுதான். இந்த கடைசி கட்டத்தில் பெற்ற மனம் என்னமா பாடுபட்டிருக்கோம் நினைக்கும் போது பதறதில்ல. சில வசனங்கள் நமக்கு நாமே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. பிள்ளைகளுக்கு அதிகம் செல்லம் கொடுக்கிறோமா அப்படின்னு இன்னொரு வசனம் ஒண்ணு வருது. பிள்ளைகளை ஏசிட்ட பிறகு நாம நம்ம கஷ்டப்படுத்திக்கிறோம், ஐயோ நான் பிள்ளை ஏசிட்டேனே இறைவா அப்படின்னு. நம்ம மனசு நம்ம பிள்ளைக்கு அந்த பக்கம் புரியுதான்ற விஷயமே நமக்கு தெரியாம இருக்குல்ல. கதைகள் அப்படிதாங்க. சில கதைகளில் மனசு ஏங்கும், சில கதைகளில் மனசு மயங்கும், சில கதைகளில் மனசு பதறும். இன்னைக்கு லேசான பதற்றம். சரியாயிரும் சரியாயிரும்.
3: இது ஒரு மறு ஒளிபரப்பு.
4: நீ நல்ல ஃபேம். இளமை, புதுமை, இனிமை.

0: வணக்கம்.
1: வணக்கம், நான் தமிழ் செல்வி பேசுறேன்.
0: தமிழ் செல்வி சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து?
1: நாங்க வந்து வீடு வந்து இப்ப கிளாங்ல இருக்கு. நான் சுபாங்கியாக்கு வந்திருக்கேன்.
0: வீடு இப்ப கிளாங்ல இருக்கு.
1: ஆமா,
0: சொல்லுங்க சொல்லுங்க தமிழ் செல்வி.
1: மீண்டும் மீண்டும் வா, அந்த பாடல் எனக்கு வேணும்.
0: மீண்டும் மீண்டும் பக்கத்துல இருந்து யாரும் சொன்னாங்க? அது யாரு?
1: டாக்டர் சொன்னாங்க.

பயணத்துல இருக்கீங்களா, சாலையில இருக்கீங்களா, சாலை நெரிசலா இருக்கா, அப்படி இருந்தா இந்த டச் அண்ட் கோ இ வாலெட், இப்படி நீங்க என்ன செயலி வைத்திருந்தாலும் சரிங்க, அதில் பண கையிருப்பு தேவையான அளவு இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. சில டூல் சாவடிகளில் உங்களுடைய டெபிட் கார்டை கூட நீங்க பயன்படுத்தலாம். RFID கை கொடுக்காமல் போனால் டச் அண்ட் கோ டெபிட் கார்டு நீங்க பயன்படுத்திக்கலாம். அந்த நேரத்தில் தேடிட்டு இருக்கக்கூடாது இல்லை, அதுக்கு தான் உங்களுக்கு இப்பவே ஞாபகப்படுத்திக்கிறோம். அந்த டெபிட் கார்டை கொஞ்சம் கையில் எட்டும்படி எடுத்து வச்சுக்கோங்க.

0: காய்ச்சாத பானினா.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சு தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு. பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா, இது மிளகி விற்கிறாங்க. தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும். பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
3: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
4: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs eTuitionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs eTuition. தொடர்புக்கு 01709712919.
5: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ.
6: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
5: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
6: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
5: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

மனோ எஸ் ஜானகி குரல் வேதம் புதிது திரைப்பாடலை நம்ம கேட்டுட்டு வந்தோம். இன்றைய தீரா இசை நிறைவு பாடலை கேட்க போறோங்க. சின்ன மாப்பிள்ளை திரையில இருந்து கேட்க போறோம். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றி. இரவு 8 மணிக்கு மேல காற்றின் மொழியில் உங்களோட பேச பொன் கோகிலம் காத்திருக்காங்க. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பார்த்துக்கோங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன் நான், உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் நாளைக்கு தீரா இசையில சந்திக்கலாங்க. வணக்கம்.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். குவாலாலும்பூரில் தூதரகத்தை திறக்கும்படி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எத்தியோப்பியாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா புதுடெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டின் போது அவர் எத்தியோப்பிய பிரதமர் அபி அஹமேட்டை சந்தித்தார். அந்நாட்டு தலைநகர் அடிஸ் அபாபாவில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் 43 ஆண்டுகளுக்கு பின் மலேசியா தூதரகத்தை திறந்தது. அது இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகள் மேம்பட்டுள்ளதை காட்டுகிறது. இந்தோனேசியா பொன்டியானாக்கில் 30 மலேசியர்கள் இயங்களை மோசடி தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விவகாரம் குறித்து மலேசியா விசாரணை மேற்கொள்ளும். அதன் தொடர்பில் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார். இந்தோனேசிய காவல்துறை நாட்டின் காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொள்ளும்போது விரிவான விளக்கம் கோரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பினாங்கு 2030 திட்டத்தின் 10 இலக்குகளில் 8 எட்டப்பட்டுவிட்டது அல்லது சரியான தடத்தில் இருப்பதாக பினாங்கு முதல்வர் சோ கோன் யோ கூறினார். சமூக நலன், வீடமைப்பு ஆதரவு, உள்ளூர் நிர்வாகத்தை புதுப்பித்தல், சுற்றுலா, கல்வி, வேளாண், தொழில் முனைவு, இளையோர் மேம்பாடு ஆகியவற்றில் சிறந்த அடைவு நிலை பதிவு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பன்னாட்டு நிர்வாக முறையை சீரமைப்பதற்கான 10 முன்னெடுப்புகளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டத்தில் முன்மொழிந்துள்ளார். நேபாளத்தை தாக்கிய பெருவெள்ளத்தை தொடர்ந்து ஐக்கிய அரபு சிற்றரசின் தேடி மீட்கும் குழு காணாமல் போனதாக கூறப்பட்ட 10 பேரை அடையாளம் கண்டுள்ளது. அக்குழு காணாமல் போனவர்களில் இதுவரை மொத்தம் 18 பேரை அடையாளம் கண்டுள்ளது. தற்போது ரசுவா, திரிசூலி ஆற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நவீன உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஜப்பான் வடதீவான ஹோக்காய்டோவில் உள்ள தொகாய்ச்சி எரிமலை 3ஆம் கட்ட எச்சரிக்கை நிலையை எட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து எரிமலை பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவ்வட்டார வானிலை ஆய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். 2077 மீட்டர் உயரமுள்ள இந்த எரிமலை எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என ஐயுறப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழியில மீண்டும் நாம சந்திக்கின்றோம். சரி, சனிக்கிழமை பொழுது இரவு வேளையில சந்திக்கின்றோம். பொன் கோகிலம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சனிக்கிழமை இல்ல பொன் கோகிலமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கும் என் குரல் தான் கேட்பீங்க, நாளைக்கும் என் குரல் தான் கேட்பீங்க, திங்கக்கிழமை காற்றின் மொழி நான் தான். நம்ம தான் பேச போறோம். தெலுங்கு பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கின்றன. அதற்கு பிறகு 9 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இஸ்லாமிய நிகழ்ச்சி, 9:30 உங்களுக்காகவே பாடல்களின் தொகுப்பு, அந்த டிஜே மிக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது இன்றைக்கு இடம்பெறவிருக்கின்றது. அதனை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு உங்களுடைய விருப்ப பாடல்களை நாம கேட்க போகின்றோம். டிக்டாக் வழியாக 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழைய பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்கலாம். அழைத்து நீங்கள் விருப்ப பாடலாக என்ன பாடல் வேண்டுமோ அந்த பாடலை நீங்க கேட்கலாம். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைக்கான சனிக்கிழமை பொழுது அமர்க்கலமா அமைய போது, உண்மையிலே அமர்க்கலமா அமைய போது. அதனால தொடர்ந்து நம்மோடு பயணிக்க வேண்டும், எங்களோடு பயணிக்க வேண்டும். ஏன்னா நாங்க தனியா பேசிட்டு இருக்கோம் இல்லையா, எங்களுக்கு வேற யாரு இருக்கா, நீங்க தான் இருக்கீங்க. பயணப்படும் போது எங்க குரலை நீங்களும், உங்களுடைய குரலை நாங்கள் கேட்காவிட்டாலும் எங்களை நீங்கள் கேட்கின்றீர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நாங்களும் பயணித்துக் கொண்டே இருக்கின்றோம்.

மலேசியா தொழுகை நேரம் இரவு மணி 8:25. குவாலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:25.

பாதுகாப்பாக உங்களுடைய பயணம் இருக்கிறத நீங்க உறுதி செய்து கொள்ளுங்க. அன்புக்குரியவர்கள் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க, அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.

0: இன்னைக்கு பசியற என்ன செஞ்சிருக்கீங்க?
1: மீ பரட்டி வச்சிருக்கேமா.
0: எப்பவும் இதுதானா? ரவா தோசை, உப்புமா, கேழ்வரகு புட்டி, இடியாப்பம், இப்படி மாத்தி மாத்தி செய்ய கூடாதா?
1: ரவா தோசை மிக்ஸ், உப்புமா மிக்ஸ், கேழ்வரகு மாவு, இடியாப்பம் மாவு, இப்படி எல்லாத்தையும் பாபாஸ் தயாரிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன கவலை?
0: இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
2: எக்ஸ்பைரி டேட்டா பார்த்து வாங்கணும்.
0: சரிமா.
3: பாபாஸ் பொருட்கள் அனைத்தும் அனைத்துலக தரத்தில் தயாரிக்கப்பட்டவை. பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.

நிரவி பொழுது 8:48 காற்றின் மொழியில நம்ம தெலுங்கு பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஸ்ரீ 9 மணிக்கு அனுசி அதற்கு பிறகு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது போலதான் இஸ்லாமிய நிகழ்ச்சி. அதற்கு பிறகு நம்ம ஒரு டிஜே இன்றைக்கு வரப்போறாரு. அவர் என்னென்ன பாடல்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறீங்க. அப்புறம் 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம டிக்டாக் வழியாக கேட்க போறோம். 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்க அழைச்சு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்க போறீங்க. இப்படியாக இன்றைய நம்முடைய தொகுப்பு இருக்கின்றது. அதே வேளையில் பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் எங்களுடைய வணக்கமும் அன்பும் வந்து சேரட்டும். தொடர்ந்து கேட்டுட்டே வாங்க.

0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கல. இது உங்கள் மின்னல் FM.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
2: மெதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ சொல்லடி.
2: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: மலேசியாவும் இந்தியாவும் வியூக கட்டமைப்பு, திறன் மேம்பாடு, முதலீடுகளை மேம்படுத்த இணக்கம். புகை மூட்டம், இந்தோனேசியாவில் மலேசிய மாணவர்கள் பாதிக்கப்படவில்லை. சரவா உலங்கூர்தி விபத்து, ஐவரின் உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். மலேசியாவும் இந்தியாவும் குறைக்கடத்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணக்கம் கண்டுள்ளன. புதுடெல்லியில் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் மாநாட்டின் போது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இவ்விவகாரம் குறித்து விரிவாக கலந்துரையாடினர். அணுக ஒத்துழைப்பின் மூலம் அத்துறையை தொழிலியல் பங்காளித்துவ நிலைக்கு கொண்டு செல்லவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். இவ்வேளை இருவழி ஒருங்கிணைந்த விநியோக கட்டமைப்பு, திறன் மேம்பாடு, முதலீடுகள் குறித்தும் அவ்விரு தலைவர்களும் விவாதித்தனர். கோலாலம்பூரில் தூதரகத்தை திறக்கும்படி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எத்தியோப்பியாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா புதுடெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டின் போது அவர் எத்தியோப்பிய பிரதமர் அபி அஹ்மெட்டை சந்தித்தார். அந்நாட்டு தலைநகர் அடிஸ் அபாபாவில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் 43 ஆண்டுகளுக்கு பின் மலேசியா தூதரகத்தை திறந்தது. அது இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகள் மேம்பட்டுள்ளதை காட்டுகிறது. இவ்வேளை இருவழி உறவுகளை வலுப்படுத்த அடுத்த ஆண்டு கோலாலம்பூரில் பேச்சு நடத்த இரு தலைவர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். இந்தோனேசியாவில் மேற்கல்வியை தொடரும் மலேசிய மாணவர்கள் எவரும் புகைமூட்டத்தால் ஆரோக்கியமற்ற சிக்கலை எதிர்நோக்கவில்லை. உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அப்துல் கடீர் இவ்வாறு கூறினார். இருப்பினும் அந்நாட்டில் பயிலும் மலேசிய மாணவர்களின் நிலையை அமைச்சு தொடர்ந்து அணுக்கமாக கண்காணித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தோனேசிய மலேசிய கல்வி அலுவலகம் MEEMI மூலம் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இந்தோனேசியாவில் புகை மூட்டம் கடுமையாகி உள்ள வேளை சில விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இந்தோனேசியா பொந்தியானாக்கில் 30 மலேசியர்கள் இயங்கலை மோசடி தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விவகாரம் குறித்து மலேசியா விசாரணை மேற்கொள்ளும். அதன் தொடர்பில் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியான் இஸ்மாயில் கூறினார். இந்தோனேசிய காவல்துறை நாட்டின் காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொள்ளும்போது விரிவான விளக்கம் கோரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அந்த 30 பேரும் குழுவாக செயல்பட்டனரா போன்ற விவகாரங்கள் ஆராயப்படும். சரவா லாங்லாலாங் வான் மருத்துவ சேவை உலங்கூர்த்தி விபத்தில் உயிரிழந்த ஐவரின் உடல்கள் இன்று அவர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. உடல்களை ஒப்படைக்கும் நடைமுறை நிறைவடைந்ததை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்வது உள்ளிட்ட அடுத்த கட்ட ஏற்பாடுகள் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் உதவியுடன் தத்தம் குடும்பத்தினரால் மேற்கொள்ளப்படும் என சரவா காவல்துறை ஆணையர் டத்து முகமது ஜைனால் அபிடின் தெரிவித்தார். மேலும் சிலரின் உடல்கள் நாளை விமானம் மூலம் கொண்டு செல்லப்படலாம் என்றார் அவர். இவ்விபத்துக்கான காரணத்தை அடையாளம் காணும் பணியில் வான் விபத்து விசாரணை பிரிவு ஈடுபட்டுள்ளது. பினாங்கு 2030 திட்டத்தின் 10 இலக்குகளில் 8 எட்டப்பட்டு விட்டது அல்லது சரியான தடத்தில் இருப்பதாக பினாங்கு முதல்வர் சோ கோன் யோ கூறினார். சமூக நலன், வீடமைப்பு ஆதரவு, உள்ளூர் நிர்வாகத்தை புதுப்பித்தல், சுற்றுலா, கல்வி, வேளாண், தொழில் முனைவு, இளையோர் மேம்பாடு ஆகியவற்றில் சிறந்த அடைவு நிலை பதிவு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பினாங்கு 2030 திட்ட இலக்குகள் முழுமையாக அடையப்படுவதை உறுதி செய்ய அணுக்கமாக கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், வார் ஆன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: பன்னாட்டு நிர்வாக அமைப்பை சீரமைப்பதற்கான 10 முன்னெடுப்புகளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டத்தில் முன்மொழிந்துள்ளார். அடுத்த உச்சநிலை கூட்டத்துக்குள் தயாரிக்கப்படவுள்ள அத்திட்ட வரைவில் இந்த 10 முன்னெடுப்புகளையும் இணைக்குமாறு அவர் வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு மன்றத்தின் சீராக்கத்தை இனியும் ஒத்திவைக்க முடியாது என்றும், இதன் தொடர்பில் முறையான காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும் என்றும், மேலும் உறுதியான முடிவுகள் எட்டப்பட வேண்டும் என்றும் மோடி கூறினார். 18th பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டம் இன்று தொடங்கி 2 நாள்களுக்கு இந்தியா புதுடெல்லியில் நடைபெறுகிறது. ஹோர்மஸ் நீரிணை வழியாக ஈரான் ஓமான் கூட்டு கப்பல் வழித்தடத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அரபு வெளியுறவு அமைச்சர்கள் திங்கட்கிழமை ஓமான் மஸ்கட்டில் சந்திப்பர். இதனை ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் உறுதிப்படுத்தினார். மேலும் தங்கள் நாட்டு மீது தாக்குதல்களை மேற்கொள்ள அமெரிக்காவுடன் கூட்டு சேர்ந்திருக்கும் நாடுகளும் இச்சந்திப்பில் இடம்பெறும் என மசூத் கூறினார். அமெரிக்காவுடனான போர் மற்றும் ஈரான் மீது விதிக்கப்படும் பொருளாதார அழுத்தம் குறித்து கருத்துரைத்த அவர், ராணுவத்தின் மூலம் வாஷிங்டன் தனது நோக்கங்களை எட்ட தவறியதால் தற்போது அது பொருளாதார உத்தியை கையாளுவதாக சாடினார். இதனிடையே திங்கட்கிழமை நடைபெறவுள்ள கூட்டம் தொடர்பில் ஓமான் எந்த உறுதிப்பாட்டையும் வழங்கவில்லை. கடந்த மாதம் நேபாளத்தை தாக்கிய பெருவெள்ளத்தை தொடர்ந்து ஐக்கிய அரபு சிற்றரசு UAE-இன் தேடி மீட்கும் குழு காணாமல் போனதாக கூறப்பட்ட 10 பேரை அடையாளம் கண்டுள்ளது. இதன் மூலம் அக்குழு காணாமல் போனவர்களில் மொத்தம் 18 பேரை அடையாளம் கண்டுள்ளது. தற்போது ரஸ்வா திரிசூலி ஆற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நவீன உபகரணங்கள், உயர் தொழில்நுட்பம் மற்றும் திருகூர்த்தி ட்ரோன்கள் தேடுதல் பணியில் பயன்படுத்தப்பட்டுள்ள வேளை, வான்வழி ஆய்வுகள் மற்றும் முப்பரிமாண வரைபடங்கள், இலக்கிடப்பட்ட இடங்களை கண்டறியவும் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கும் முயற்சிகளை துரிதப்படுத்தவும் உதவுவதாக UAE மீட்பு குழு இயக்குநர் ஹமூத் அல் அஃபாரி தெரிவித்தார். ஜப்பான் வடதீவான ஹொக்காய்டோவில் உள்ள தொகாச்சி எரிமலை 5 எச்சரிக்கை நிலையில் தற்போது 3rd கட்டத்தை எட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த மலைப்பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவ்வட்டார வானிலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். 2077 மீட்டர் உயரமுள்ள இந்த எரிமலையில் வெடிப்பு ஏற்படக்கூடும் என ஐயுறப்படுவதால் 2rd கட்டத்தில் இருந்த அதன் எச்சரிக்கை நிலம் 3rd கட்டத்துக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. எரிமலையைச் சுற்றி 3 கிலோமீட்டரில் உள்ள பகுதிகள் பாதிக்கப்படலாம் என்று எச்சரித்துள்ளது. விளையாட்டு மலைத்தட ஓட்டம். இன்று பேரா தைப்பிங்கில் நடைபெற்ற UTMB-இன் 2026 மலேசிய மலைத்தட ஓட்டத்தில் நாட்டின் மலைத்தட ஓட்டப்பந்தய வீராங்கனை மிஷல் இங்ஸியான் யிங் மகளிருக்கான பிரிவில் 2nd இடத்தை பிடித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். போட்டிக்கு 1 வாரத்திற்கு முன்பு ஏற்பட்ட கணுக்கால் காயத்தை பொருட்படுத்தாமல் அவர் இப்போட்டியில் பங்கேற்று வெற்றியை பதிவு செய்துள்ளார். 54.1 கிலோமீட்டர் MY50 பந்தயத்தை 7:29:38 நிறைவு செய்து மிக வேகமான மலேசிய பெண் ஓட்டப்பந்தய வீராங்கனை எனும் பட்டத்தையும் வென்றுள்ளார். மலேசியாவும் இந்தியாவும் விநியோக கட்டமைப்பு, திறன் மேம்பாடு, முதலீடுகளை மேம்படுத்த இணக்கம். புகை மூட்டம். இந்தோனேசியாவில் மலேசிய மாணவர்கள் பாதிக்கப்படவில்லை. சரவா உலங்கூர்த்தி விபத்து. 5 உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் ஏனி பஸ்தினால் ராயப்பன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம். Thank you.

0: இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: இஸ்லாமிய வானொலி நாடகம் மெய் ஞானம், எழுத்து ரஹ்மத் நிஷா. மெய் ஞானம் இஸ்லாமிய வானொலி நாடகம்.
2: சமத்துல போடி
3: போடா, உன்ட்ட போய் கேட்டேன் பாரு. தட்டுல தண்ணிய ஊத்தி மொட்டை வெயில வச்சு சூரியன் எவ்வளவு தண்ணி குடிக்குதுன்னு ஆராய்ச்சி பண்றானோ. இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி. போடா, நான் அம்மா கிட்டயே கேட்டுக்கிறேன். மா மா.
4: ஏமா ஆயிஷா, அம்மா அடுப்படியில இருக்கேம்மா.
3: வாசனை தூக்குது. என்னம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு?
4: இன்னைக்கு ஸ்கூல் லீவ்ல, அதான் என் பிள்ளைக்கு ஸ்பெஷலா கோழி பரட்டி தேங்காய் பால் ரசம் வச்சு பீன்ஸ் வதக்கி.
3: ஓங்கம்மா, பீன்ஸ் எல்லாம் யாரு சாப்பிடுவா?
4: காய்கறி தாம்மா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எந்த காய்கறிகளையும் ஒதுக்காம சாப்பிடணும். அதான் உன்ன மாதிரி வளர்ற பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது.
3: சரிம்மா. அம்மா எனக்கு ஒரு டவுட்.
4: அல்லாவே, ஆரம்பிச்சிட்டியா? அம்மாவுக்கு அடுப்புல ரொம்ப வேலை இருக்குது, அப்புறமா கேக்கலாம்ல.
3: சின்ன டவுட் தாம்மா.
4: இப்பதான் உன் அண்ணங்காரன் தட்டுல தண்ணிய ஊத்தி அவன்ல வச்சுட்டு போறான், நீ வரையா? சரி சொல்லு.
3: அம்மா, இந்த புத்தகத்துல குரங்குல இருந்த மனுஷன் வந்தான்னு போட்டிருக்கு. இத ஆய்வு பண்ணி சொன்னவர் பேரு டர்வின்மா. குழப்பமா இல்ல?
4: இதுல என்னம்மா குழப்பம் உனக்கு? இந்த குரங்குல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷன் வந்தாங்கறதெல்லாம் டார்வின்ற தனி மனுஷனோட சொந்த கருத்து. அத விஞ்ஞான உலகம் ஒத்துக்கிட்டாலும் நாம ஒத்துக்க முடியாது ஐஷாமா. ஏன்னா அல்குர்ஆன் ஆதியில இருந்து அந்த முறை மனுஷனோட படைப்பை பத்தி விலாவரியா பேசுது.
3: ஆமாமா, நீங்களும் சொல்லி தந்திருக்கீங்க. நானும் அல்குர்ஆன்ல பல வசனங்களை மனித படைப்பை பற்றி அல்லாஹ் தெளிவா சொல்றத படிச்சிருக்கேமா.
4: அப்புறம் ஏமா?
3: சுத்தெடுத்த மண்பாண்டத்தை போல தட்டுனா சத்தம் போடும் களிமண்ல அவன் முத மனிதனை படிச்சான். அப்புறம் படிக்கட்டை எடுக்கப்பட்ட அற்ப நீர்ல இருந்து அவனுடைய சந்ததியை உண்டாக்கினான்னு அல்லாஹ் தெளிவா சொல்றாமா.
4: அப்புறம் ஏமா டவுட் உனக்கு?
3: இல்லம்மா, இந்த டார்வினோட பரிணாம கொள்கைய அறிவியல் உலகம் ஒத்துக்குச்சு இல்லையா?
4: ஆனா அல்குர்ஆன் மனித படைப்பை பத்தி விரிவா பேசுது. இதுக்கு முன்னால அல்லாஹ்வால ஈசா நபிக்கு இறக்கப்பட்ட இஞ்சில் வேதத்திலையும் மூசா நபிக்கு இறக்கப்பட்ட தௌராத் வேதத்திலையும் மனித படைப்பை பத்தி அல்லாஹ்வோட வசனங்கள்ல நாம தெளிவா பார்க்கலாம். ஆனாலும் அவங்க அதை படிச்சுக்கிட்டு கண்மூடித்தனமா இதையும் ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லம்மா, பாட புத்தகத்திலையும் அச்சிட்டு மாணவர்களுக்கும் போதிக்கிறாங்க.
3: என்னம்மா இது?
4: ஆமாமா,
3: இவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சி கண்ட இந்த உலகம் வேதத்துல இவ்வளவு ஆதாரங்களையும் புறத்தள்ளிட்டு எப்படி இத வந்து ஒத்துக்குச்சு?
4: சிந்திக்கிற சமூகத்தார்களுக்கு அல்குர்ஆன்ல அல்லாஹ் அநேக அத்தாட்சிகளை வச்சிருக்கான். தேவை உள்ளவங்க அல்குர்ஆனை உள்வாங்கி படிச்சாங்கன்னா பல விஷயங்கள் அவங்களுக்கு புரிய வரும். அதோட உன்னோட சந்தேகத்தை வாப்பா வந்ததும் கேட்டீங்கன்னா இன்னும் உனக்கு பல தகவல் கிடைக்கும். இப்போ அம்மா விட்டுடுமா, அம்மா சமைக்கணும்ல.
3: சரிம்மா, அப்புறம் ஏதாச்சும் தாங்க.
4: சாப்பிடுற நேரத்துல அதையும் இதையும் தின்னா அப்புறம் எப்படி சாப்பிட முடியும்? சரி சரி, ஃப்ரிட்ஜ்ல ஆப்பிள் இருக்கு, எடுத்து சாப்பிடு போ.
3: நன்றிமா.
4: போ போ. ஏண்டா
2: அவன்ல வச்ச தண்ணி என்னாச்சுமா? அவனு ஆஃப் பண்ணல.
4: ஆஃப் பண்ணலடா ரஃபத்து. விஞ்ஞானிக்கு அம்மாவா ஆகணும்னா கொஞ்சமாவது ஒத்துழைச்சுதானே ஆகணும்.
2: என்னது தண்ணி அப்படி இருக்கு?
4: கடுமையா ஆராய்ச்சி பண்றானே. என்னடா
2: தங்கச்சிக்கு ஆப்பிள் தந்தீங்க
4: தானே?
2: அப்பனா எனக்கு என்ன தாங்கம்மா.
4: சரி சரி, நீயும் போய் ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஆப்பிள் எடுத்துக்க போ.
2: தேங்க்ஸ்மா.
4: ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் அண்ணன் தண்ணி இல்லாம தூங்காம கொள்ளாம பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னு நானும் படிச்சிருக்கேன். ஆனா என் புள்ள விஞ்ஞானி என்னன்னா இந்த நேரமும் தின்னுகிட்டே ஆராய்ச்சி பண்றானே. வயசு 18 தான் ஆகுது, அதுக்குள்ள 100 கிலோ எட்டி புடிச்சிருவான் போல இருக்கு. என்னங்க வர வர.

0: என்னம்மா சந்தேகம்?
1: பாப்பா, டார்வின் கொள்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: ஓ, அதுதான் உங்களுக்கு இப்படி ஒரு ஆய்வு பண்ண தூண்டுச்சோ? அப்பன்னா சரிதான்.
1: நீங்க என்ன பாப்பா சொல்றீங்க டார்வின் கொள்கையை பத்தி? நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா?
0: அஸ்தஃபிருல்லாஹ் அலீம், அல்லாஹ் அல்குர்ஆன்ல தெளிவா மனித படைப்பை பத்தி விவரிச்சிருக்கப்போ நான் எப்படிமா டார்வின் கொள்கையை பத்தி ஒத்துக்க முடியும்?
1: அப்படின்னா அல்குர்ஆனோட வேத வசனங்கள் ஆதாரமா கொள்ளாம டார்வின் கொள்கை தவறுன்னு உங்களால சொல்ல முடியுமா?
0: இப்படி கேட்டா எப்படிமா? வாப்பா, அவ்வளோ பெரிய விஞ்ஞானியா என்ன? அல்லாஹ் படைப்பாற்றல் மிக்கவன். அவன் ஏன் அவனது படைப்பிலேயே பிரதானமான மனிதனை குரங்கு மூலம் பரிணாம வளர்ச்சியில உண்டாக்கணும்? வானங்களையும் பூமியையும் ஆறே நாட்கள்ல படிச்ச அல்லாஹ்வுக்கு மனிதனை படைக்க அவ்வளவு கஷ்டமா?
2: தட்ஸ் ரைட் பாப்பா, அதே அடிப்படையில தான் என்னோட ஆய்வு போய்கிட்டு இருக்கு. ஆனா அது பத்தி என்கிட்ட இப்ப யாரும் கேட்காதீங்க.
0: ஓ,
2: அது பரம ரகசியம்.
1: அவன் கணக்குறான் பாப்பா, அவனும் அவன் ஆராய்ச்சியும். நீங்க சொல்லுங்க பாப்பா. ஆனா அல்குர்ஆன துணை கிழக்க கூடாது. ஆமா,
0: இதுக்கு ஏமா அல்குர்ஆன் குரங்குல இருந்து மனிதன் வந்தான்னா சாதாரண பாமரம் கூட கேள்வி கேட்பாமா? குரங்குல இருந்துதான் மனுஷன் வந்தானா? இப்ப உள்ள குரங்கெல்லாம் ஏன் மனுஷனா மாறல அப்படின்னு கேப்பானா கேட்க மாட்டானா?
1: ஆமால,
0: குரங்கு அப்பவும் இருந்துச்சு இப்பவும் இருக்கு. ஆனா இப்ப உள்ள குரங்கு எதுவுமே பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச மனுஷனா மாறின மாதிரி எந்த தகவலும் இல்ல. ஆக குரங்கு பரிணாம வளர்ச்சியும் அடையல, மனுஷனாவும் மாறல. அப்படித்தான் மாறுதுன்னு யாராவது சொன்னாலும் அது ஒரு பரபரப்பான தகவல் இல்லையா? பேப்பர்ல டிவி நியூஸ்ல தலைப்பு செய்தி ஆயிராது.
1: ஆமா பாப்பா,
0: இன்னைக்கு கோலாலம்பூர்ல 10 குரங்கு மனிதனா மாறிச்சு, பேராக்கல 23 குரங்கு பரிணாம வளர்ச்சி கண்டு மனிதனா மாறிச்சு, நாடு முழுவதும் 220 குரங்குகள் மனிதனா மாறிச்சுன்னு அன்னாட பரபரப்பா இருக்காதா? ஐஷா, குரங்கு குரங்கு குட்டி தான் போடுது, மனுஷ குட்டியா இல்ல. அப்புறம் எப்படிமா குரங்குல இருந்து மனசு வர முடியும்?
1: ஐ, இது சூப்பரா இருக்கே. வேற ஏதும் தகவல் இருக்கா பாப்பா?
0: ஐஷா, குரங்குங்கிற ஒரு விலங்கு பரிணாம வளர்ச்சி அடையறப்போ மத்த விலங்குகளுக்கும் அது சாத்தியமான ஒன்னா தான் இருக்கணும். ஆனா அப்படி எதுவுமே பரிணாம வளர்ச்சி அடையவே இல்ல. ஆடு பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச சிங்கமாவோ, சிங்கம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச மானாவோ, மாடு பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச காண்டா மிருகமாவோ மாறணும் இல்லையா?
1: ஆமா பாப்பா.
0: ஏன் மாறல? சிங்கம் சிங்கக்குட்டி தான் போடுது, புலி புலிக்குட்டியும், மான் மான் குட்டியும் தான் போடுது. அதெல்லாம் போக மரம் செடி கொடி கூட எதை காய்க்குதோ அதைத்தான் காய்க்குது. பூமிக்கு கீழே காய்க்கிறது கீழையும், மேலே காய்க்கிறது மேலையும் தான் காய்க்குது. எதுலையும் எப்பவும் எந்த மாற்றமும் ஏற்படல. இன்னைக்கு வர உலகத்துல உள்ள கணக்கில் அடங்காத உயிரினங்களை ஒன்னுக்கு ஒன்னு வேறுபடுத்தி அழகாகவும் வடிவமாகவும் படைச்ச அல்லாஹ்வுக்கு குரங்குல இருந்து மனுஷனை படைக்க எந்த அவசியமும் இல்ல. ஆயிஷா, டார்வினுக்கு என்ன பிரச்சனையோ இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு.
2: ஏமாப்பா, ஒருவேளை குரங்குக்கும் மனிதனுக்கும் உள்ள சில ஒற்றுமையின் அடிப்படையில இப்படி ஒரு அவசர முடிவுக்கு வந்துட்டாரோ?
0: இருக்கலாம். உடல் ரீதியா குரங்குக்கும் மனுஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா ஆச்சரியப்படுற அளவுக்கு மனிதனுக்கும் பன்றிக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கிறதா ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது.
2: ஏமாப்பா, ஒருவேளை அதனாலதான் பன்றியின் இறைச்சிய சாப்பிடுறதுல இருந்து மனுஷனை அவ்வளவு தடுத்திருக்கானோ?
0: நமக்கு ஏன் அரபத்து அதெல்லாம்? அல்லாவை விசுவாசிக்கிற நாம அல்லாஹ் எதை தடுத்திருக்கானோ அதை தவிர்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. உன்ன தகுந்தத எது ஹலால் எது ஹராம்னு அல்லாஹ் அடையாளப்படுத்தி தந்திருக்கையில நாம ஏன் தடுமாறணும்? அது சரி, ஆயிஷாவுக்கு சந்தேகம் தீர்ந்துருச்சா?
1: தீர்ந்துருச்சாப்பா. ஏன்னா ஏற்கனவே எனக்கு டார்வின் கொள்கையில உடன்பாடே இல்லவாப்பா. அப்புறம் நீங்க தந்த விளக்கம் எளிதாகவும் புரிஞ்சுக்க கூடியதாகவும் இருந்துச்சு. தேங்க்ஸ் அப்பா.
3: சரி, போதும் போதும். உங்க ஆராய்ச்சியும் ஹிஸ்டரி ஜியோகிராபியும் இப்போ எல்லாரும் எந்திரிச்சு சாப்பிட வாங்க. இந்த மாதிரி எதையாவது பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வாப்பாவுக்கும் மகளுக்கும் நேரம் போறதே தெரியாது. இங்க நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னத்தை நோண்டிக்கிட்டு இருக்கான் அந்த பையன்? அடே அரபாத்தே, சொல்றது காதுல விழுதா இல்லையா? எந்திரிச்சு வாடா சாப்பிட.
0: நேரம் சத்தமே இல்லாம இருந்துச்சு, இப்ப எப்படி திடீர்னு?
1: அப்பா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கல, அம்மா அப்படியே ஓரமா உட்காந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டாங்க. அத சமாளிக்கத்தான் எல்லாரும் இந்த விரட்டு விரட்டுறாங்க. என்னமோ நம்ம பேசிக்கிட்டு வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி.
4: அம்மா, உங்களை வாப்பா கிட்ட போட்டு கொடுக்குதுமா?
3: ஓஹோ, அப்படியா?
5: இல்லம்மா, குண்டன் போய் சொல்றாமா.
6: ஆமா, நான் குண்டன் தான், நீ தான் ஒள்ளி குச்சி. போடி
5: பாருங்கம்மா.
3: அண்ணாமே, இந்த லீவு எப்ப முடியுமோ?
0: என்னங்க,
3: நம்ம அரபத்தை பாத்தீங்களா?

0: நல்லா இருக்கு நீ சொல்றது. ஆட்டிறச்சி பரட்டலும், கோழி வறுவலும், மீன் பொரியலும், முட்டை அவியலும்னு சாப்பாடு போட்டு சாப்பாடு மேச களை கட்டுது. அப்புறம் உடம்பு போடாம என்ன பண்ணு? நானே 5 கிலோ ஏறிட்டேன். அவனாவது வளர்ற புள்ள ஓடுற ஓட்டத்துல உடம்ப குறைச்சிருவான்.
1: அதுவும் சரிதான்.
0: நான் எப்படி குறைக்கிறது? முதல்ல சாப்பாட்டை கண்ட்ரோலா வை, அப்பதான் எல்லாருக்கும் நல்லது.
1: அதுக்காக ரசமும் ஊறுகாயமா டெய்லி சாப்பிட முடியும். அப்புறம் ஆடு மாடு கோழி எல்லாம் கோச்சிக்கலாம். என்ன
2: வாப்பா, நீங்க தூங்க போறீங்களா?
0: ஏன்பா, எதுவும் கேக்கணுமா?
2: ஆமா வாப்பா.
0: அப்போ பகல் தூக்கம் பெருசில்ல. சரி, நீ கேளு.
1: உங்களுக்கு வேற வேலை இல்லையா? நான் போய் படுக்க போறேன். உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குங்க. 4 மணிக்கு சூடா ஒரு காஃபி போட்டுட்டு வந்து என்ன எழுப்புங்க. சரியா?
0: உத்தரவுங்க மகாராணி. சரியா ரஃபாத், நீ சொல்லு.
2: என்னால ஒரு விஷயத்த ஒத்துக்கவே முடியல பாப்பா.
0: என்ன விஷயம்?
2: ஆனா விஞ்ஞானிகள் அலசி ஆராய்ஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க கருத்தோட நான் உடன்படுறேன் பாப்பா.
0: என்னப்பா அது?
2: அதாவது கடல் நீர் மற்றும் நீர்நிலைகள் சூரிய வெப்பத்துல ஆவியாக்கி மேகமா மாறுதுன்னும், அப்புறம் அதுல குளிர்ந்த காற்று பட்டதும் கார்முகிலா மாறி பூமிக்கு மழை வருதுன்னு சொல்றாங்க.
0: ஆமா, அப்படித்தான் ஆராய்ச்சி முடிவு சொல்லுது. நானும் அப்படித்தான் இருக்கும்னு நம்புறேன். செயற்கை மழை கூட அந்த மேகத்துல இருந்து பெய்ய வச்சு விஞ்ஞானிகள் சாதிச்சிட்டாங்களே.
2: சரி,
0: ஏன் அதுல உனக்கு என்ன சந்தேகம்?
2: அது உண்மைதான்ப்பா. ஆனா என்னோட கருத்து என்னன்னா, வானம், பூமி, சூரியன், நட்சத்திரம், கோள்கள், சந்திரன் மற்றும் பல்வேறு உயிரினங்கள் போல மேகம் ஒரு தனி படைப்புன்னு நான் நம்புறேன்ப்பா. அது பூமிக்கு நிழல் தருவதற்காகவும் மழை பொழிவதற்காகவும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒண்ணுன்னு நான் நம்புறேன் பாப்பா.
0: மாஷா அல்லாஹ். ஆனா அதுக்கான ஆதாரம் எதுவும் வச்சிருக்கியா?
2: இது வரைக்கும் இல்ல பாப்பா. என்னோட ஆய்வுல இப்பதான் முத கட்டத்துல இருக்கேன். என்னோட இந்த முடிவு சரியா தவறான்னு எனக்கு தெரியல பாப்பா. ஆனா இந்த விஷயம் ரொம்ப நாளா என்ன உறுத்திக்கிட்டே இருந்துச்சு பாப்பா. அதான் இன்னைக்கு கேட்டுட்டேன். உதாரணமா, சூரியன் பூமிக்கு வெளிச்சம் தர்ற மாதிரி, நிலா இரவுல ஒளி ஊட்டுற மாதிரி, மேகம் பூமிக்கு மழை தரவே படைக்கப்பட்டதுன்னு நான் உறுதியா நம்புறேன் பாப்பா.
0: அரபாது, நிச்சயமாக அல்லாஹ் ஆய்வு பண்றத விரும்புறான்.
2: சரி,
0: அல்லாஹ் தன்னோட வசனத்துல இந்த குர்ஆன ஆய்ந்துணர மாட்டார்களான்னு கேக்குறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உனக்கு வெற்றியை தருவான். தொடர்ந்து செய் வாப்பா. வள முடிஞ்ச உதவியை உனக்கு செய்யறேன்.
2: சரி,
0: அது சரி. உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வர காரணம் என்ன
2: பாப்பா? சூரிய வெப்பத்தால ஆவியாவுற நீர் எப்படி காற்றழுத்தத்துல எந்த சேதமும் அடையாம மேல போய் மேகமாயி திரண்டு மிதக்குது? இங்க எனக்கு சந்தேகம் வந்துருச்சு பாப்பா.
0: எப்படி?
2: அதாவது சூரிய வெப்பத்தால நீர் ஆவியாவது உண்மைதான். ஆனா ஆவியாவுற அந்த நீரை காற்று தனக்குள்ள ஈர்த்து தன்னை ஈரப்பதமா மாத்திக்குது. அது மட்டுமல்ல, அந்த ஈரப்பதத்தை கொண்டுதான் காத்து மேகத்தை குளிர்விக்குது. அதுக்கும் பின்னால மேகத்திலிருந்து மழை வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன். மத்தபடி ஆவியாவுற நீர் மேகமா மாறுறதுல பாப்பா, மேகம் ஒரு தனி படைப்புன்றதும் அது நிழல் கொடுக்கறதுக்கும் மழை பொழியறதுக்கும் அல்லாஹ்வால படைக்கப்பட்ட ஒண்ணுன்னு சொல்ல வரேன். நான் யாரையும் நம்ப சொல்லல பாப்பா. ஒரு நாள் நானும் வேற யாரோ இதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்புறேன் பாப்பா.
0: மாஷா அல்லாஹ், என்ன ஒரு பிரமாதமான ஆய்வு! எப்படிடா உனக்கு இப்படி எல்லாம் தோணுச்சு?
2: அல் குர்ஆன் தான் பாப்பா. மழைய சுமந்த பழுவான மேகங்களையும் அவனே உருவாக்குறான் அப்படிங்கிற இந்த வசனம் போன்ற பல வசனங்கள் தான் பாப்பா இப்படி என்ன சிந்திக்க வச்சுச்சு.
0: தப்பு இல்ல அரபாத். ஆய்வு முடிவுகள் சில முரண்பாடுகளை தோற்றுவிக்கிறது இயற்கைதான்.
2: சரி,
0: அப்பதானே அதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும்.
2: ஆமா,
0: அதுக்கேத்த மாதிரி தொழில்நுட்பமும் வளர்ந்துருச்சு. அதனாலதான மனுஷன் அடுத்த கட்டத்துக்கு மிக வேகமா முன்னேறான்.
2: உண்மைதான் அப்பா.
0: ஒருவேளை உன்னோட சந்தேகம் உண்மையா கூட இருக்கலாம். ஆரம்பத்துல எல்லா ஆய்வு முடிவுகளும் ஆராய்ச்சியாளர்களும் மிக கேவலமா விமர்சிக்கப்பட்டாங்க, கேவலப்படுத்தப்பட்டாங்க. ஆனா அவங்க தொடர்ந்து முயன்றதாலதான் இன்னைக்கு நாம சகல வசதிகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யார் கண்டா, நம்ம வீட்லயும் ஒரு விஞ்ஞானி உருவானா பெத்தவங்க எங்களுக்கு சந்தோஷம் தான்ப்பா. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான்.
2: ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
3: நேர்களே, இதுவரை ரஹ்மத் நிஷா எழுதிய மெய் ஞானம் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அமீர் அப்பாஸ், சஜரின் சுல்தான், சமீமா ஜப்பார் மற்றும் சைத் நசீர் ஆகியோர் பங்கேற்றனர்.
4: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
5: பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கின்றது. தயாரா இருக்கீங்களா? இதோ

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிட்டி தடதட தடவென அதிர்

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் கொண்டா விப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவங்க மதிப்பேன் அது ஏன் வழக்கம். காலை இழுத்து உயர மெதச்ச

0: with DJ Yuva.
1: La la la le la la le.
2: அப்புறம் யோகா உடற்பயிற்சி எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்க போல இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
1: அதுவா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி, நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன்.
2: அது சரி.
1: ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு.
2: யாரோ 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க. சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
2: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
2: அதேதான்
3: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை ஒழிச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய், இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை ஒழிச்சு டைப் பண்ணுங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். 18வது பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டிற்கு பின்னர் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை கேரளத்துக்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கோழிக்கோடு என்றும் அழைக்கப்படும் கலிகட் நகரம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சமூக மேம்பாடு, கல்வி மேம்பாடு மற்றும் மத நல்லிணக்கம் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள டத்தோஸ்ரீ அன்வார் நாளை இந்தியாவின் தலைமை முஃப்தி ஷேக் அபுபாக்கர் அமாட்டை சந்திக்க உள்ளார். வெளிநாடுகளில் உள்ள மலேசிய பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கான குடியுரிமை விதிகளின் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் நடைமுறைக்கு வரும் நாளை உள்துறை அமைச்சு அறிவிக்கும். அந்த விவகாரத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்த பின்னர் அந்த அறிவிப்பு வெளியிடப்படும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியான் இஸ்மாயில் தெரிவித்தார். நடைமுறைக்கான நாளை மாமன்னர் நிர்ணயித்து விட்டதாகவும் அவர் கூறினார். சபா சண்டக்கானில் 2025 தொடங்கி இவ்வாண்டு ஆகஸ்ட் வரையில் இணைய உள்ளடக்கங்களை உட்படுத்தி 714 புகார்கள் பதிவானதாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC தெரிவித்துள்ளது. அவற்றுள் 408 சமூக ஊடகங்கள் தொடர்பானவை என சண்டக்கான் நாடாளுமன்ற உறுப்பினர் விவியன் வாங்ஷியே தெரிவித்தார். வயது, பின்னணி, இடம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் இணைய குற்றங்கள் தலை தூக்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். லெபனானின் சில பகுதிகளில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதல்களுக்கு பிரிக்ஸ் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இவ்வேளை அடுத்த ஆண்டுக்கான பிரிக்ஸ் மாநாட்டை சீனா ஏற்று நடத்தவுள்ளது. தற்போது இந்தியா புதுடெல்லியில் நடைபெறும் அம்மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள சீன அதிபர் ஸி ஜின்பிங் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். பிரிக்ஸ் அமைப்பு 2006 நிறுவப்பட்டது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென் ஆப்பிரிக்கா ஆகியவை தொடக்கத்தில் அதன் உறுப்பினர்களாக இருந்த வேளை 2024 சில நாடுகள் அதில் இணைந்தன. விளையாட்டு. மலேசிய சூப்பர் லீக் கார்பந்து. பினாங்கு FC முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இன்று மாலை பினாங்கு பண்டாரயா அரங்கில் நடைபெற்ற கிளாந்தான் ரெட் வாரியர்ஸ் FC-யுடனான ஆட்டத்தில் அவனி 3-2 என்ற கோல்களில் வெற்றி பெற்றது. 96வது நிமிடத்தில் ஸ்டெஃபனோ ப்ரூனோ புகுத்திய கோல் பினாங்கின் வெற்றியை உறுதி செய்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் ஏனி பஸ்தினால் ராயப்பன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழியோடு தொடர்ந்து நீங்கள் இணைந்திருந்தா அது எங்களுக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கின்றீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, சற்று முன்பு நமக்கு வந்து அறிவிப்பாரிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அதாவது கிடாவிலிருந்து போது தலைநகரை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றார்களாம். அதே வேளையில் திரு ரமேஷ்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இனிய பாடல்கள்லாம் ஒலிபரப்பு செய்யுங்க, ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூர பயணத்தில் இருக்கோம், மின்னல் தான் எங்களுக்கு துணையாக இருக்கு அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் விறுவிறுப்பான பாடல்களையும் அதே வேளையில் டிக்டாக்ல நீங்கள் கேட்கின்ற பாடல்களையும் நாம இன்னைக்கு உங்களுக்காக வழங்கவிருக்கின்றோம். அவர் கொஞ்சம் விறுவிறுப்பு அப்படின்னு சொன்னதுனால சந்தோஷ் நரன் கொண்டு வரக்கூடிய பாடலை, இது ரமேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா, உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்காகவும் இந்த பாடல்

ஜெஃப் டலி மதுஸ்ரீ கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். காற்றின் மொழியில நாம இணைந்திருக்கின்றோம். சில நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன அன்பின் வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல சிலருடைய வருகை நமக்கு அப்படியே ஒரு பெரிய பூரிப்பை மகிழ்ச்சி எல்லாமே கொடுக்கும். அதே வேளையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு நம்ம ஒருத்தரை யோசிச்சுட்டே இருப்போம், அவர் பாத்தீங்கன்னா திடீர்னு நமக்கு ஒரு செய்தி அனுப்புவாங்க, திடீர்னு அழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, இப்பதாங்க உங்களை நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன அலைகள் நம்முடைய ஏக்கங்களை அப்படியே விருப்ப பாடல்களை எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிருஷ்ணன், பிறகு வந்து சுரேஷ், அழகா இருக்கீங்கன்னு சுரேஷ், ஐயோ ரொம்ப நன்றி. அடுத்ததா வந்து புருஷோத்தமன், பிறகு ஷாமிலி, முந்தக்கா மணி, எப்போதுமே முந்தக்கா மணி நம்ம அழைச்சி பேசுவார், இன்னைக்கு இந்த பக்கம் வந்திருக்காரு. டிஎச் ராதாகிருஷ்ணன், விக்னேஷ், சிவா, பிறகு ராஜேஸ்வர ராவ், இப்படி நிறைய பேர் டிக்டாக் வழியே நம்மோட இணைஞ்சிருக்காங்க. சரி, என்னென்ன பாடல்கள் உங்களுக்கு வேணும்ன்றதை அழைச்சி சொல்லணும்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா இன்னைக்கு டிக்டாக் வழியா தான் நீங்க கேட்க போறீங்க. 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகுதான் பழைய பாடல்களை நம்ம கேட்க போறோம். ஓ, மாலா நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து நமக்கு வந்து செய்தி அனுப்பியிருக்காங்க. வணக்கம் மாலா, எப்படி இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு மணி ஏத்துனேன். சரி, இப்படியாக டிக்டாக் அப்படின்னு சொல்லும்போது சமூக வலைதளங்கள்னாவே என்ன அப்படின்னா, உலகமெங்கும் இருக்கக்கூடிய இதயங்களை இணைக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். நாம மட்டும் பேசிட்டு இருப்போம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அங்கிருந்து பாருங்க, நெதர்லாண்ட்ஸ்லேருந்து நான் வந்து உங்களை கேட்குறேன் அப்படின்னும் போது அது ஒரு தனி மகிழ்ச்சி தானே. அப்புறம் முனி வந்து சிங்கப்பூர்லேருந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் வந்து பயணத்துலேயோ அல்லது இணையம் வழியாக நம்ம கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதை விட மகிழ்ச்சி வேற எதுவுமே இருக்க முடியாது. சரி, தினகரன் அவர் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காரு. முதல் முறையா மின்னலை வந்து கேட்கிறாரு அப்படின்னும் போது மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வேளையில தினகரன் அவர் கேட்டிருக்கிற பாடலை வந்து அடுத்து நம்ம இடம்பெற செய்ய போகின்றோம். சரி, பாடலை கேட்கலாமா?

நீங்களும் அந்த உரையாடல்ல கலந்து கொள்ளலாம், உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தலாம். வாங்க இந்த பக்கம் சந்திக்கலாம்.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம் மனம் சுவை அனைத்து மடங்கு
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
0: தொண்ணூறாம் ஆண்டிலே
2: உங்களுக்கு எது பிடிக்கும்
3: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.
4: அவங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாத என்ன கேட்ட போறீங்க? பாடல் தானே கேட்பீங்க, அதுவும் அன்புக்குரியவருக்காக பாடல் கேட்பீங்க. அது வழங்குறதுக்கு எங்களுக்கும் அலாதி ஆசை தான். உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது எங்களுக்கு பிடிச்சமான ஒன்று தானே. சரி, அடுத்ததா ஜிவானி. ஜிவானி கேட்டிருக்கக்கூடிய பாடல் லக்ஷிதா அவங்களுடைய மகளுக்காக வந்து கேட்டிருக்காங்க. பாடல் நம்ம அடுத்து கேட்க போறோம். டிக்டாக் வழியாக நேர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவங்களுடைய விருப்ப பாடல்களும் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அதே வேளையில் பயணத்தில் இருந்து கொண்டு பாடல்களையும் ரசித்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததான் என்ன பாடலை கேட்கலாம் அப்படின்னு நீங்களும் யோசிக்கலாம். யோசித்தது மட்டும் இல்லாமல் டிக்டாக் பக்கம் வந்து நீங்களும் பாடல்களை விரும்பி கேட்கலாம். நிச்சயமாக உங்கள் பேரையும் சொல்லுவோம். உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் நம்ம ஒலியேற்றுறதுக்கு ஆர்வத்தோடு காத்துக்கிட்டே இருக்கோம். உங்களோட பொன் கோகிலும் பேசிக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்திரிக்காக அந்த பாடலை நம்ம கேட்டோம். அந்த பாடலை வந்து திவ்யான்னு நினைக்கிறேன், திவ்யான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக யாழினி, என்னுடைய மகள் யாழினிக்காக ஒரு பாடலை ஒலிபரப்புங்கள் அப்படின்னு யாழ் அப்படின்றவர் வந்து செய்தி அனுப்பியிருக்கிறது. டிக்டாக் அப்படின்னாலே என்ன அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் என்ன அப்படின்னா அவங்களுடைய பெயர்களை தாண்டி புனைப்பெயர்கள் தான் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் அந்த படிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கும், ஆனால் படிக்க முடியாத பெயர்கள் கூட இருக்குது. உதாரணத்துக்கு அன்னைக்கு யாருடைய ஒரு பேர் வந்து மிக்கி மவுஸ் அப்படின்னு வச்சுருந்தார். நானே சொன்னேன் உங்கள் பேரை மிக்கி மவுஸ் அடுத்து வரும் பாடலை விரும்பி கேட்குறாரு, நான் எப்படிங்க சொல்கிறது அப்படின்னும் கேட்டேன். அப்பவும் அவர் உண்மையை பேரை சொல்லலை. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, டிக்டாக் பக்கம் பெரும்பாலும் அதை வந்து மர்ம பெயர்கள் என்று வைத்துக் கொள்ளாமல் நம்ம வந்து புனை பெயர்கள் அப்படின்னே சொல்லிக்கலாம். சரி, அவரு கேட்ட அவங்க மகள் கேட்ட அவங்க மகளுக்காக கேட்ட அந்த பாடலை அடுத்து நாம கேட்கலாம். சரி, யார் யாருக்கெல்லாம் பாடல்கள் வேணுமோ நீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பாடல்கள் இன்றைக்கு இடம்பெற போகின்றது. அதே வேளையில் 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழைய பாடல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எந்த பாடலை நீங்க கேட்க ரொம்ப ஆசையா இருக்கீங்களோ அந்த பாடலை கேட்கலாம், அழைச்சி கேட்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுதோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசியாவும் இந்தியாவும் பல துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளில் இறங்கியுள்ளன. புதுடில்லியில் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் மாநாட்டின் போது பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இவ்விவகாரம் குறித்து விரிவாக கலந்துரையாடினர். இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப பொறியியல் முதன்மை குழுமமான மதிசன் மலேசிய சந்தையை ஊடுருவ தொடங்கியுள்ளது. புதுடில்லியில் அக்குழும தலைவர் சஞ்சய் மேட்டாவுடன் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சந்திப்பு நடத்தினார். 47 நாடுகளில் வர்த்தகத்தை விரிவாகியுள்ள மதிசனில் சுமார் 200,000 பேர் வேலை செய்கின்றனர். சரவாக்கின் சிரியன் மற்றும் லுபோ அந்துவில் உள்ள பள்ளிகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். காற்று மாசு குறியீடு 200 கீழ் பதிவாகும் வரை அந்நிலை நீடிக்கும் என மாநில கல்வித்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு மன்றத்தை விரிவுபடுத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நிகராளிகளை அதிகரிக்கும் வகையில் இந்த விரிவாக்கம் இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். புவிசார் விவகாரங்களை தொடர்ந்து ஐநாவின் பங்கை தக்கவைப்பதிலும் வலுப்படுத்துவதிலும் ரஷ்யா முக்கிய கவனம் செலுத்துவதாக பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டத்தில் உரையாற்றுகையில் புட்டின் கூறினார். ஆற்றல் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் உட்பட ஆற்றல் சந்தைகளின் நிலைத்தன்மை, ஆற்றல் வளங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றின் அவசியத்தை பிரிக்ஸ் தலைவர்கள் சனிக்கிழமை வெளியிட்ட கூட்டறிக்கையில் வலியுறுத்தினர். அனைத்து நாடுகளின் சமூக பொருளாதார வளர்ச்சி, பாதுகாப்பு, நலன் ஆகியவற்றுக்கு ஆற்றல் பாதுகாப்பு அடித்தளமாக இருப்பதை அந்த கூட்டறிக்கை நினைவூட்டுகிறது. விளையாட்டு. மலேசிய சூப்பர் லீக் கால்பந்து. இப்பருவத்தில் 4 ஆட்டங்களுக்கு பின்னர் பினாங்கு எஃப்சி பெற்ற முதல் வெற்றியை தொடர்ந்து அவனி விளையாட்டாளர்கள் மீதான அழுத்தம் குறையும் என நம்பப்படுகிறது. இருப்பினும் ஹரிமோ கும்பாங் இன்னும் அதன் சிறந்த அடைவு நிலையை எட்டவில்லை என அதன் தலைமை பயிற்றுநர் வான் ரோஹேமி வான் இஸ்மாயில் கூறினார். பினாங்கு எஃப்சி கிளந்தான் ரெட் வாரியர்ஸ் எஃப்சியை 3-2 என்ற கோல்களில் வென்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

உங்களுடைய பழைய நினைவுகள் சில பாடல்கள் வந்து கேட்கும் போதே அந்த நினைவுகளை மீட்டுச் செல்லக்கூடிய வகையில் அமையும். அந்த மாதிரியான பாடல்கள் தான் இப்பொழுது தொடக்கம் 12 வரை இடம்பெறவிருக்கின்றன. நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுக்கு விருப்பமான அந்த பாடல்கள், அதே வேளையில் எப்போதும் சொல்வதுதான், அடிக்கடி குரல் கேட்ட நேயர்கள் மீண்டும் ஒரு தடவையாவது எங்களுடைய குரல் வராதா அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேயர்களுக்கு நாம் வாய்ப்பு அளிக்கவிருக்கின்றோம். அந்த வகையில் நீங்களும் அழைக்கலாம். 0322825733 அல்லது 4768. ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாலும், ஒவ்வொரு பாடலின் வரிகளுக்கு பின்னாலும் ஒரு கதை நிச்சயமாக இருக்கும். அது பாடலாசிரியர் எழுதும் போதும் சரி, அல்லது அந்த பாடல் காட்சி அமைக்கும் போதும் சரி, அல்லது அந்த பாடலை நாம் கேட்கும் போதும் சில முகங்கள், சில நினைவுகள் நம் கண் முன்னே வந்து நிழலாடும். அந்த மாதிரியான நல்ல இனிமையான பாடல்களை இந்த நேரத்தில் கேட்கும் போது நம்மளுடைய மனதிற்கும் இதம் அளிக்கும். அப்படியாக இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கப் போகின்றீர்கள். அதனை ஒலிபரப்புவதற்காக நாங்கள் காத்துக்கொண்டே இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடக்க பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் விமலா பேசுறேன்.
0: விமலா, எங்க இருந்து அழைக்கிறீங்க விமலா? கில்லானில் வசிக்கிறீங்க. இந்த இரவு வேளையில என்ன பாடல விரும்பி கேட்க போறீங்க?
1: நம்மளுடைய கர்ணன் படத்தில் இருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பாடலை.
0: அடேங்கப்பா, எனக்கும் பிடித்த பாடல், பலருக்கும் பிடித்த பாடல். நிச்சயமாக அந்த பாடலை எடுத்து நம்ம கேட்போம். நன்றிங்க.

0: வணக்கம், நான் ரமேஷ் பேசுறேன்.
1: சொல்லுங்க ரமேஷ், என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: பாடல் எங்களுக்காக, இப்ப வாகனத்துல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், கடால இருந்து கோலாலம்பூர் நோக்கி வந்துட்டு இருக்கோம். எங்களுக்காக ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா சந்தோஷமா கருக்கு.
1: நிச்சயமா நிச்சயமா, அவசியம். என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: சுசிலா பாருங்க, மலர்ந்து மலராத பாசமலர் பாடல்.
1: பாசமலர் பாடல கேக்குறீங்க?
0: ஆமா,
1: பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படியா, சரி, அந்த பாடல கேக்கலாம். சரி, வாகன நெரிசலா இருக்குங்களா?
0: வாகன நெரிசல் குறைவா தான் இருக்கு.
1: அதனால மகிழ்ச்சியா வந்துட்டு இருக்கீங்க, எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம, நெரிசல் இல்லாம
0: வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் பயணம் இன்னும் கொஞ்சம் சுமூகமா இருக்கிறதுக்காக ஒரு பாடல்.

நினைப்போம், ஆனால் சில நேரங்களில் வந்தது நெருங்கி போவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அதுதான் உண்மை இல்லையா? சரி, பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சில பாடல்கள் பல நினைவுகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றன. அந்த நினைவோடு அடுத்ததாக கொஞ்சம் காதல் மனநிலைக்கு நம்ம செல்ல போகிறோம். அதனால் அடுத்த பாடல், அதற்கு பிறகு நம்ம நேர்களுடைய விருப்ப பாடல்களையும் நம்ம கேட்கலாம்.

பாசமலர்த்தருக்காக அந்த பாடலை நம்ம திரு இ கே ரமேஷ் அவர்கள் கேட்டிருந்தாங்க. சரி, இந்த வேளையில் அந்த பாடல் அப்படின்னு சொல்லும்போது உறவுகளை, சில உறவுகளை மறந்துவிட முடியாதுதான். அதே வேளையில் அது ஒரு தாலாட்டு பாடலாக இருந்தாலும் கூட உறவுகளை அழுத்தமாக சொன்ன வரிகளை கொண்ட பாடல் அப்படின்றது நிச்சயமாக நமக்கு தெரியும். அது எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனநிலையை நோக்கி நம்மை நகர செய்கின்றது அப்படிங்கிறது தான் உண்மை. குறிப்பாக சில உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த உறவுகள் ரொம்ப நெருக்கமாக இருக்கணும்னு நம்ம

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவு.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போல்

0: நானு திருமதி. ஹலோ,
1: எங்க திருமதியில இருந்து ஆளை காணோம்?
0: நான் கன்னியம்மாள் ஏழுமலை.
1: எங்க இருந்து அழைக்கிறீங்க கன்னியம்மாள்?
0: நான் சிராசில இருந்து அழைக்கிறேன். நான் பேசுறது உங்ககிட்ட இதுதான் முத பத்தின்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் தடுமாறு.
1: ஆமா, உங்களுடைய மகிழ்ச்சி தடுமாற்றம். ஆமா, பொன்கோகிலம் தான்.
0: பொன்கோகிலம். ஏன்னா உங்களோட சில மத்தியானம் எல்லாம் வந்தீங்களா? நான் அடிப்பேன், ஆனா கிடைக்க மாட்டேது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட பேசுறது. இல்ல, இன்னைக்கு என்னோட மகனுக்கு பிறந்த நாள், அதனால அவருக்காக ஒரு பாடல் விரும்பி கேக்குறேன். காந்தி பிறந்தது. ஏன்னா அவரு படிச்சாரு, ஒரு 10 வயசுல மேடையில ஏறி படிச்சாரு. ஆமா ஆமா, அவரு வாழ்த்துறது வந்து பாட்டி வந்து தனலட்சுமி, மாமா மாருங்க வந்து முகிலன், கணேசன், முத்தம்மா, மங்கை. ஏன்னா எங்க அக்காவுக்கும் இன்னைக்குதான் பிறந்த நாள். முத்தம்மா லோகநாதன் அவங்களுக்கு இன்னைக்குதான் பிறந்த நாள். எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க இந்த பாட்டை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: நீங்க மலாக்கால இருந்து பேசுறதுனால இவ்வளவு மெதுவா பேசுறீங்களா? எப்போதுமே அப்படிதான் அமைதியா இருப்பீங்களா? நம்ம முடியலையே, சொல்லுங்க யார் பேசுறீங்க?
1: மலருக்கும் ஜாதி இல்லை.

0: கழுத்தில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்
1: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: ஞான சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் முஹம்மது சாலே மன்பை.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இரு நண்பர்கள் எங்கே போனாலும் இணைந்து போவது வழக்கம். அதுபோல் ஒரு நாள் தன் நண்பனிடம் மற்றொரு நண்பன் சொன்னார், உலகம் தானே இயங்குகிறது. காலை பொழுதில் சூரியன் உதயமாகி மாலை நேரம் அது மறைந்து விடுகிறது. இரவு வருகிறது, சந்திரன் நிலா வெளிச்சம் கிடைக்கிறது. விதையை விதைக்கிறோம், அது முளைத்து மரம் செடி கொடியாக வளர்ந்து பலன் தருகிறது என்றார். எல்லாம் தானே நடக்கிறது, உலகம் இயங்குவதற்கு என்று ஒருவனும் இல்லை என்றார். அப்போது அருகே இருந்து அதை கேட்டுக் கொண்டிருந்த அவருடைய நண்பர், சரி நாளை மீண்டும் சந்திப்போம் என வீட்டுக்கு போய்விட்டு மறுநாள் வரும்போது தன்னுடன் ஒரு நண்பர் வருவார் என சொல்லி அமர்ந்து விட்டார். ஆனால் அவரோ சற்று தாமதமாகி வந்தார். ஏன் இவ்வளவு நேரம் என கேட்டார். அப்போது தாமதமாக வந்த புதிய நண்பர், நான் வரும்போது ஒரு மரம் தானே விழுந்து பலகையாகி அப்பலகைகளெல்லாம் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து படகு போன்றாகி பின்பு கடலில் ஓடியது. அதை அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன், அதனால்தான் நேரமாகிவிட்டது என்றார். அங்கிருந்த நண்பர், நேற்று எல்லாம் தானே நடக்கிறது என்றாரே, அவர் இடைமறித்து வந்து கதை சொன்னவரிடம் என்ன சொல்லுகிறாய், எப்படி இவையாவும் தானே நடக்கும்? ஒருவர் மரத்தை வெட்டி பலகையாக்கி படகு போன்ற பொருளாக செய்து கடலில் விட்டால்தான் ஓட்ட முடியும், ஓட முடியும் என்றபோது, நேற்று நாளை வருகிறேன் என்று நண்பர் சொன்னாரே, அவர் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு என்ன பேசுகிறாய், ஒரு சாதாரண ஒரு படகு ஓட ஒருவன் வேண்டும் என்கிறாய், அது எப்படி? இவ்வுலகத்தை இயக்கவும் இயங்கவும் ஒருவன் வேண்டாமா? ஆம், அவன்தான் இறைவன் என்றபோது சற்று சிந்திக்க தொடங்கினார். உலகில் எதுவானாலும் அது இறைவனின் கட்டளைப்படிதான் நடக்கிறது என்பதை முதலில் நாம் உணர வேண்டும். ஒரு செடி உருவாக வேண்டுமென்றால் கூட விதை போட வேண்டும், ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்ற வேண்டும், அதை கவனிக்க வேண்டும். வளர்ந்திருக்கிறதா, அதில் ஏதாவது குறை ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது உபரியாக எதுவும் மருந்துக்களை வீச வேண்டுமா என்றெல்லாம் கவனிக்க வேண்டும் என அவருக்கு விவரம் கொடுத்தார் அங்கிருந்த நண்பர். இதிலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? உலகம் இயங்க நம்மை படைத்த ஒருவன் இருக்கிறான் இறைவன். அதனால்தான் அந்த சகோதரர் சற்று யோசிக்கத் தொடங்கினார். இறைவா, எங்கள் மீது அன்பு மழை பொழிபவனே, நாங்கள் கேட்டால் கொடுக்காமல் இருக்கப் போகிறாய், கொடுக்கிறாய். அனைத்தும் உன் அருட்கொடைகளும் வாழ்க்கை வளங்களும் உன்னை கொண்டேதான் நாங்கள் நிறைவு அடைகிறோம். நாங்கள் உன்னை நினைக்க வணங்க மறந்துவிட்டாலும் எங்களை மறக்காமல் அனைத்தையும் எங்களுக்கு தருகிறாய். நீதான் எங்களுக்கு உயிரை கொடுத்தாய், நல்ல அறிவை கொடுத்தாய், நல்வாழ்வு வாழ உணவை, உறைவிடத்தை, உடையை, ஏன் வார்த்தையால் வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு பேரருளை வழங்கினாய். எண்ணற்ற வகையான எல்லையற்ற அருள் கொடைகளை நீயே எங்களுக்கு வழங்குகிறாய். நீயே அல் குர்ஆனில் என்னுடைய அருள் கொடைகளை என்ன முற்பட்டால் அதை எண்ணி முடிக்க முடியாது என்றே சொல்லியும் தருகிறாய். பேசுவதும் கூட நீ எங்களுக்கு கொடுத்த அறிவுதான். அதனால் உன்னை மறந்தால், உன்னை வணங்காமல் இருந்தால் எப்படி? அப்படி இருப்பவர்களை பார்த்தால் வியப்பாக ஆச்சரியமாக இருக்கிறதே. அவர்களை நல்ல நிலைக்கு மாற்றுவாயறைவா. எல்லாம் தருபவனை எப்படி மறந்திருக்க முடியும்? ஒருவர் ஒரு பொருளை தந்துவிட்டாலே போதும், அவருக்கு நன்றி என்ற ஒரு வார்த்தையாவது முக மலர்ச்சியுடன் சொல்லும் நாம் எப்படி அனைத்தையும் தரும் எல்லாம் உள்ள அல்லாஹை மறப்பது மறுப்பது? இறைவா, உன்னை நினைத்து வாழ்கின்ற நல்ல நிலை எங்களுக்கு உருவாக்குவாயாக. உன்னுடைய கட்டளைகளை உத்தரவுகளை ஏற்று நடக்கக்கூடிய நல்மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. எல்லா வளங்களையும் எல்லா நலன்களையும் எல்லா நிலைகளையும் எங்களுக்கு தந்து எங்களுடைய வாழ்வை வளமிக்க வாழ்வாக தந்தல்வாயாக. இறைவா, அனுதினமும் உன்னை வணங்கக்கூடிய மக்களாகவும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகவும் எங்களை ஆக்கி அருள்வாயாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
2: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் முஹம்மது சாலி மன்பை.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கி.
0: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
1: இந்த அளவில் காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் பொன் கோகிலம். மீண்டும் நாம நாளை காற்றின் மொழி நிகழ்ச்சியில் இரவு சந்திக்க வருகின்றோம். இந்த நாள் உங்களுக்கு நிறைவான நாளாகவும் பொழுதாகவும் அமைந்திருக்கும் என்று பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். நாளைய பொழுது நல்ல பொழுதாகவும் மகிழ்ச்சியான பொழுதாகவும் உங்களுக்கு அமையட்டும். நாளை காற்றின் மொழியில் இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

0: ஆர்டிஎம் இல்லாம கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது செய்யறது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில்

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜ்.

0: அப்பே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
0: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
2: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ சொல்லடி.
2: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாடுங்க, உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

0: வந்திருக்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் FM.
1: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசிய மடானி, வளமே வாழ்வின்.
2: மின் நல்ல FM, இளமை, புதுமை, இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தொடக்கமாக இந்தியா புதுடெல்லியில் நடைபெற்று வரும் 18ஆம் பிரிக்ஸ் மாநாட்டு விவரங்கள். ஆசியான் இந்தியா தொடர்பை வலுப்படுத்துவதில் மலேசியா வழங்கி வரும் தொடர் ஆதரவை இந்தியா வரவேற்பதாக அதன் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உடனான இருவழி சந்திப்பின்போது அவர் இதனை தெரிவித்தார். அவ்விரு தலைவர்களும் ஒன்றுபட்ட நன்மை கருதி வட்டார உலக விவகாரங்கள் குறித்து விவாதித்தனர். இதனிடையே ஆற்றல் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் உட்பட ஆற்றல் சந்தைகளின் நிலைத்தன்மை, ஆற்றல் வளங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றின் அவசியத்தை பிரிக்ஸ் தலைவர்கள் சனிக்கிழமை வெளியிட்ட கூட்டறிக்கையில் வலியுறுத்தினர். அனைத்து நாடுகளின் சமூக பொருளாதார வளர்ச்சி, பாதுகாப்பு, நலன் ஆகியவற்றுக்கு ஆற்றல் பாதுகாப்பு அடித்தளமாக இருப்பதை அந்த கூட்டறிக்கை நினைவூட்டுவதாக உள்ளது. ஆகஸ்ட் மாத இறுதியில் நேபாளத்தில் நிகழ்ந்த திடீர் பெருவெள்ளத்தில் சிக்கி காணாமல் போன 55 மலேசியர்களின் நிலையை உறுதி செய்யும் நடவடிக்கை அரசாங்கத்தின் தொடர் முன்னுரிமையாக இருந்து வருகிறது. குறிப்பாக அவர்கள் காணாமல் போனது தொடர்பான அதிகாரப்படி உறுதிப்பாட்டை பெறுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் தங்கள் நாடுகளுக்கிடையிலான எல்லை சிக்கல்களை கையாள இணைந்து செயல்பட ஒப்புக்கொண்டுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் வகையில் ஜி இந்தியாவுக்கு அதிகாரப்படி பயணம் மேற்கொண்டுள்ளார். 2019க்கு பின் ஜி அந்நாட்டுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். மேற்கு பிலிப்பீன்ஸின் பலாவான் பகுதியில் பயணிகள் படகு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 76 உயர்ந்துள்ளது. அத்துடன் 13 பேர் காணாமல் போனதாக கடலோர காவற்படை PCG தெரிவித்துள்ளது. சம்பவத்தன்று 117 பயணிகள், 17 பணியாளர்களுடன் மணிலாவிலிருந்து கோரோன் பகுதியை நோக்கி அந்த கப்பல் சென்று கொண்டிருந்தபோது இவ்விபத்து நிகழ்ந்தது. விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சொந்த அரங்கில் களமிறங்கிய மலாக்கா எஃப்சியை கூச்சிங் சிட்டி எஃப்சி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி கொண்டது. அதனையடுத்து கூச்சிங் சிட்டி அணி 3 புள்ளிகளை பெற்று பட்டியலில் 2 நிலைக்கு முன்னேறியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: தொடர்வது தீன் சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்துன் நஸ்ருடன் தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால் அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான்.

அன்பான மின்னலஃபம் நேயர்களே, அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவனுக்கு எப்பொருளையும் இணை வைக்காதீர்கள். தாய் தந்தையர்க்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உங்களை சார்ந்த அண்டை வீட்டாருக்கும் தொழிலில் பயணத்தில் நண்பர்களாக இருப்போருக்கும் வழிபோக்கர்களுக்கும் அடிமைகளுக்கும் சேவை செய்யுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் அத்தியாயம் 4 வசனம் 36 கூறியுள்ளார். மனிதன் உலகில் வாழும் உயிர்களுக்கு சேவை செய்வதால் உயர் சிறப்பை அடைகிறான், ஈருலகிலும் நற்பாக்கியங்களை பெறுகிறான். ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சமயம் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பயணம் செய்தோம். எங்களில் சிலர் நோன்பு நோற்றிருந்தனர், சிலர் நோன்பு நோற்கவில்லை. வெப்பமான அந்நாளில் நாங்கள் ஓரிடத்தில் தங்க நினைத்தோம். அது சமயம் நோன்பு நோற்ற அவர்கள் சோர்ந்து உட்கார்ந்து விட்டனர். ஆனால் நோன்பு நோற்காதவர்கள் தங்குவதற்கான கூடாரங்களை அமைத்தனர், கால்நடைகளுக்கு நீர் புகட்டினர். இதைக் கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்றைய தினம் நோன்பு நோற்காதவர்கள் சமூக தொண்டு செய்து அதிக நன்மையை பெற்றுச் சென்றனர் என்று கூறினார்கள். நூல் ஆதாரம் மிஷ்கா.

நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேச்சும் மூச்சும் வாழ்நாள் முழுவதும் சமூக பணிகளுக்காக அமைந்திருந்தது. அவர்கள் சொல்கிறார்கள், நோயாளிகளை நலம் விசாரியுங்கள், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள், சிரமத்தில் இருப்போர் விடுதலை பெற ஏற்பாடு செய்யுங்கள். நூல் ஆதாரம் புகாரி. பிரிதொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் பணிபுரிந்து வருபவன் அல்லாஹ்வின் பாதையில் உதவி புரிந்தவனைப் போல், சோர்வின்றி இரவு வணக்கம் வணங்கியவனைப் போல, நோன்பு திறக்காமல் நோன்பு நோற்றவனைப் போல என்று. நூல் ஆதாரம் புகாரி மற்றும் முஸ்லீம்.

ஹசரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் படையினரும் ஒரு பள்ளத்தாக்கை கடக்கும் போது பாதையில் எறும்புகள் ஊர்ந்தன. அவற்றை படையினர் மிதித்து விடுவர் என அஞ்சிய ராணி எறும்பு, எறும்புகளை, உங்களின் புற்றுகளில் நுழைந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், படையினர் தங்களை அறியாமல் கூட உங்களை மிதித்திட வேண்டாம் என்று கூறி சமூக பணியாற்றியது. ஒரு சமயம் பள்ளியில் இஹ்திகாஃப் எனும் வணக்கத்தில் ஈடுபட்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் ஒருவரான ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர், நான் ஒருவரிடம் கடன் வாங்கியிருந்தேன், குறித்த நேரத்தில் என்னால் அதை திருப்பித் தர இயலவில்லை, அவர் தவணையை நீட்டித்தரும்படி எனக்காக தாங்கள் அவரிடம் வந்து பரிந்துரை செய்ய வேண்டும் என அழைத்தார். அவருக்காக பள்ளிவாசலை விட்டு வெளியேறிய ஹசரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர், இதற்காக தாங்கள் ஈடுபட்டிருந்த வணக்கத்தை விட்டு விட்டீர்களா என கேட்டபோது ஹசரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இங்கே அடங்கியுள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே நான் கேட்டிருக்கிறேன், எவர் தனது சகோதரனின் தேவையை நிறைவு செய்வதற்காக நடக்கிறாரோ அது அவர் 10 ஆண்டுகள் இஹ்திகாஃப் இருப்பதை விட மேலானது என்று. நூல் ஆதாரம் புகாரி. இந்த நிகழ்ச்சியில் இருந்து பொது சேவை புரிவது இறைவனுக்காக பள்ளியில் தங்குவதை விட சிறந்தது என தெளிவுபடுத்தியிருக்கிறது. மரங்கள் கனிகளை தாம் புசிப்பதில்லை, பசுக்கள் பாலை தாம் அருந்துவதில்லை, அருவிகள் நீரை தாம் பருகுவதில்லை, பிறருக்கு வழங்கி மகிழ்கின்றன. இப்படைப்புகளைப் போன்று உயர் படைப்பான நாமும் பிறருக்காக பயன்கள் பல ஈந்து ஈருலகிலும் சிறக்க வல்ல அல்லாஹ் வாய்ப்பு நல்குவானாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.

இன்றைய வணக்க மின்னலில் உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள், தகவல்கள் எல்லாமே உங்களுக்காக கைவசம் வைத்திருக்கோம். தொடக்கமாக நாம ஒரு பக்தி பாடலை நிகழ்ச்சியில் கேட்டு வரலாம். மேகனா சுமேஷ் கொண்டு வரும் பாடல் இதோ உங்களுக்காக.

இன்றைய வணக்கம் மின்னலில் சரதனாக பாடல்களை கேட்டிருக்கோம். சரி, ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் அப்படியே வேலையெல்லாம் இருந்திருக்கோம், அல்லது சுற்றி பார்க்க போவீங்க, அல்லது வீட்டில் திட்டங்கள் வைத்திருப்பீங்க. எது எப்படி இருப்பினும் எல்லாமே அப்படியே சுமூகமா இருக்கணும் அப்படின்றது தாங்க எங்களுடைய ஆசை. சரி, இன்றைக்கு செய்தித்தாளில் என்னென்ன செய்திகள்லாம் வரப்போகுது, என்னென்ன செய்திகள்லாம் வந்திருக்கு, வரப்போகுதா வந்துருச்சு, என்னென்ன செய்திகள் எல்லாம் வரப்போகுது வந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டு பிறகு செய்திகளை நாம கேட்கலாம்.

செழிப்பிற்காக இந்தியா மலேசியா உறவுகள் வலுவடையணும் அப்படின்னு பிரதமர் அன்வார் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற செய்தி தான் வந்திருக்கு. புதுடெல்லியில் பிரிக்ஸ் மாநாட்டின் பிறகு தாம் நேரடியாக ஹைதராபாத் ஹவுஸ் சென்று தனது நண்பரான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்ததாக மலேசிய பிரதமர் தத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று தமது முகநூல் பதிவில் கூறியிருக்காரு. நேற்று முன்தினம் இரவு மலேசியா தூத்துக்குடி டெல்லி வந்ததிலிருந்து வழங்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் அப்படின்றதையும் வந்து அவர் சொல்லியிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகள் மக்கள் ஓசை நாளிதழிலுமே வந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பக்கம் ஆசியான் சுகாதார அமைச்சர்களின் ஒப்பந்தம் அப்படின்ற செய்தி வந்திருக்கு. ஆசியான் சுகாதார அமைச்சர்களின் 5 நாள் கூட்டமானது கோலாலம்பூரில் நடந்து முடிந்தது. இதில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தமானது 5 வருட சுகாதார திட்டத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 தொடங்கி 2030 ஆசியான் வியூக சுகாதார திட்டமானது அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இத்தகைய சுகாதார திட்டமானது 4 அத்தியாவசிய அம்சங்களையும் கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுகாதார முறைமைகள் வலுப்படுத்தப்படும், உணவு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். இது முதலாவது திட்டம் அப்படின்னு சுகாதார அமைச்சின் துணை இயக்குநர் டாக்டர் ஜூலியாலி சர்மினி பவுல் தெரிவித்திருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஆசியான் அவசர கால நடவடிக்கை மையத்திற்கு மலேசியா தலைமை வகிக்கிறாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப மக்கள் ஓசை நாளிதழ் பக்கமா பார்த்தோம்னா நாங்க சொன்னது போல மலேசியா இந்தியா இணக்கம் அன்வார் மோடி பேச்சு அப்படின்ற செய்தி தலைப்பு செய்தியாக இன்றைக்கு வந்திருக்கு. பல்வேறு முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்திக் கொள்ள மலேசியாவும் இந்தியாவும் இணக்கம் கொண்டிருக்காங்க. இந்த துறைகள்ல 2 நாடுகளும் கொண்டிருக்கும் வலிமையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு இணக்கம் கண்டிருப்பது நேற்று புதுடெல்லியில் வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. இதோடு சேர்த்து நேபாளத்தில் மாயமான 55 மலேசியர்கள் உறுதியான தகவல் பெற அரசு முயற்சி அப்படின்ற செய்தி வந்திருக்கு. நேபாளத்தில் ஏற்பட்ட சகதியுடன் கூடிய காட்டாற்று வெள்ளத்தில் காணாமல் போன நிலையில் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத மலேசியர்களின் நிலை என்ன என்பது தொடர்பில் உறுதியான தகவல்களை பெறுவதற்கு நேபாளத்தின் வெளியுறவு அமைச்சுடனும் அந்த நாட்டின் சட்டத்துறை அமைச்சுடனும் மலேசிய அரசாங்கம் பேச்சு நடத்தி வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. வெளியுறவு அமைச்சர் ரத்துஸ்ரீ முகமது ஹாசான் வந்து இந்த ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காரு. காப்புறுதி கோரிக்கை மற்ற ஆவணங்களை பெறுதல் உள்ளிட்ட சில விஷயங்களை பாதிக்கப்பட்டவர்களின் வாரிசுகள் கவனிப்பதற்கு இந்த விஷயம் மிக முக்கியம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காருங்க. மலேசியாவில் காணாமல் போனதாக சொல்லப்படும் இவங்க அனைவரையும் கண்டெடுக்க எங்களால் இயன்ற எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.

0: ஆசியான் இந்தியா தொடர்பை வலுப்படுத்துவதில் ஆதரவு வழங்கும் மலேசியாவுக்கு நரேந்திர மோடி பாராட்டு. நேபாள் பேரிடர். காணாமல் போன மலேசியர் 55 பேரின் நிலையை உறுதி செய்வதில் அரசாங்கம் தொடர் முன்னுரிமை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தொடக்கமாக இந்தியா புதுடெல்லியில் நடைபெற்று வரும் 18ஆம் பிரிக்ஸ் மாநாட்டு விவரங்கள். ஆசியான் இந்தியா தொடர்பை வலுப்படுத்துவதில் மலேசியா வழங்கி வரும் தொடர் ஆதரவை வரவேற்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உடனான இருவழி சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். அவ்விரு தலைவர்களும் ஒன்றுபட்ட நன்மை கருதி வட்டார உலக விவகாரங்கள் குறித்து விவாதித்தனர். இச்சந்திப்பின் போது இந்தியாவுடனான நீடித்த கடப்பாட்டை உறுதி செய்த அதேவேளை இந்தியா மலேசியா வியூக ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பேசப்பட்டது. இதனிடையே ஆற்றல் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் உட்பட ஆற்றல் சந்தைகளின் நிலைத்தன்மை, ஆற்றல் வளங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றின் அவசியத்தை பிரிக்ஸ் தலைவர்கள் சனிக்கிழமை வெளியிட்ட கூட்டறிக்கையில் வலியுறுத்தினர். அனைத்து நாடுகளின் சமூக பொருளாதார வளர்ச்சி, பாதுகாப்பு, நலன் ஆகியவற்றுக்கு ஆற்றல் பாதுகாப்பு அடித்தளமாக இருப்பதை அந்த கூட்டறிக்கை நினைவூட்டுவதாக உள்ளது. வளரும் நாடுகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு மேலும் நம்பகரமான நிலையான விநியோக தொடர்களை உருவாக்க வேண்டும் என்றும் பிரிக்ஸ் தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். மேலும் உலக அளவிலான நடப்பு மோதல்கள், உலக ஒழுங்கின் துருவமயமாக்கல், சிதைவு ஆகியவற்றால் பிரிக்ஸ் தலைவர்கள் கவலை கொள்வதாகவும் அந்த கூட்டறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அங்குள்ள சில பெருநிறுவன நிகராளிகளுடன் சந்திப்புகளை நடத்தினார். இது மலேசியாவின் பொருளாதார தொலைநோக்கு மீதான துறை சார்ந்தோர் அல்லது முதலீட்டாளர்களின் நீடித்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியதாக அவர் கூறினார். மடானி அரசாங்கம் உள்ளூர் தொழில்துறையை வலுப்படுத்தும் ஆற்றல் கொண்ட தரமான முதலீட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் தொடர் கவனம் செலுத்தும். மேலும் உயர் மதிப்பிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அதேவேளை அதனால் ஏற்படும் வளமான நன்மைகளை அனைத்து மக்களும் உணர்வதையும் அரசாங்கம் உறுதி செய்யும் என அவர் கூறினார். முன்னதாக நிதியமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் டிஆர்பி ஹைகாம், செகுலா டெக்னாலஜிஸ் இந்தியா, AWL அக்ரி பிசினஸ் லிமிடெட், மதசன் குழுமம் ஆகிய பெருநிறுவனங்களின் நிகராளிகளுடன் சந்திப்பு நடத்தினார். இவ்வேளை இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப பொறியியல் முதன்மை குழுமமான மதசன் மலேசிய சந்தையை ஊடுருவ தொடங்கியுள்ளது. புதுடெல்லியில் அக்குழும தலைவர் சஞ்சய் மேத்தாவுடன் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சந்திப்பு நடத்தினார். 47 நாடுகளில் வர்த்தகத்தை விரிவாக்கியுள்ள மதசனில் சுமார் 200,000 பேர் பணியாற்றுகின்றனர். உலகின் முதன்மை வாகன உபரிப்பாக விநியோக நிறுவனமாக மதசன் குழுமம் உள்ளது. பிரிக்ஸ் மாநாட்டின் ஊடே பிரதமர் நடத்திய பெருநிறுவன நிகராளிகள் உடனான சந்திப்பில் மதசன் குழுமமும் இடம்பெற்றுள்ளது. பிரதமராக பதவியேற்ற பின் ஆகஸ்ட் 2024 பின் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் 2வது அதிகாரப்படி பயணம் இதுவாகும். இதனிடையே பிரிக்ஸ் மாநாட்டின் ஊடே பிரதமர் ஈரான் அதிபர் மசூத் பசஷ்கியானுடன் சந்திப்பு நடத்தும் வாய்ப்பும் கிட்டியது. அந்த இஸ்லாமிய குடியரசை மையமிட்டுள்ள நெருக்கடி குறித்தும் அதன் விளைவுகள் மேற்காசிய பதற்றத்தை மேலும் தூண்டுவது குறித்தும் கோலாலம்பூர் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியது. இவ்விவகாரத்தில் பதற்றத்தை தணிக்கும் முனைப்பாக அனைத்து தரப்பும் அரசதந்திர அல்லது சமரச பேச்சுக்களுக்கு திரும்புமாறு டத்தோஸ்ரீ அன்வார் அழைப்பு விடுத்தார். இதில் ஹோமஸ் நீரிணைப் பகுதி சுதந்திரமும் பாதுகாப்பும் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டது. ஆகஸ்ட் மாத இறுதியில் நேபாளத்தில் நிகழ்ந்த திடீர் பெருவள்ளத்தில் சிக்கி காணாமல் போன 55 மலேசியர்களின் நிலையை உறுதி செய்யும் நடவடிக்கை அரசாங்கத்தின் தொடர் முன்னுரிமையாக இருந்து வருகிறது. குறிப்பாக அவர்கள் காணாமல் போனது தொடர்பான அதிகாரப்படி உறுதிப்பாட்டை பெறுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார். காத்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகம் காணாமல் போன மலேசியர்களின் நிலையை கண்டறிவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. நேபாள நீதித்துறை அமைச்சர், வெளியுறவு அமைச்சர் ஆகியவற்றின் துணையோடு அதற்கான முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். இதனிடையே மலேசியா நேபாளத்திற்கு மரபணு நிபுணத்துவ சேவையை வழங்கவும் முன்வந்துள்ளது. அதன்படி அந்நாட்டு செயலாக்க தரப்பு இதுவரை திரட்டிய மரபணு மாதிரிகளை குவாலலம்பூருக்கு அனுப்புவதன் மூலம் காணாமல் போன மலேசியர்களின் மரபணுவோடு மதிப்பீடு செய்யும் நடவடிக்கையை மேற்கொள்ள இயலும். நேபாளத்தில் மரபணு ஆய்வு நடவடிக்கைக்கான போதிய வசதிகளும் சாதனங்களும் இல்லாத காரணத்தால் இப்பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளதாக டத்துஸ்ரீ முகமது ஹாசன் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: மேற்கு பிலிப்பீன்ஸின் பலாவான் பகுதியில் பயணிகள் படகு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 76 உயர்ந்துள்ளது. அத்துடன் 13 பேர் காணாமல் போனதாக கடலோர காவற்படை PCG தெரிவித்துள்ளது. சம்பவத்தன்று 117 பயணிகள், 17 பணியாளர்களுடன் மணிலாவிலிருந்து கோரோன் பகுதியை நோக்கி அந்த கப்பல் சென்று கொண்டிருந்தது. MV ஜூன் ஆஸ்டர் எனும் அந்த கப்பலுக்குள் மேலும் 41 உடல்கள் கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக PCG அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் தங்கள் நாடுகளுக்கு இடையிலான எல்லை சிக்கல்களை கையாள இணைந்து செயல்பட ஒப்புக்கொண்டுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் வகையில் ஜி இந்தியாவுக்கு அதிகாரப்படி பயணம் மேற்கொண்டுள்ளார். 2019 பின் ஜி அந்நாட்டுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். சீனா இந்தியா இடையிலான எல்லை பதற்றங்கள் நிகழ்ந்து 6 ஆகியுள்ளன. இருவழி உறவை மேம்படுத்துவதில் முதன்மை நகர்வாக இந்த பயணம் அமைந்துள்ளது. எல்லை தொடர்பான விவகாரங்கள் குறித்த தற்போதைய ஒப்பந்தங்களையும் புரிதல்களையும் இரு நாடுகளும் கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை மோடி வலியுறுத்தினார். மேற்காசிய போரில் நிதானத்தை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தும் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் கூட்டறிக்கையில் ஈரானும் ஐக்கிய அரபு சிற்றரசும் இணைந்துள்ளன. போரினால் இரு நாடுகளுக்கிடையே விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் அரசதந்திர ரீதியிலான முன்னேற்றத்தின் அறிகுறியாக இது கருதப்படுகிறது. இந்தியா புதுடெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சநிலைக் கூட்டத்தின் ஒரு பகுதியாக ஈரான் அதிபர் மசூத் பசஷ்கியான், அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் ஹாலித் பின் மொஹமத் பின் ஜாயத் அல் நஹ்யானும் சந்திப்பு நடத்தினர். யுக்ரைனுடன் ரஷ்யா நடத்தி வரும் 4 மேலான போருக்கு தீர்வு காண்பதை நோக்கமாக கொண்ட முத்தரப்பு பேச்சை அக்டோபர் மாதத்தில் மீண்டும் தொடங்குவதற்கு தயாராகி வருவதாக யுக்ரைனின் ஊடக தொடர்பாளர் கைராய்லோ புடானோவ் கூறினார். அமெரிக்க தூதர்களான ஸ்டீவ் வுட்காஃபும் ஜரட் கொஷ்னரும் மொஸ்கோ கீவ் பகுதிகளில் கலந்துரையாடலை நடத்திய சில நாள்களுக்கு பிறகு புடானோவ் இவ்வாறு கூறியுள்ளார். இவ்வேளை ஆக கடைசியாக முத்தரப்பு சந்திப்பு சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெற்றது. விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சொந்த அரங்கில் களமிறங்கிய மலக்கா FC-ஐ கூச்சிங் சிட்டி FC 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி கொண்டது. அதனையடுத்து கூச்சிங் சிட்டி அணி 3 பெற்று பட்டியலில் 2 நிலைக்கு முன்னேறியுள்ளது. ஆட்டத்தின் 27 நிமிடத்தில் ரமதான் சைஃபுல்லா அவ்வணிக்கான முதல் கோலை புகுத்தி முதல் பாதியில் 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னணி வகிக்கச் செய்தார். அதனைத் தொடர்ந்து 2 கோலை வஞ்சா ரோனல்ங்கா புகுத்தி கூச்சிங் சிட்டி அணியின் வெற்றியை உறுதி செய்தார். ஆசியான் இந்தியா தொடர்பை வலுப்படுத்துவதில் ஆதரவு வழங்கும் மலேசியாவுக்கு நரேந்திர மோடி பாராட்டு. நேபாள் பேரிடர். காணாமல் போன மலேசியர் 55 பேரின் நிலையை உறுதி செய்வதில் அரசாங்கம் தொடர் முன்னுரிமை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
5: 1962 இன்றைய நாளில் அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் ஐஷா அப்துல் கனி செனட்டராக நியமிக்கப்படும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. வரிதா ஹரியான் செய்தியாளரான அவர் இப்பதவிக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் ஆவார். அவரது நியமனம் 6 ஆண்டுகளுக்கானது. அவரது பதவிக்காலம் 1968 செப்டம்பர் 6 நிறைவுக்கு வந்தது. மேலும் அறுவர் மேலவை உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். டத்தோ டாக்டர் சியா தூன் லாக், டத்தோ இஇசி துரைசிங்கம், எஸ் கே உபாய்துல்லா, எஸ் பி எஸ் நாதன், டத்தோஜி ஷெலி, எஸ் ஆதிநாகப்பன் ஆகியோர் அவர்களாவர்.
6: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

வணக்கம். மின்னலையில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பது நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு சில பாடல்களை கேட்க போறோம், அதற்கிடையே தகவல்களையும் நாம கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில் அடுத்ததாக போடா போடி திரைப்படத்திலிருந்து நாம பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியாவில் இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கு நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டீஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர், ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்து

வந்து இந்த காலை பசியாறு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா நான் பசியாரெல்லாம் மாட்டேங்க, வேலையை பார்ப்பேனா இல்ல காலையிலேயே போய் உணவு தேடிட்டு இருப்பேனா அப்படின்ற ஒரு சூழல்ல இருப்பாங்க. ஆனா பெற்றோர்களா இருக்கட்டும், வீட்டுல இருக்கிற பெரியவங்களா இருக்கட்டும், காலையில எழுந்திய சாப்பிட்டு வேலையை பாக்குறியா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா திட்டி இருப்பாங்க. இந்த ஒரு சூழல்ல பசியாறுறது நம்முடைய எண்ணத்தையும் மனசையும் வந்து பார்த்துக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ரத்தத்தில் இருக்கும் இந்த குளுக்கோஸ் அளவு பார்த்தீங்கன்னா

நாம பசியாரும் போது அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, 8 to 12 மணி நேரம் நாம தூங்கி எழுந்திருப்போம். இந்த சமயத்துல நம்முடைய உடல் வந்து நல்ல ஓய்வு எடுத்திருக்கும். இந்த ஓய்வு எடுத்த பிறகு நம்முடைய மூளை விழிப்போடு இருக்கணும், நல்ல கவனமா இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல தெளிவா யோசிக்கணும், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா பசியாறை அப்படின்றது தவிர்க்க கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 45 நிமிடங்கள், அதாவது நீங்க எழுந்து 45 நிமிடங்களுக்குள்ள உங்க பசியாறையை நீங்க சாப்பிட்டுறணும் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டலையும் கொடுத்திருக்காங்க. பலரும் பார்த்தீங்கன்னா எழுந்து கொஞ்சம் வேலைக்கு போன பிறகுதான் பசியாறையை தொடங்குவாங்க, ஆனா 45 நிமிடத்துக்குள்ள சாப்பிடணும்னா எப்படிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல. அடுத்ததாக நிகழ்ச்சியில் விஜய் ஆண்ட்ரியா மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: மடானி உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார். அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றுவது மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.

கனவிலே அப்படின்ற பாடலை கேட்டிருந்தோம். சரி, இந்த 80களில் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்றத புகைப்படம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அதிகமாக பகிரப்பட்ட ஒரு புகைப்படமாக கடந்த சில நாட்கள்ல இருந்தது. சாட்ஜிபிடி தொழில்நுட்பத்தில் ஒரு புதிய டெண்டிங்காக பயனர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய படங்களை பதிவேற்றி அவற்றை 1980களின் இந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாட்ஜிபிடியில் ஒரு புகைப்படத்தை பதிவேற்றினால் என்ன நடக்கும் அப்படின்றத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பதிவேற்றப்பட்ட புகைப்படங்கள் சேட்டிங் செய்யும் வரலாற்றின் ஒரு பகுதியாக கணக்கில் சேமிக்கப்படும். உரையாடல் நீக்கப்பட்டாலுமே இந்த தரவு OpenAI அமைப்புகளில் சுமார் 30 நாட்கள் வரை இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சட்ட நோக்கங்களுக்காகவோ அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காகவோ சில தகவல்கள் நீண்ட காலத்துக்கு கூட தக்க வைக்கலாம். வணிகம் மற்றும் API கணக்குகளில் பயிற்சியாக தரவு மாதிரிகள் பயன்படுத்தப்படாத நிலையில் தனிநபர் கணக்குகளுக்கான கொள்கைகள் வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படங்கள் மட்டும் இல்லைங்க, பிற தகவல்களும் வந்து சேமிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் புகைப்படம் உங்களுடன் கூடுதலாக உங்களுடைய IP முகவரி, பயன்படுத்தும் சாதனம், நீங்க எதில் ஆர்வமா இருக்கீங்க, உங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இருப்பிடம், இந்த மாதிரி நிறைய தகவல்களை வந்து சேட்ஜிபிடி மாதிரியான செயலிகள் வந்து சேகரித்து வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன கவனத்துல கொள்ளணும் அப்படின்னா, மற்றவர்களின் புகைப்படங்களையோ அல்லது அவங்களுடைய குழந்தைகளின் புகைப்படங்களையோ அவங்க அனுமதியின்றி பதிவேற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட தகவல்கள் அடங்கிய படங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சிக்காக AI மாடல்களுக்கு உங்கள் தகவல்களை வழங்குறது தவிர்க்கணும். தேவையற்ற கோப்புகள் அல்லது உரையாடுகளை பகிர்வதை நீங்க வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை நீங்க வந்து பாதுகாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் குறைக்கடத்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது உட்பட அத்துறையை தொழிலியல் பங்காளித்துவ நிலைக்கு கொண்டு செல்லும் முயற்சிகள் குறித்து விவாதித்தனர். இந்தியா புதுடெல்லியில் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டில் இருதரப்பு சந்திப்பின்போது இதுகுறித்து இருவரும் கலந்துரையாடினர். வெளிநாடுகளில் பிறக்கும் மலேசிய பெண்களின் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குவது தொடர்பான விதிகளில் மேற்கொள்ளப்படும் திருத்தத்தை செயல்படுத்துவதற்கான அனைத்து செயல்முறைகளும் நிறைவடைந்ததும் அது நடைமுறைக்கு வரும் நாளை உள்துறை அமைச்சர் அறிவிக்கும். நடைமுறைக்கான நாளை பேரரசர் நிர்ணயித்து விட்டதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசட்யான் இஸ்மாயில் கூறினார். இந்தோனேசியாவில் நிலவும் புகை மூட்டத்தால் மலேசிய மாணவர்கள் எவரும் உடல்நல சிக்கல்களை எதிர்நோக்கவில்லை என்று உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜாம்ரே அப்துல் காடிர் கூறியுள்ளார். உயர்கல்வி அமைச்சர் இந்தோனேசிய மலேசிய கல்வி அலுவலகம் EMI மூலம் இந்தோனேசியாவில் பயிலும் மலேசிய மாணவர்களின் நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்கும் என்று அவர் தெரிவித்தார். சரவா, சரியான், லூபோ ஆந்து மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். அங்கு காற்று மாசு குறியீடு IPU 200 கீழ் பதிவு செய்யப்படும் வரை அந்நிலை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில கல்வித்துறை JPNS தெரிவித்தது. சவுதி அரேபியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ள ராணுவ தளம் மீது திருகுருதி ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக ஏமனின் ஹுதி படைகள் தெரிவித்துள்ளன. ஷாரூரா ராணுவ முகாமின் ஆயுத கிடங்கு மீதும் கட்டளை கட்டுப்பாட்டு மையங்கள் மீதும் இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹுதி கூறியது. தனது நாட்டின் மீது மக்கள் மீதும் மேற்கொள்ளப்படும் அத்துமீறல்களுக்கு எதிராக இந்நடவடிக்கையை மேற்கொண்டதாக அந்த கிளர்ச்சி படை கூறியது. விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக். சண்டர்லேண்டை 2-0 என வீழ்த்திய ஆர்சனல் முழுமையான லீக் தொடக்கத்தை பதிவு செய்துள்ளது. அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் புரூனோ கிமரேஸ் நீண்ட தூரத்திலிருந்து பந்தை வீசி முதல் கோலை புகுத்தினார். இதனைத் தொடர்ந்து போகாயோ சாக்கா ஆட்டத்தின் 96 நிமிடத்தில் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி அணியின் வெற்றியை முடிவு செய்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.